ட்ரம்பின் 50 விழுக்காடு வரிகளுக்கு பதிலடியாக செப்டம்பர் 8 முதல் அமெரிக்காவின் எஃகு, மின் பொருட்கள் உட்பட இதர இறக்குமதி பொருட்களுக்கு கனடா வரி விதிக்கும் என்று பிரதமர் மக்கானே தெரிவித்துள்ளார். பல நாட்களாக நடைபெற்ற தீவிர கலந்துரையாடலுக்கு பின்னர் வெள்ளிக்கிழமை பிற்பகுதியில் இரு நாடுகளும் வர்த்தக உடன்படிக்கையை எட்ட தவறியதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு சுக்மா பதக்கப்பட்டியல் நிலவரம். சிலாங்கூர் 75 தங்கம், 57 வெள்ளி, 51 வெண்கல பதக்கங்களை வென்று முதலிடத்தில் உள்ளது. இரண்டாம் இடத்தில் இருக்கும் திருங்கானு 31 தங்கம், 38 வெள்ளி, 31 வெண்கல பதக்கங்களை பெற்றுள்ளது. 35 தங்கம், 39 வெள்ளி, 36 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ள கூட்டரசு பிரதேசம் மூன்றாம் இடத்தில் உள்ளது. நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. டொட்டன்ஹாம் தொடக்க ஆட்டத்திலேயே சுழியத்துக்கு 3 என்ற கோல்களில் பிரான்ஃபர்டிடம் தோல்வி கண்டது. கென் லூயிஸ் போத்தர், விட்டாலி ஜெனல், மைக்கேல் யோட் ஆகியோர் பிரான்ஃபர்டுக்கான 3 கோல்களை புகுத்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சின்ன இடைவெளிக்கு அப்புறமா வணக்கம் இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ரவி உங்க கூட இணைந்திருக்கேன். இப்ப சடார்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கான பதில நான் புட்டு புட்டு வைப்பங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்கள். அடிப்படையில நம்மளோட ஆர்வம் தான், நம்மளுடைய ஆர்வம் எதுல இருக்கோ அதை பற்றி ரொம்ப அதிகமா நம்ம தெரிந்து வைத்திருப்போம் தானே. கொஞ்சம் விரிவா பாடல்களுக்கு அப்புறமா நம்ம பேசலாம் இதை பற்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

முதல்ல உங்களுக்கு வந்து எதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் தானே? உங்களுக்குள் இருக்கும் புத்திசாலியான ஆர்வலரை கண்டுபிடிக்கும் நாள் தான் இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. அடட, இந்த மாதிரி ஒரு நாள் கூட இருக்கா நீங்க கேக்கலாங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா, நமக்கு எது மேல

அப்படின்னு கணக்கா சொல்லுவாங்க. அடிப்படையில் அது வந்துங்க நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு ஆர்வம் தான். நமக்கு எதுல ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கோ அதுக்குள்ள நம்ம அப்படி நுழைந்துருவோம். உங்ககிட்ட ஒரு கேள்விங்க, அதாவது ஒரு கேள்வியோட தான் இன்னொரு கேள்வியை கேட்க போறேன். என்ன கேள்வி கேட்டா உங்ககிட்ட மணிக்கணக்கா அமர்ந்து பேச முடியும்? நீங்க அந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க ரவீன். நம்ம நல்லா உட்காந்து ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு பேசுவோம். அந்த அளவுக்கு அவ்வளவு கதைகள் இருக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு. உண்மைக்குமே ஒருத்தருடைய வித்தியாசமான ஆர்வம் தான் கேட்கிறவருக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். உண்மையா இல்லையா? சரி வாங்க அடுத்த

0: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.
1: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
2: தெரிஞ்சு. பறக்க விடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம்.
3: போயிட்டு
4: எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
4: மின்னல் FM.
5: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா, மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

சரிங்க, இந்த கோரப்படாத பணம்னு ஒரு விபரம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுருக்கமா சொல்றதா இருந்தா, நம்ம வந்து அரசாங்கமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தொகையை நம்ம செலுத்தும் போது கொஞ்சம் கூடுதலா நம்ம பணம் செலுத்திருப்போம். நமக்கு தெரியாம அதிகமா செலுத்துற அந்த மிச்ச பணம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே கோரப்படாத பணமா தங்கிரும். நம்ம நாட்டுல இந்த ஆண்டு 31 ஜனவரி வரைக்கும் பார்த்தோம்னா 13 பில்லியன் ரிங்கிட் வந்து எடுக்கப்படாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேசிய மொழியில வாங் தாடி துன்துட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சுலபம், இகுமிஸ் இருக்கு, EGUMIS. இந்த அகுபக்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா, முதல்ல உங்களுடைய விவரத்தை நீங்க பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டு உங்களுடைய அடையாள அட்டை எண்ணை மட்டும் நீங்க குறிப்பிட்டு சரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அடையாள அட்டைக்கு கீழே எவ்வளவு பணம் இன்னும் எடுக்கப்படாம இருக்கு, அந்த பணத்தை நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல நாடு தழுவிய நிலையில பார்த்தோம்னா, ப்ரோக்ராம் மடானி சீதா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அது வந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து நடத்துறாங்க. இந்த ப்ரோக்ராம் மடானி கீத்தல வந்துட்டு, இந்த முதல்ல சொன்ன இந்த கோரப்படாத பணம் நீங்க அங்க சென்று எடுத்துக்கலாம். அப்புறம் ஜுவாலன் ரஹமா, உங்க வீட்டுல மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள்லாம் இருந்தாங்கனாக்க, அந்த ஹெல்மெட் இருக்கு இல்லையா, பழைய ஹெல்மெட் எத்தனையோ ஆண்டு காலமா பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, மாத்தவே மாட்டாங்க. ஜேபிஜி அங்க இருப்பாங்க, அவங்களோட முகப்புக்கு சென்று பழைய ஹெல்மெட்டை கொடுத்து புதிய ஹெல்மெட் நீங்க அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சேவைகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படுது. அங்க உங்க பகுதிக்கு இந்த ப்ரோக்ராம் மடானி கீத்த வரும்போது இந்த வாய்ப்பு நழுவு விட்டுறாதீங்க. முதல்ல சொன்ன மாதிரி இந்த இகுமிஸ்க்கு சென்று பாக்குறதுக்கு எனக்கு வசதி எல்லாம் இல்லைங்க, அவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, மடானி கீத்தல நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க, அங்க உங்களுடைய அடையாளத்தை எடுத்துட்டு சென்று பாருங்க உங்க பேருக்கு கீழே எவ்வளவு பணம் இன்னும் எடுக்கப்படாம இருக்கு அப்படின்றத. சரியா?

0: கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
2: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
1: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
2: ருக்கு நகரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
1: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
2: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
1: ருக்கு நகரா வெறும் கொள்கை அன்று,
2: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
1: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: என்ன வெயில், என்ன வெயில். கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: வாழ்க்கையில
2: எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: காலையிலே இங்க பரபரப்பா ஆக்டிவிட்டி டீம் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மக்களும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த புலோ கேரியோட பூத்துக்கு.
1: ஆமா, அதாவது சுமாங்க அஸ்பிராசி மலேசியா 2026 பிரச்சாரம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இன்றைக்கு. அதுல வந்து ஒரு பகுதியா ஹிமாலய வெல்னஸ் நீங்க வந்து இந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கீங்க, இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிருக்கு கொஞ்சம் சொல்லுங்க திருக்குமரன்.
0: ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லணும்னா, ஆர்டிஎம்க்கு நன்றி சொன்னோம். இது எங்களோட ரெண்டாவது ப்ரோக்ராம் ஆர்டிஎம் கூட சேர்ந்து செய்யறது. முன்னாடி வந்து நாங்க ஜலாஜா ரமடான்னு நம்ம ஒரு ரெண்டாவது மாசம் போல செஞ்சிருந்தோம். அதோட இந்த மிரடிக்காக்கும் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க, எங்க கூட சேர்ந்து செய்யுங்க அப்படின்ட்டுன்னு. சோ இது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நன்றி ஆர்டிஎம்க்கு. ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஹிமாலயா வந்து மலேசியால இருந்து ஒரு 20 ஆண்டா நாங்க வந்து இங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உலக ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு 132-134 கண்ட்ரீஸ்ல இருக்கும். 1930ல இருந்து நம்மளோட பிராண்ட் வந்து குளோபலா அவைலபிளா இருக்கு.
1: ஒரு 96 ஆண்டுகள் ஆயிருச்சுல, 96 ஆண்டுகள் கிட்ட.
0: 96 ஆண்டு நாங்க வந்து 4 ஆண்டுல வந்து ஒரு 100 வருஷம் செலிப்ரேஷன் இருக்கும். சோ அதை முன்னிட்டு வச்சு பாத்தீங்கன்னா, நாங்க எங்களோட R&D இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அந்த என்ன செய்ய முடியும், மக்களோட மக்களா எப்படி திருப்பி இருக்க முடியும், கூட அவங்க கூட இருந்து நாங்க சப்போர்ட் கொடுக்க முடியும்ன்றதுக்காக ரெண்டாவது ரீசனா நாங்க சேர்ந்தது இந்த ப்ரோக்ராம்ல. சோ வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா, நாங்க வந்து UPM கூட இணைந்து ஒரு CSR ப்ரோக்ராம் செஞ்சிருந்தோம். நம்ம வேப்ப மரம் இருக்குல்ல, அது அது ஒரு 31 வேப்ப மரம், 31 ஆகஸ்ட் அப்படின்ற ஒரு இதுல இன்ஸ்பிரேஷன்ல ஒரு 31 வேப்ப மரம் நட்டிருந்தோம் அவங்களோட UPM ஓட லொகேஷன்ல.
1: சரி,
0: அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கு, இந்த இந்த மரம் இப்படி பாதுகாக்கிறது, இந்த மரத்து மூலியமா நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு டீம் அங்க அதோட ரிசர்ச் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. வேப்ப மரத்தை பத்தி பொதுவா நம்ம எல்லாம் பேசுறது, ஏன்னா இந்தியர்கள் மத்தியில வந்து இது ரொம்ப ஃபேமஸான மரம்.
1: ஆனா
0: அதுவும் தாண்டி நம்ம சீனன் மலாய் நண்பர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வெளிப்புணர்வா இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா, வேப்ப மரம் வந்து நல்ல ஒரு கார்பன் டை ஆக்சைட் நல்லா அப்சார்ப் பண்ணிட்டு ஆக்சிஜன் நிறைய கொடுக்குற ஒரு மரம். நம்ம வீட்டு இந்தியர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னுக்கு வாசல்ல வச்சிருப்பாங்க, அந்த காசு ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. சோ அதை முன்னிட்டு இந்த மரத்தை நட்டிருந்தோம். அதை தவிர்த்து இன்னைக்கு வந்து புல கேரியில நாங்க பூத் போட்டிருக்கோம், இமலய பூத் இருக்கு. யாரு பக்கத்துல யாராச்சும் மக்களுங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறோம், வாட்ஸனோட வவுச்சர் இருக்கு, சில ஆக்டிவிட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்த வந்து சிறப்பா நடத்துறதுக்கு. சோ அதுதான் இப்ப இப்போதைக்கு நடக்கிற விஷயம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க இன்னும் 4 இடத்துல இருப்போம் மலேசியா ஃபுல்லா. நம்ம வர இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா மிலாக்கல் இருப்போம், மிலாக்கல் இருப்போம். 27 வந்து UTC குவந்தன் பஹாங்ல இருப்போம். அதுக்கப்புறம் வந்து 29-30 விச் இஸ் நம்மளோட மிரடிக்கா டேக்கு முன்னாடி 2 நாள் சனி ஞாயிறு வந்து நாங்க டத்தரன் மேரு இப்போ பேரால இருப்போம்.
1: சரி, அது இன்றைக்கு வந்து இந்த சுமாங்கன் அஸ்பிராசி மலேசியா 2026 இப்பதான் தொடங்கி இருக்கு, அங்க எப்படி இருக்கு நிலவரம் கொஞ்சம் சொல்லுங்க கும்பரன். எப்படி வந்து பொருட்கள், உங்களுடைய அந்த ஹிமாலய பொருட்கள் அங்க வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏதாவது இருக்கா?
0: நிலவரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருக்கு. காலையிலே சின்ன மெரோபிக் எல்லாம் போட்டு எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தி ஒரு உற்சாகப்படுத்தி வச்சிருக்காங்க.
1: சரி,
0: அது ஃபர்ஸ்ட் அஜெண்டா. அதுக்கப்புறம் வந்து பூத் நிறைய பூத்ஸ் இருக்கு இங்க. நாங்களும் மெடிக்கல் செக்அப் பூத் வச்சிருக்கோம். உங்களோட இப்ப வந்து குளுக்கோஸ் லெவல், பிளட் பிரஷர் அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நாங்க வச்சிருக்கோம். நீங்க நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சாம்பிள் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. அதே சமயத்துல வாட்ஸனோட வவுச்சர் ரெடி பண்ணிருக்கோம். வாட்ஸனோட வவுச்சர் நீங்க எடுத்துட்டு எங்களோட ப்ராடக்ட் நீங்க வாட்ஸன்ல போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டோட நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கலாம்.
1: இப்ப நம்மையும் இந்தியர்களையும், அதாவது இந்தியர்களையும் இந்த ஹிமாலய ப்ராடக்டையும் பிரிக்கவே முடியாது குமரன். ஏன்னா ரொம்ப ஒரு நெருக்கம். நம்ம ஏதாவது ஒரு ஹிமாலயா வெளியீட்டுல ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பா வீட்டுல இருப்போம். ஏன்னா சில பொருட்கள் வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்லுவாங்க, அது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். 96 ஆண்டு காலமா சந்தையில இருக்கு, நம்ம நாட்டுல 20 ஆண்டு காலமா சந்தையில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுவே ஒரு பெரிய நம்பிக்கை தானே வாங்கி பயன்படுத்துறதுக்கு பொருளை.
0: கண்டிப்பா
1: அதுதான் ரொம்ப ஒரு நல்ல தரமான பொருள். இன்றைக்கு வந்து நம்ம ஆர்டிஎம் கூட இணைந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் விரிவா ஒரு பாடலை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம பேசலாமா?
0: கண்டிப்பா
1: இது கேட்கலாம் பாடலை.

0: இந்த விளம்பர தகவலை உங்களுக்கு கொண்டு வருகின்றது ஹிமாலய வெல்னஸ் மலேசியா சென்ட்ரியன் பர்ஹாட். அதன் நிர்வாகி திரு குமரன் நம்மோடு இன்றைக்கு சில விபரங்களை பேசிட்டு இருக்காரு. சரிங்க குமரன், தொடர்ந்து நம்ம பேசலாம். என்னன்னா இப்ப வந்து மலேசியர்கள் மத்தியில ஹிமாலயா ப்ரொடக்ட், அதாவது இந்த பொருட்களுக்கான வரவேற்பு அதிகமா இருக்கு, அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா முதலே சொல்லியிருந்தீங்க 20 ஆண்டு காலமா நாங்க வந்து ஒரு வெற்றி பயணத்தை மலேசியால கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா மலேசியர்கள் மத்தியில இந்த ஹிமாலயா பொருட்கள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன பொருட்களுக்கான வரவேற்பு அதிகமா இருக்கு?
1: மரம் இருக்கிற பொருட்கள் கொஞ்சம் ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்கு. அதுலயும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா நீம் இல்ல நம்ம வேப்ப பொருட்கள் செய்யற ப்ராடக்ட் வந்து ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கும்.
0: சரி, அதுதான் வந்து அதிகமா வாங்கி பயன்படுத்துறாங்க.
1: கண்டிப்பா.
0: சரி, ஆனா இப்ப சமீப காலமா ஏதாவது ஒரு புதிய பொருள் வந்திருக்கா, அல்லது வரக்கூடிய காலகட்டத்துல ஹிமாலயா ஏதாவது புதிய பொருள் அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஓகே, நான் வந்து இப்ப நம்ம ஃபேஸ் கேரே வச்சிருக்கோம், முகம் பராமரிக்கிற பொருளே பேசுறேன். அதுல வந்து நாங்க வந்து 4 விதமான கேட்டகரி ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து நீம், நம்ம வேப்ப மரம் பொருட்கள்லேருந்து செய்யறது. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அலோவேராலேன்னு செய்வோம். வைட்டமின் சி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாக் ஸ்பாட் டியூமரிக். டியூமரிக்ன்றது வந்து மஞ்சள், இயற்கையாவே பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கை சார்ந்த ப்ராடக்ட் தான் நாங்க வெளியாக்குறோம். இந்த 4 கேட்டகரியிலயும் வந்து நாங்க புதுசா மாய்ஸ்டரைசர், மூஞ்சை நம்ம முகத்தை வந்து என்னது எப்படி சொல்றது, முகத்தை வந்து மாய்ஸ்டரைஸா வச்சுக்கிறது. இப்ப நம்ம வெயில் வெயிலான ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நல்லா சாஃப்டா வச்சுக்கிறதுக்காக நாங்க பொருட்கள் வெளியாக்குறோம். அது வந்து நீங்க நம்ம நவம்பர் டிசம்பர் காலத்து மாசத்துல வந்து நம்மளுக்கு ப்ரோடக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மசிஸ் ரீட்டைலர்ஸ்ல வந்துரும். ஜனவரி ஒன்வர்ட்ஸ் நம்ம வந்து இதை நீங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ரோடக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய இடத்துல இருந்து நீங்க வாங்குறதுக்கு கிடைக்கும். நீங்க எப்பயுமே வந்து ஹிமாலயா வெல்னஸ் மலேசியா ஆன்லைன் ஷாப்பி டிக்டாக் லசாடா நீங்க உடனே போய் பார்க்கலாம் லேட்டஸ்ட் ப்ராடக்ட். அல்லது ஃபார்மசிஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மசிஸ்லயும் எங்களோட ப்ராடக்ட் இருக்கு. முக்கியமா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து பங்கேற்றது வந்து வாட்சனோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களும் எங்க கூட சேர்ந்து கொலபரேட் பண்றாங்க.
0: அதாவது என்னன்னா குமரன், பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம்ல தடுக்கி விழுந்தா ஒரு கடை இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி நம்ம நாட்டுல எங்க போனாலும் இந்த இமாலய பொருட்களை வந்துட்டு ரொம்ப சுலபமா வாங்கலாம். பெரும்பாலும் எல்லா கடைகளிலும் இப்ப நீங்க சொன்னது போல இந்த பேரங்காடிகளுக்குள்ள நுழைந்தாலே இமாலய பொருட்கள் அடுக்கி வைத்திருப்பாங்க. நம்ம வந்து பார்த்து நமக்கு என்ன பொருள் தேவையோ அப்படின்றத வாங்கலாம். அதனால மக்களுக்கு வந்து நேர்கள், நம்ம வினலஃபம் நேர்களுக்கு ஒரு சிரமம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இமாலய பொருட்களை தேடி வாங்குறதுக்கு, இல்லையா? சரி, இப்ப வந்து இந்த சிமாங்காட் ஆஸ்பிராசி மலேசியா இந்த பிரச்சாரத்துல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. இப்பதான் ஒருவேளை நிகழ்ச்சியை நேர்கள் கேட்க தொடங்கி இருந்தா இப்ப எங்க இருக்கீங்க, இதற்கு பிறகு எங்கெல்லாம் வரப்போறீங்க, கொஞ்சம் சொல்லிடுறீங்களா?
1: கண்டிப்பா. இன்று வந்து நாங்க புலாவ் கேரியில இருக்கோம். இதான் எங்களோட மொத ப்ரோக்ராம் ஆர்டிஎம் கூட சேர்ந்து. இதோட வந்து நாங்க இன்னும் 4 இடத்துக்கு 4 லொகேஷன்ல இருப்போம் இன்னைக்கு இந்த புலாவ் கேரியோட சேர்த்து. அடுத்தது வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா நாங்க மன்னார தாமிங் சரி மலாக்கல இருப்போம். 27ஆம் தேதி UTC குவான்தான் பஹாங்ல இருப்போம். வர 29-30 ஆகஸ்ட் வந்து நாங்க தத்தரன் இப்போல இருப்போம்.
0: சரி, இப்ப வந்து நம்ம மின்னலம் நேர்கள் இந்த ஒரு வேளை நிகழ்ச்சி கேட்டுட்டு அங்க வந்தாங்கன்னா, குறிப்பா ஹிமாலயா பக்கமா வந்தாங்கன்னா, அந்த பூத் அந்த பக்கமா வந்தாங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அங்க?
1: கண்டிப்பா, எல்லாம் இந்த 4 லொகேஷன்லயும் நாங்க வந்து இமாலய பூத் வச்சிருக்கோம். அந்த பூத்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப் நாங்க இமீடியட்டா உங்களுக்கு செஞ்சு உங்களோட குளுக்கோஸ் லெவல், பிளட் பிரஷர், உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணி அதுக்கு தகுந்த ப்ராடக்ட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்ணதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அது தவிர்த்து ஆக்டிவிட்டி, படம் புகைப்படம் எடுக்கிற ஆக்டிவிட்டி, சில கேம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை தாண்டி வாட்சன்ஸ் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். சோ இமீடியட்லி நீங்க அந்த வவுச்சர் எடுத்து அதுக்கு தகுந்த ப்ராடக்ட் நீங்க இமீடியட்டா வாட்சன்ஸ்ல போய் வாங்குறதுக்கு நாங்க வவுச்சர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். கடைசியா வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் நாங்க எங்களோட ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். நாங்க இதெல்லாம் யார் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரவீன், மக்கள் வந்து எங்களுக்கு 20 ஆண்டு காலமா எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்க திருப்பி மக்களுக்காக கொடுக்கறதுக்கு வந்து இந்த சுமாங்க அஸ்பிராசி மெரிடெக்காவை வந்து ஒரு பிளாட்ஃபார்மா எடுத்துக்கிட்டோம். ஒன்னாவது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்பிரேஷன் எப்பயுமே வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வெல்னஸ் இன் எவ்ரி ஹோம், ஹாப்பினஸ் இன் எவ்ரி ஹார்ட். இதான் ஹிமாலயாவோட டெக்லைன். அது அப்படியே நம்ம தமிழுக்கு மாத்தணும்னா, ஒவ்வொரு வீட்டிலயும் ஆரோக்கியம், ஒவ்வொரு இதயத்திலயும் மகிழ்ச்சி. இப்ப எங்களோட பொருட்கள் பயக்கிற அனைவருக்கும் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு கான்பிடன்ட் இருக்கும், ஒரு ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா எங்களோட பொருட்கள் எல்லாமே இயற்கை சேர்ந்த பொருட்கள், எதுவுமே வந்து அது தவிர்த்து நாங்க விளையாக்குறதுல எல்லாம் நீங்க எங்களுக்கு எங்ககிட்ட வந்து நம்ம தலையில இருந்து காலு வரைக்கும் ப்ரோடக்ட் இருக்கு. ஷாம்பு, ஹேர் ஷாம்பு, பாடி ஷாம்பு, ஃபேஸ் கேர், சப்ளிமெண்ட், எங்கள்கிட்ட சப்ளிமெண்டும் இருக்கு. இப்ப நீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீம்ல வந்து எங்களுக்கு ஃபேஸ் கேர்லயும் நீம் இருக்கு, சப்ளிமெண்ட்லயும் நீம் இருக்கு.
0: சோ
1: நாங்க வந்து இதுல இந்த இந்த பயணத்திலேயே நாங்க வந்து என்ன இதனால மக்களுக்காக என்ன புது புது பொருட்கள், அது இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுலயே எங்களோட R&D டிபார்ட்மெண்ட்
0: புரியுது. நம்ம சந்திப்பு நிறைவு பகுதிக்கும் வந்திருக்கோம். உங்களுடைய நிறைய விவரங்கள்லாம் நீங்க கொடுத்திருந்தீங்க, அடுத்தடுத்து புதிய பொருட்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நேயர்கள் உங்களை வந்து இந்த சுமங்கன் ஆஸ்பிராசி மலேசியால வந்து சந்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றிங்க குமரன் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி ரவீன், ரொம்ப நன்றி மின்னல் FM ஃபேன்ஸ் அனைவருக்கும்.
0: வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. இந்த விளம்பர தகவலை உங்களுக்கு கொண்டு வந்த நிறுவனம் ஹிமாலயா வெல்னஸ் மலேசியா, சென்ட்ரியான் பர்ஹாத்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

0: டீசல் உதவித்தொகை மேம்பாடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும். ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை பெறுகிறது SBI. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மலேசியா புரூனை தலைவர்களுக்கு இடையிலான 27ஆம் ஆண்டு கலந்தாய்வில் மலேசிய புரூனை நாடுகளுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பை எட்டும் நோக்கம் அடையப்பட்டதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இருநாட்டு மக்களின் நலனுக்கான இருதரப்பு உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று அவர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமக்கும் தனது துணைவியார் டதோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலுக்கும் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மலேசியாவுக்கும் வழங்கப்பட்ட அன்பான உபசரிப்புக்கு புரூனை ஆட்சியாளர் சுல்தான் அசானால் பொல்கியாவுக்கு நன்றி நவில்வதாகவும் பிரதமர் கூறினார். நாட்டில் டீசல் உதவித்தொகை முறையில் மேற்கொள்ளவிருக்கும் மேம்பாடு குறித்த அறிவிப்பு 1 மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட 1 முதல் 2 மாத காலக்கெடுவுக்கு முன்னதாகவே அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளிடமிருந்து கருத்துக்களை சேகரித்து நிதி அமைச்சிடம் வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே மக்கள் நலனை முன்னிறுத்தி அந்த மேம்பாடு மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். பொதுச்சேவை ஆணையம் SBI ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை பெறுகிறது. கடந்த ஆண்டு அவ்விண்ணிக்கையில் 114,000 மேற்பட்டவை சரவாக்கிலிருந்து பெறப்பட்டதாக பொதுச்சேவை ஆணைய தலைவர் டதோஸ்ரீ டாக்டர் அஹமது ஜாய்லானி முகமது யூனோஸ் தெரிவித்தார். வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட ஆள் சேர்ப்பு முறைகள் குறித்த புரிதலை வழங்கும் விழிப்புணர்வு, தகவல் தொடர்பு திட்டங்களின் காரணமாக விண்ணப்பங்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்வதாக அவர் கூறினார். இவ்வேளை பணிக்கான விண்ணப்பங்கள் ஆண்டுக்காண்டு அதிகரிப்பதை அவர் மேற்கோள் காட்டினார். நாட்டில் 54.4 விழுக்காட்டு பெரியவர்கள் உடல் பருமன் சிக்கலை எதிர்கொண்டுள்ளனர். தேசிய சுகாதார நோயுற்ற தன்மையின் ஆய்வில் இவ்விவகாரம் குறித்து கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டதோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் தெரிவித்தார். நாட்டிலுள்ள பெரியவர்களில் 50% அல்லது 49.9 விழுக்காட்டினர் உடல் உழைப்பற்ற வாழ்க்கை முறையை பின்பற்றுவதாக அவர் கூறினார். இந்நிலை நீடிக்குமெனில் நாடு கடுமையான நோய் நிர்வாகத்திற்கும் சிகிச்சைக்கும் 64.2 பில்லியன் ரிங்கின் வரையிலான செலவை ஏற்க நேரிடும் என அமைச்சர் தெரிவித்தார். எல்லை தாண்டிய புகை மூட்ட ஆபத்தை எதிர்கொள்ளும் நோக்கில் தயார்நிலை முனைப்புகளை முன்னெடுக்குமாறு ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு மலேசியா அழைப்பு விடுத்துள்ளது. இடர் அதிகமுள்ள பகுதிகளில் அணுக்கமான கண்காணிப்பை தொடர்வதோடு திறந்தவெளி எரியூட்டலுக்கு எதிரான தடையை வலுப்படுத்துவது, தீயணைப்பு தயார்நிலையை மேம்படுத்துவது உள்ளிட்ட அணுகுமுறைகளை அனைத்து நாடுகளும் முன்னெடுக்க வேண்டும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டதோஸ்ரீ ஆத்த ஜோசப் குருப் வலியுறுத்தினார். மேலும் தீயணைப்பு திறன்களை மேம்படுத்தும் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். அல்னினோ விளைவால் நிலைமை இன்னும் மோசமடையும் ஆபத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய மாதம் கொண்டாட்டம் என்பது வெறும் கொண்டாட்டத்தை மட்டும் உட்படுத்தியதன்று, மாறாக மக்கள் நலனை முன்னிறுத்தி முன்னெடுக்கப்படும் பல்வேறு அரசு திட்டங்கள் சம்பந்தப்பட்ட தரப்பை சென்றடைவதை உறுதி செய்வது அவசியம் என தொடர்பு அமைச்சர் டதோஸ்ரீ ஃபாமி ஃபடீல் வலியுறுத்தினார். ஊழல் ஒழிப்பு உள்ளிட்ட போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான முனைப்புகளையும் அது உள்ளடக்குவதாக அவர் விவரித்தார். இதனிடையே தேசிய மாதத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் மடானி விருந்துபசரிப்பு நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் நாட்டுப்பற்றையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஜூலை வரை மோசடி தொடர்பான 100,000 உள்ளடக்கங்களை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் நீக்கியுள்ளது. இது கடந்த ஆண்டு முழுவதும் அகற்றப்பட்ட 98,503 உள்ளடக்கங்களை காட்டிலும் அதிகம் என்பதை தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் ஜிங் சுட்டிக்காட்டினார். மேலும் சமூக வலைதள நிறுவனங்களிடம் மோசடி பதிவுகளை நீக்க கோரி 106,268 வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1,000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: இந்தோனேசிய அதிகாரிகள் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ள வேளையில் மேற்கு கலிமந்தானுக்கு கூடுதலாக 1,500 ராணுவ உறுப்பினர்களும் நீர் தெளிக்கும் நடவடிக்கைகளுக்காக 6 பெரிய உலங்கூர்திகளும் அனுப்பப்பட்டுள்ளன. தீயை அணைக்கும் பணிகளில் உதவ கலிமந்தானுக்கு வெளியே உள்ள இந்தோனேசிய தேசிய ராணுவத்தின் 3 பட்டாளங்களில் இருந்து கூடுதல் வீரர்கள் அழைக்கப்பட்டிருப்பதாக அரசாங்க செயலாளர் தேட்ரி இன்ரா விஜயா கூறினார். இந்த காட்டுத்தீ இந்தோனேசியாவுக்கு வெளியேயும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு கலிமந்தானிலிருந்து மிதமான அடர்த்தியான புகை மூட்டம் வெளிப்படுவதாக ஆசியான் சிறப்பு வானிலை ஆய்வு மையத்தை மேற்கோள் காட்டி மலேசிய சுற்றுச்சூழல் துறை குறிப்பிட்டுள்ளது. நள்ளிரவில் நடப்புக்கு வந்த அதிபர் டொனால்டு டிரம்பின் 50 விழுக்காடு வரிகளுக்கு பதிலடியாக செப்டம்பர் 8 முதல் அமெரிக்காவின் எஃகு, மின் பொருட்கள் உட்பட இதர இறக்குமதி பொருட்களுக்கு கனடா வரி விதிக்கும் என்று பிரதமர் மக்கனே தெரிவித்துள்ளார். பல நாட்களாக நடைபெற்ற தீவிர கலந்துரையாடலுக்கு பின்னர் வெள்ளிக்கிழமை பிற்பகுதியில் இரு நாடுகளும் வர்த்தக உடன்படிக்கையை எட்ட தவறியதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது நீண்டகால வர்த்தக பங்காளிகளான இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான சிக்கலான உறவை மேலும் மோசமாக்கியுள்ளது. டிரம்பின் புதிய சுங்க வரிகள் வைன், தளவாடங்கள், பால் பொருட்கள், சிமெண், ஆடைகள், மீன்பிடி தூண்டில்கள், ஹாக்கி உபகரணங்கள் போன்ற துறைகளை பாதிக்கின்றன. மேலும் இவை கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சுமார் 20 பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை உள்ளடக்கியுள்ளன. விளையாட்டு 2026 ஸ்லாங்குரு சுக்மா. நேற்றைய போட்டிகளில் குறிப்பாக உயரத்திலிருந்து நீரில் குதிக்கும் போட்டியில் சரவா 2 தங்க பதக்கங்களை தட்டிச் சென்றது. 3 மீட்டர் உயரத்திலிருந்து நீரில் குதிக்கும் போட்டியில் மகளிர் இரட்டையர் நோர் எலிஷா ரானியா முகமது அப்ரா ராஜ், டயங் நோர்ஷாரா அவங் நசாருடின் தங்கம் வென்றனர். சரவாக்கிற்கான 2வது தங்கத்தை ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஆல்விஸ் பிரிஸ்லி கிளைமன் பெற்றுத்தந்தார். அவர் இதுவரை 3 தங்கங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நூர் ஐரின் வாஜியா முகமது அட்னி, நூர் ஐரிஸ் மதியா முகமது அட்னி, டாலியா ஹஸ்வானி ஹாஷிம், அமீரா அலியா முகமது ஜஹீருடின் ஆகியோர் குழு சைக்கிளோட்ட போட்டியில் தங்கம் வென்றதோடு மட்டுமல்லாமல் புதிய தேசிய சாதனையையும் ஏற்படுத்தினர். சுக்மா பதக்கப்பட்டியல் நிலவரம். சிலாங்கூர் 75 தங்கம், 57 வெள்ளி, 51 வெண்கல பதக்கங்களை வென்று முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் இருக்கும் திருங்கானு 31 தங்கம், 38 வெள்ளி, 31 வெண்கல பதக்கங்களுடன் 2வது இடத்தை வகிக்கிறது. 35 தங்கம், 39 வெள்ளி, 36 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ள கூட்டரசு பிரதேசம் 3வது இடத்தில் உள்ளது. சரவாக்கும் ஜோஹோரும் முறையே 4வது 5வது இடங்களை வகிக்கின்றன. நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. டொடன்ஹாம் தொடக்க ஆட்டத்திலேயே சுழியத்துக்கு 3 என்ற கோல்களில் பிரான்ஃபர்டிடம் தோல்வி கண்டது. குவென் லுவிட்ஸ் பாட்டர், விட்டலி ஜெனல், மைக்கேல் யோட் ஆகியோர் பிரான்ஃபர்டுக்கான அந்த 3 கோல்களை புகுத்தினர். தொடன்ஹாமை வலுப்படுத்த முதன்மை விளையாட்டாளர்களை வாங்குவதற்கு அவனி 200 மில்லியன் பவுண்டுக்கும் அதிகமாக செலவிட்டுள்ளது. டீசல் ஊக்கத்தொகை மேம்பாடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும். ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை பெறுகிறது SBA. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
0: மீண்டும் ரவினின் காலை வணக்கம். பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம். 8 பாடல்கள், புத்த புதிய பாடல்கள் வழக்கம் போல இந்த வார நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. மற்ற வார இறுதி நாட்களை காட்டிலும் வந்திருக்க கூடிய இந்த வார இறுதி நாட்கள் பாருங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு. ஏன்னா நீண்ட விடுமுறை வந்திருக்கா, சொந்த ஊர்களுக்கு பயணம், சுற்றி பார்க்க நாங்க வந்து குடும்பத்தோட இப்ப வெளியில சென்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க போறதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா உங்களுடைய பயணம் இருக்கட்டும், பார்த்து பத்திரமா போங்க. சரிங்க, சமீபத்துல வந்த புதிய பாடல்கள்ல உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? ஒருவேளை பயணத்துல நீங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கு 8 புத்த புதிய பாடல்கள் பட்டியல் இருக்கு, நிகழ்ச்சி அப்படி கேட்டுக்கிட்டே போங்க. இந்த பாடல் கடந்த வார நிகழ்ச்சியில முதல் இடத்துல வந்துச்சுல.

0: இந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடல் முதல் நிலைக்கு வருதா வரலா அப்படின்றத பாக்கலாம். இது வந்து ஒரு நீண்ட விடுமுறையாக இருந்தாலும் கூட நம்மளுடைய மலையாள நண்பர்களுக்கு கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டம் தான். ஏன்னா ஓணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஓண பண்டிகை 26ஆம் தேதி புதன்கிழமை நம்ம கொண்டாட போறோம். அதனால அதற்கான ஏற்பாடுகள் தான் செய்துகிட்டு இருப்பாங்க. இந்த வாய்ப்பு பயன்படுத்தி பாபாஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்கள், பாபாஸ் நிறுவனத்தின பணிபுரியும் பணியாளர்கள், பாபாஸ் பொருட்கள் எடுத்து விநியோகம் பண்றாங்களே விநியோகிப்பாளர்கள் எல்லோருக்குமே வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது ஓணம் அஷாம்சங்கள். நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரம் தொடக்கமா 8ஆம் நிலையில் இருக்கும் பாடல் வருது. என்ன பாடல்னு வாங்க இப்ப கேட்கலாம்.
1: 8ஆம் நிலையில்
2: என் நெஞ்சில்

சிறப்பேறு வரலாறு இந்த வார நிகழ்ச்சியில் 8 வந்திருக்கு. பாபா செஞ்ச நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸ் வாடிக்கையாளர்களை, நீங்க பாபாஸ் பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா, வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல பாபாஸ் பொருட்களை நாங்க வாங்கி வைத்துக்குவோம் அப்படின்றீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சமான அனைத்து பாபாஸ் தயாரிப்புகளையும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாபாஸின் மசாலைத்தூள் வகைகள், கறி பவுடர்ஸ், இந்த ஸ்பைசஸ், பாபாஸின் மாவு வகையான பொருட்கள், இப்படியாக பாபாஸின் எல்லா தயாரிப்புகளையும் இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். சிறந்த டீல்ஸ், சிறந்த வேல்யூ, வீட்டிற்கு டெலிவரி. இப்போதே www.babas.com.my www

0: பாடல்கள்லாம் சமீபத்துல நம்ம அதிகமா கேட்கிற முணுமுணுக்கிற புத்தம்புதிய பாடல்கள் அப்படின்றதுனால ஒவ்வொரு பாடலும் எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத 10 மணி வரைக்கும் நம்ம இணைந்திருந்து கேட்கலாம். 7ஆம் நிலையில இருக்கும் பாடல் வருது, என்ன பாடல்னு இப்ப கேட்கலாம்.
1: 7ஆம் நிலையில்

0: மீசி முருகு இரண்டு படத்துக்கு இடம்பெற்ற இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. ஹிப் ஹாப் தமிழா கௌஷிக் கிரீக் மற்றும் கானாவினோட அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.
1: பாபாஸின் மிளகாய் தூள் பார்த்தோம்னா ஆறு அளவுகள்ல கிடைக்கின்றது. அதே போல பாபாஸின் மஞ்சள் தூள் ஆறு அளவுகளிலும் பாபாஸின் மல்லித்தூள் நான்கு அளவுகளிலும் கிடைக்கின்றன. கூடவே பாபாஸின் சீரகத்தூள், பாபாஸின் சோம்பு தூள், பாபாஸின் வெள்ளி மிளகு தூள், பாபாஸின் கருப்பு மிளகு தூள் இதெல்லாம் கடைகள்ல கொஞ்சம் அதிகமா விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் அடங்கும். இந்த பெப்ப பவுடர் உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான தேவை வந்து உலகம் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் பயிர் விளையும் நாடுகளுக்கு சென்று தரமானவற்றை தேர்ந்தெடுத்து நம் நாட்டிற்கு கொண்டுட்டு வந்து சுத்தம் செய்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு மிக சுத்தமான முறையில் எந்த ஒரு கலவையும் இன்றி பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா ஒன்று, இந்த மூலப்பொருட்கள்

0: எல்லாம் நம்ம தேடி வறுத்து அரைத்து அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இல்ல. இரண்டாவது, நம்மளோட சமையல்ல ரொம்ப எளிதாக்குகின்றது. பாபாசின் பொருட்கள் கூடுதல் சுவையை கொடுக்கின்றது. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நிலையில் ஆறாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, வாங்க கேட்கலாம்.
1: ஆறாம் நிலையில்

0: இப்போ தமிழ் அந்த பாடலை பாடியிருந்தாரு பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: இந்த பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் பற்றி பேசலாமா? முறுக்கு மிக்ஸ் சொன்னது நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தீபாவளி, கிறிஸ்மஸ், நோன்பு பெருநாள். இந்த மாதிரியான விழா காலம் வரும்போது வீட்டுல தடபுடலா பலகாரமா செய்யும் போது முறுக்கு கண்டிப்பா இருக்கும். முறுக்கு இல்லாத ஒரு தீபாவளி நம்ம வீட்டுல எப்பயாவது இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த விழா காலம் வரும்போதுதான் முறுக்கெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி மற்ற நாட்கள்ல சாதாரணமா ஐயையோ இன்றைக்கு ஒரு முறுக்கு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்குமே நீங்க நினைத்தா, உங்களுக்காக சந்தைகள்ல விற்கப்படுகின்றது பாபாஸின் முறுக்கு மிக்ஸ். ஒரு உபரி தகவல் சொல்லவா, பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் பார்த்தோம்னா முறுக்கு செய்வதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, வீட்டுல பொரியல் செய்யறோம்ல அந்த பொரியலுக்கும் பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கு நீங்க வீட்டுல கோழி பொரிக்க போறீங்க, மீன் பொரிக்க போறீங்க, அல்லது ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் நீங்க செய்ய போறீங்கன்னா கொஞ்சமா பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் சேர்த்துக்குங்க. அந்த பொரியல் அவ்வளவு சுவையா இருக்கும் நம்புங்க. பயன்படுத்துற நேர்களுக்கு தெரியும், இன்றைக்கு வாங்கி செய்து பாருங்க நம்புங்க, அவ்வளவு சுவையா இருக்கும் பாபாஸுடைய முறுக்கு மிக்ஸ கொண்டு வீட்டுல பொரியல் செய்யும் போது.
0: நம்ம நிகழ்ச்சியில பாருங்க, இந்த வாரம் 7 மற்றும் 6 நிலைகள்ல இருந்து பாடல்கள் ஒரே படத்துக்காக வந்திருக்கு.

0: அனிருத் பாடியிருந்த பாடலுங்க. அந்த பாடல் ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: நாங்க இந்த காரம் பக்கமே போக மாட்டோங்க, எங்களுக்கும் காரத்திற்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சமையல் இருக்கின்றது. அந்த சமையல் செய்தா காரம் பக்கமே நீங்க போக வேண்டாங்க, அதை சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இதற்காக பார்த்தோம்னா பாபாஸ் நிறுவனம் குருமா மிக்ஸ் தயாரித்து இதற்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. பல்வேறு அளவுகளில் இந்த பாபாஸின் குருமா மிக்ஸ் விற்கப்படுகின்றது. 25 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ, பெரிய அளவுகள்லாம் இருக்குங்க. அதிகமான காய்கறிகள் மட்டும் சேர்த்து குருமா வைத்தாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இல்லைங்க, கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்கலாம்னா அசைவமா கொஞ்சமா கோழி சேர்த்து சமைத்தாலும் அது இன்னும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. பள்ளி விடுமுறை என்பதனால வீட்டுல பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. சரி, என்ன நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டுல குருமா வைங்க, காய்கறிகள் வைத்து ஒரு குருமா செய்து கொடுங்க, அப்படி இல்லைனா அசைவமா கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் எல்லோரும் வீட்டுல இருக்கும் போது சுவைத்து சாப்பிடுவாங்க. அப்படி சமையல்ல எங்களுக்கு கொஞ்சம் காரம் இருக்கணும்னு நினைத்தீங்கன்னா குருமாவுக்கு கொஞ்சமா ஏதாவது ஒரு சம்பால் வைத்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அந்த சம்பாலுக்கு நீங்க பாபாசின் மிளகாய்த்தூள பயன்படுத்தலாம். 4ஆம் நிலையில இருக்கும் பாடல் வருது, இப்ப கேட்கலாம். 4ஆம் நிலை

வழிபாடு தொடங்கி அதிகமான சமையல் நடக்கும். விருந்தினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்களா, அந்த தடபுடலா சமையல் தான் இந்த ஓணத்திற்கு. இருக்கவே இருக்கின்றது பாபாஸின் பொருட்கள், உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாபாஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்கள், பொருட்களை எடுத்து விநியோகம் செய்யும் விநியோகிப்பாளர்கள், கடை உரிமையாளர்கள், வாடிக்கையாளர்கள், நீங்கள் உங்கள் அனைவருக்கும் பாபாஸ் நிறுவனம் உங்கள் அனைவருக்கும் ஓணம் ஆசாம்சைகளை தெரிவித்துக் கொள்கின்றது. மிக மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நல்ல நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஓண பண்டிகையாக இந்த ஓண பண்டிகை இருக்கட்டும். ஓணம் ஆசாம்சைகள் உச்சகட்ட பகுதிக்கு நுழைகிறோம். முதல் மூன்று நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கு. அதற்கு முன்பாக எட்டாம் நிலை தொடங்கி நான்காம் நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டம் வருது. முதல்ல அதை நம்ம கேட்டுடலாம்.

0: அசல் கோளர் பாடி இருந்த இந்த பாடலுங்க இந்த வார நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இ ஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையிலே இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. அசல் கோளர் பாடியிருந்த இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு வந்திருக்குங்க. அடுத்த நிலையில் இரண்டாம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு வாங்க கேட்கலாம்.
1: இரண்டாம் நிலையில்

0: தளபதி கச்சேரியின் வாரம் நிகழ்ச்சியில இரண்டாம் நிலை வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸுடைய பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்பட்டதும் உடனுக்குடன் வந்து கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன, அதாவது கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. கிளைகளிலிருந்து கடைகளுக்கு மிக சீக்கிரமாக அனுப்பப்படுகின்றன. விற்பனை இடங்கள், அதாவது மளிகை கடைகள், மினி மார்க்கெட்டுகள், பேரங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அதனால கடைகளுக்கு எப்போதும் சென்று பொருட்கள் வாங்கும் போது பாபாஸின் அண்மையில் தயாரிக்கப்பட்ட பொருள் புத்து புதிய பொருட்களாகவே இருக்கும். மலேசியா முழுவதும் பிறகு சிங்கப்பூரிலும் பார்த்தோம்னா பாபாஸ்க்கு அதிகமான கிளைகள் இருக்கின்றன. அதனால பாபாஸின் பொருட்கள் விரைவாக கடைகளுக்கு சென்று சேருகின்றன. வாடிக்கையாளர்கள் மன நிறைவா வாங்கி பயன்படுத்தும் அளவில் பாபாஸின் பொருட்கள் கிடைக்கின்றன. எட்டு பாடல்கள், ஏழு பாடல்களை கேட்டு முடிச்சிட்டோம். மீதம் இருக்கிறது ஒரு பாடல். இந்த வாரத்தின் சிறந்த பாடல் இப்ப வருது, கேளுங்க.
1: முதல் நிலையம்

சுப்ரமணியம், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில பாடி இருந்த பட்டாம்பூச்சி பாடல் இந்த வார நிகழ்ச்சியில சிறந்த பாடலா வந்திருக்கு. கடந்த வாரம் முதல் முறையா சிறந்த பாடலா வந்தது, இந்த வாரம் இரண்டாவது வாரமா இந்த பாடல் சிறந்த முறையா வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸ் வாடிக்கையாளர்களை, நீங்க பாபாஸ் பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா, வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல பாபாஸ் பொருட்களை நாங்க வாங்கி வைத்துக்குவோம் அப்படின்றீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சமான அனைத்து பாபாஸ் தயாரிப்புகளையும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாபாஸின் மசாலைத்தூள் வகைகள், கறி பவுடர்ஸ், இந்த ஸ்பைசஸ், பாபாஸின் மாவு வகையான பொருட்கள், இப்படியாக பாபாஸின் எல்லா தயாரிப்புகளையும் இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். சிறந்த டீல்ஸ், சிறந்த வேல்யூ, வீட்டிற்கே டெலிவரி. இப்போதே www.babas.com.my www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை அங்க தேர்வு பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்கள் உங்கள் வீடு தேடியே வரும். பாபாஸ், உங்கள் வீட்டு சமையலின் நம்பிக்கையான சுவை. இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில் சிறந்த பாடலா வந்திருக்குங்க. போதும் போலதான் நேரம் நமக்கு கூடுதலா இருக்கிறதுனால வாங்க ஒரு போனஸ் பாடலை கேட்கலாம்.

0: பாபாஸ் வாடிக்கையாளர்களே, நீங்க பாபாஸ் பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா? வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல பாபாஸ் பொருட்களை நாங்க வாங்கி வைத்துக்குவோம் அப்படின்றீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சமான அனைத்து பாபாஸ் தயாரிப்புகளையும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாபாஸின் மசாலைத்தூள் வகைகள், கறி பவுடர்ஸ், இந்த ஸ்பைசஸ், பாபாஸின் மாவு வகையான பொருட்கள், இப்படியாக பாபாஸின் எல்லா தயாரிப்புகளையும் இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். சிறந்த டீல்ஸ், சிறந்த வேல்யூ, வீட்டிற்கே டெலிவரி. இப்போதே www.babas.com.my www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை அங்க தேர்வு பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்கள் உங்கள் வீடு தேடியே வரும். பாபாஸ், உங்கள் வீட்டு சமையலின் நம்பிக்கையான சுவை. போனஸ் பாடலையும் கேட்டிருந்தங்க, நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸுடைய சில பொருட்களையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. அதுல பாபாஸின் இறைச்சி மசாலை தூள், பாபாஸின் மீன் மசாலை தூள், பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலை தூள், பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலை தூள், இதெல்லாம் நம்ம வீட்டுல அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான பொருட்கள். இதெல்லாம் வீட்டுல முடிய முடிய கணக்கா வாங்கி வைத்திருவாங்க. ஏன்னா வீட்டுல அது முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. உங்களின் தேவையை அறிந்து பாபாஸின் மசாலை தூள்கள் பார்த்தோம்னா பல்வேறு அளவுகள்ல சந்தைகள்ல விற்கப்படுகின்றன. அதனால உங்களுக்கு எந்த அளவுல வேணுமோ நீங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம். சரிங்க, ஓண பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு. வரும் புதன்கிழமை பார்த்தோம்னா ஓண பண்டிகை நம்ம கொண்டாட போறோம். பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாபாஸ் நிறுவனத்துல பணிபுரியும் பணியாளர்கள், பொருட்களை எடுத்து விநியோகம் செய்யும் விநியோகிப்பாளர்கள், கடை உரிமையாளர்கள், வாடிக்கையாளர்கள், நீங்கள் உங்கள் அனைவருக்கும் பாபாஸ் நிறுவனம் ஓணம் ஆசாம்சைகளை தெரிவித்துக் கொள்கின்றது. பாபாஸ் பொருட்களை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்களின் வற்றாத ஆதரவுக்கு இன்னும் தரமான பொருட்களை பாபாஸ் நிறுவனம் எப்போதுமே வழங்கிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:10 பாபாஸ் வழங்கும் இதே நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மினல் எஃப்எம்மில் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

0: நம்ம வணக்கம் இன்னும் நிறைய பகுதிக்கு வந்திருக்குங்க. நீண்ட விடுபுறை மகிழ்ச்சியில் நம்ம திளைத்திருக்கோம். வெளியில் எங்க போறதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா போங்க. உங்களின் பயணம் எப்போதுமே பாதுகாப்பா இருக்கிறது உறுதிப்படுத்திக்கங்க. ரொம்ப சோர்வா இருந்துச்சு நாரன் நாரில் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட பயணத்தை தொடருங்க சரியா. இளமை உல்லாசம் காலை 10 மணி தொடங்கி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பொன்கோகிலம் நிகழ்ச்சி வழி நடத்த வந்திருக்காங்க. கேட்க மறந்துடாதீங்க அவங்களோட நிகழ்ச்சியை. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவீன்.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஒருங்கிணைந்த ஒற்றுமை செயல் திட்டம் கிரேப் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். இவ்வாண்டு முழுதும் தொடக்க இடைநிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை உட்படுத்தி சபா, கடா, ஜோஹோர், தெருங்கானு, ஸ்லாங்கூர், சரவா மாநிலங்களில் அத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரனாகோ டகாங் தெரிவித்தார். கிரேப் தொடர் பல்வேறு பின்னணியைச் சேர்ந்த பங்கேற்பாளர்கள் அனுபவம் வாயிலாக கற்றல் தொடர்பை ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கு வாய்ப்பளிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மியான்மர் அகதிகள் குடும்பம் உதவி கோரி ஜோஹோர் கூலாய் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்துக்கு வந்ததாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவலை சமூக நலத்துறை மறுத்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் மட்டுமே பெண் ஒருவர் அலுவலகம் வந்ததாக சமூக நலத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ சேமுரடசாயாங் ரம்ஜான் தெரிவித்தார். எனவே உறுதிப்படுத்தப்படாத தகவலை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். தபோங்கஜி வாரியத்தின் நிதி வலிமையை மதிப்பிடுவதில் இலாப பங்கீட்டை தவிர அதன் சொத்து தரம், இலாப மூலம் ஆகியவையும் முக்கிய அளவீடுகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் அவ்வாரியத்தின் வருவாய் மூலங்கள் வலுவான சொத்து அடைவு நிலையால் ஆதரிக்கப்படுகின்றனவா என்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வணிக நிர்வாக புல விரிவுரையாளர் இணை பேராசிரியர் அப்துல் ரஹீம் ரிஜ்வான் கூறினார். கலிபோர்னியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தளமான டெத் வேலியில் நிலவிய கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட 68 வயது பிரெஞ்சு சுற்றுப்பயணி ஒருவர் உயிரிழந்தார். ஜெர்மன் செய்தி நிறுவனமான டிபிஏ இதனை உறுதிப்படுத்தியது. அங்கு வெப்பம் 46 பாகை செல்சியஸாக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. மகளிர் பிரிவில் உலகின் 3ம் நிலை விளையாட்டாளர் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா இறுதியாட்டத்துக்கு முன்னேறினார். அரையிறுதியில் அவர் நடப்பு வெற்றியாளர் போலந்தின் இகா ஸ்வெடெகை 7-5, 4-6, 6-4 என வென்றார். இறுதியாட்டத்தில் ஜெசிகா செக் குடியரசின் சாரா பெஜ்லெக் அல்லது கொகோகாஃபை சந்திப்பார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: அன்பு வணக்கம், அன்பான நேர்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல நாம சந்திக்கின்றோம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனாலே ஓய்வு அப்படிங்கிறது தான். ஆனாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாம வந்து வேலைக்கு போறது அப்படின்னாலே கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமா நமக்குலாம் இல்லை, நமக்குலாம் எப்போதுமே அவங்க கிட்ட பேசினா உற்சாகம் தான், களைப்போ அல்லது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுமா வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. பல வேலைகள்ல இருக்கலாம், ஆனா எங்களுடைய வேலைகள்ல இல்லை அப்படின்றத தான் சொல்லணும். சரி, பொழுது எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சிறப்பா இருக்கா? சரி, ஒரு சிலர் வந்து சந்தைக்கு போயிட்டு இருப்பீங்க அல்லது வாங்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னும் போது தடபுடலாக வீட்டுல சமையல் எல்லாம் இருக்கும், மதிய உணவு அட்டகாசமா இருக்கலாம். இன்றைக்குதான் வந்து நீங்க எல்லாருமே வெளியில போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பல திட்டங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் பரபரப்பு அப்படின்னு இருக்கும்போது எங்கேயுமே போகாம வீட்டிலேதான் இருக்கோம், எங்கேயும் போறதில்லை இன்னைக்குப்பா அப்படின்னு சிலர் ஓய்வு எடுக்கலாம். சரி, எந்த நாளுமே நமக்கு வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாள், நமக்கான நேரத்தையும் நம்ம வைத்துக் கொள்ளணும். அதே வேளையில ஞாயிற்றுக்கிழமை வாராந்திர நிகழ்ச்சிகளும் உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு அமுதே தமிழே உங்களுக்காக இருக்கின்றது. அமுதே தமிழே அப்படின்னு சொன்னா இலக்கிய நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்னு, சரி, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க நினைச்சிட கூடாது. இலக்கியம் அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்கும் ஆனதுதான். எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அது நமக்கான செய்தியாக சில நேரங்கள்ல நமக்கே சொல்லப்படுறது மாதிரி கூட இருக்கலாம். சரியா, 10-7 இனிய பாடல்கள், உற்சாகமான பாடல்கள் உண்மையில இன்றைக்கு வந்து அப்படிதான் இருக்க போது. நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. உங்களோட பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன், தொடர்ந்து இணைந்திருங்கள் உற்சாகமான பாடலோடு. இன்றைய நமது இளமை உல்லாசத்தை இப்படி தொடங்குவோம்.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
1: பெண்களே, நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
2: லிங்கம் சமையலற சின்னம், அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ். மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

அர்வின் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இளமை உல்லாசத்துல நீங்க பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போலதான், உற்சாகமான பாடல்கள் தான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த காத்துட்டே இருக்கு. அடுத்து சாய் அபியங்கர் கொண்டு வரக்கூடிய பாடலை நம்ம கேட்க போறோம். ஆனாலும் கூட அடுத்து நான் ஒரு செய்தியை சொல்ல போறேன், அதுல நீங்க மன வருத்தம் எல்லாம் படக்கூடாது. இருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படிங்கறது யோசிங்க. சிலர் வந்து சாப்பிடும் போது நாம வந்து வாழ்றதே சாப்பிடுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து என்ன, நான் கணக்கு பண்ணி சாப்பிடணுமா, எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் சாப்பிடக்கூடாதா, இவ்வளவு உழைக்கிறோம் பிடிச்சதை சாப்பிட முடியலன்னா எப்படி, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படியான வசனங்கள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க தானே. நீங்க கூட சொல்லியிருப்பீங்க தானே, இதுல நீங்களும் ஒரு ஆளா கூட இருக்கலாம். ஆனா மலேசியாவில் இப்ப புள்ளி விவரப்படி, புள்ளி விவரத்தை சொன்னாலே போச்சுடா அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு வரும். எனக்கும் அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் என்ன செய்யறது, சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா, அடிக்கடி நினைவுறுத்த வேண்டியது நம்மளோட வேலையும் கூட. என்ன அப்படின்னு சொன்னா, உடல் பருமன் மலேசியர்களிடத்துல அதிகமாக இப்பொழுது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இரவு வேளையில அதிகமாக சாப்பாடுகளை சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி, இது ஒரு புகாராகவும் நம்ம சொல்லலாம், அல்லது ஒரு எச்சரிக்கையாகவும் நம்ம பார்க்கலாம். எப்படிதான் இருந்தாலும் உடல் பருமன் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறது இப்ப வந்து புள்ளி விவரம் காட்டுது. அதனால நாமளும் வந்து டயட்க்கு போகணும், இன்னைக்கு ஆரம்பிப்போம், நாளைக்கு ஆரம்பிப்போம், எப்படி இழைக்கிறோம் பாருங்க அப்படின்னு சவால்லாம் விட்டுருப்போம். இந்த இழைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட, நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட, உடல் பருமன் அப்படின்னு வந்துட்டாலே பல நோய்கள் நம்மை நோக்கி வருவதற்கான பல வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பிடிச்சதை சாப்பிட முடியாது, பிடித்த இடத்துக்கு போக முடியாது, நோயோட கஷ்டப்பட வேண்டிய சூழல்லாம் இருக்கும். எதுக்கு வம்பு, கொஞ்சம் எது இதெல்லாம் கட்டுப்படுத்தணுமோ அப்பப்போ கட்டுப்படுத்தும். அதில் ஒரு சூட்சமும் இருக்குது. அது என்ன சூட்சமோ அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சாப்பிடாமலாம் ரொம்ப இருக்கு அப்படிலாம் தேவையே இல்லைங்க. அந்த சூட்சமாக என்னங்கிறத இந்த பாடலுக்கு பிறகு நான் சொல்கிறேன், நீங்களும் கேளுங்கள்.

ஒரு நேயர் அழைச்சிருந்தாங்க. அவர் அழைச்சு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, இந்த பாடலுக்கு பிறகு நீங்க சொல்லிருவீங்க தானே, ஏன்னா நான் காத்திட்டு இருக்கேன், என்னுடைய வாகனத்தை ஓரமா நகர்த்தி வச்சுட்டேன், ஏன்னா நான் அடுத்து வந்து ஒரு வேலைக்கு போகணும், அதுக்குள்ள இந்த பாடல் முடிஞ்சு சொல்லிருங்க, இந்த ரெண்டு மூணு பாட்டு போட்டுட்டுலாம் சொல்லக்கூடாது. தெளிவா இருக்கீங்க பாருங்க நீங்கெல்லாம். சரி, என்ன அப்படின்னா, என்ன பிடிக்குதோ அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லை, எது பிடிக்குதோ அதை நீங்க சாப்பிடுங்க. ஆனா சிலர், ஒரு சிலர், எல்லாருக்குமே இல்லை, சிலர் வந்து நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ சில உணவுகள் உங்களுக்கு ஒவ்வாமையே தரக்கூடிய உணவுகள் இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற சில உணவுகள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சில பேருக்கு வந்து பால் வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஒவ்வாமையை கொடுக்கும் அப்படின்னு. பசும் பால் குறிப்பா அது வந்து நம்மளுக்கு ஒத்துக்காது அப்படிங்கறதே ரொம்ப வருஷம் கழிச்சுதான் நம்மளுக்கு இதை சாப்பிட்டாவே ஒரு மாதிரியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வாயு பிரச்சனைகள் இருக்கும். அப்படி சில உணவுகள் நமக்கு ஒவ்வாமையான உணவுகள் இருக்கும். அதை முதல்ல நீங்க வந்து என்ன உணவு உங்களுக்கு ஒத்துக்காதுங்கிறத நீங்களே முதல்ல கண்டுபிடிக்கணும். நீங்க மருத்துவரை பாக்குறீங்க, மருத்துவருக்குலாம் தெரியாது, நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். அதனால நீங்க நேற்று என்ன சாப்பிட்ருக்கீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உடல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஒரு சில உணவுகள்லாம் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அவ்வளவா நல்ல ஒரு சுகமா இருக்காது அன்னைக்கு அப்படின்னும் போது, அது என்ன உணவோ அந்த அந்த உணவை தவிர்த்து விட்டு பாருங்க. தவிர்த்த பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கு, உற்சாகமா இருக்கு, சோர்வு இல்லாம இருக்கு அப்படின்னா அதையே நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, 6 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாத்தையும் 6 மணிக்குள்ளாக சாப்பிட்டுருங்க. இந்த சூட்சமம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து என்னன்னா உடல் பயிற்சி தான். ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது, கடைசி சுத்தி சுத்தி அங்கே தானே வருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நடக்கிறது நடைப்பயிற்சி, அதை தவிர வேற எதுவுமே நம்மளுக்கு உதவாதுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, உடல் ஆரோக்கியம்னாலும் சரி, என்ன எடுத்துக்கொண்டாலும் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, 40 வயதுக்கோ அல்லது 50 வயதுக்கோ மேல வந்து அதிகமான பயிற்சிகள் நிறைந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பூப்பந்து விளையாடுறதோ அல்லது அந்த என்ன சொல்லுவாங்க பந்து விளையாடுறதோ, அந்த மாதிரி அதிகமாக உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 50 வயதுக்கு கடந்து விட்ட பிறகு நம்ம நடைப்பயிற்சி தான் நமக்கு வந்து நுனி காலிலிருந்து உச்சம் தலை வரைக்கும் எல்லா இதுக்கும் பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு, எல்லா இடம் எல்லா உடலுக்கும் என்ன சொல்லுவாங்க பயிற்சி கொடுக்கிற ஒன்றாக இருக்கின்றது அப்படின்னு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, உடல் பயிற்சி அப்படிங்கிறத இந்த ஒரு நாள் விட்டுட்டீங்களா மறுநாள் ஆரம்பிச்சுருங்க. அப்படி இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு வந்து கைகளை வந்து சில சில பயிற்சிகள்லாம் இருக்கும், 1 நிமிடம் 2 நிமிடம்லாம் இருக்கும், அதிக நேரம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருங்க. இது எல்லாமே நாம் தெரிந்தே செய்யணும், நமக்கு உடலுக்கு தேவையானது அதனால நம்ம செய்யணும் அப்படிங்கிறது செய்யணும். எதுவுமே செய்யாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எப்படி முடியும் சொல்லுங்கள்? வேலை செய்யாமல் சம்பளம் வருமா? வராது இல்லை, அது மாதிரி தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுருக்கு, எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்க, வேலை செய்யாமல் சம்பளம் வராது, அது மாதிரி உடற்பயிற்சி செய்யாமல் நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்காது. இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்
1: லிங்கம்.
2: நாடு நகரம் எங்குமே எனினுமே புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம், மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா
1: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்ஸ்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். தேமுடு ஐயா நம்மளை வந்து அழைச்சிருந்தாங்க. அவருக்கு வந்து 85 வயதான், இப்போவை நோக்கி சென்றுட்டு இருக்காராம். இது வரைக்கும் மருந்தே சாப்பிடலங்க நான். அதுக்கு ஒரே காரணம் நடைப்பயிற்சி தான். அது மட்டும் இல்ல, மூச்சு பயிற்சியும் நான் செய்வேன். அப்புறம் எதை சாப்பிட்றோமோ, நமக்கு எது தேவையில்லையோ அதை நான் சாப்பிட மாட்டேன். அதனால தாங்க 85 உற்சாகமாக நான் வந்து இப்போ பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போவுக்கு அப்படின்னு அழைச்சி சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக நம்ம வந்து நம்முடைய உடலை எவ்வளோ நேசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலும் நம்மை நேசிக்கும். அதனால மகிழ்ச்சியாக நாம் இருப்பதற்கும் சரி, இந்த மாதிரி ஆரோக்கியத்தோடு நடமாடுவதற்கும் சரி, கொஞ்சம் நடந்த ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் போக ஆசைப்படுறோமோ அங்கெங்கெல்லாம் நம்மளால் நடந்து போக முடியும் அப்படிங்கிறது தானே நமக்கான மகிழ்ச்சி இல்லையா? சரி, அதனால யார் யாரெல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்களோ, அழைச்சி பேசுனீங்களோ ரொம்ப ரொம்ப நன்றி. பயணத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாடல்கள் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். 11 செய்திகளுக்கு பிறகு அமுதிய தமிழ் நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். பொன்கோகிலும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.

0: உங்களுக்காக 1991 எம் சுப்பிரமணியம் தயாரிப்பில்
1: பிட்டாலிங் ஜெயா ராஜம் கண்ணன் எழுதிய
0: பாட்டில் கரையும் கற்பூரம் வானொலி நாடகம்.
2: இந்த வீட்டுல தாத்தாவில இருந்து பேரம் வரைக்கும் யாருக்குமே துளி கூட பொறுப்பே கிடையாது.
3: யார் எங்க வேணுமோ போகலாம், எத்தனை மணிக்கு வேணும்னாலும் வரலாம்.
4: அப்பா இப்படி சலிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்
5: ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். பிரான்சுக்கு 2 நாள் அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ள சவுதி பட்டத்திளவரசர் முகமது பின் சல்மானை அதிபர் இமானுவல் மக்ரோன் வரவேற்றார். மேற்காசிய போர் முதல் மின் விளையாட்டு வரையிலான பல்வேறு விவகாரங்களை இருதரப்பும் கலந்துரையாட உள்ளன. அத்துடன் திங்கட்கிழமை சில ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்படும் என பிரான்ஸ் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இரு தலைவர்களும் பாரிஸ் ஏற்பாட்டிலான உலகக்கிண்ண மின் விளையாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கஜாக்ஸ்தான் அரசியலமைப்பில் செய்த மாற்றத்தை தொடர்ந்து ஒரே அவையை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்க உள்ளது. இந்த மாற்றம் மத்திய ஆசியாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடு கஜாக்ஸ்தானை மக்களாட்சி நாடாக உருமாற்றும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். எனினும் இது அதிபரின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தும் என சிலர் விமர்சித்துள்ளனர். முன்னதாக கடந்த மார்ச்சில் அந்நாட்டின் மேலவை கலைக்கப்பட்டு ஒரே நாடாளுமன்றம் என்ற புதிய நடைமுறை அறிமுகப்படும் பட்டது. இந்தியாவில் H1N1 இன்ஃப்ளூயன்சா தொற்று அதிகரிக்கும் சூழலில் அந்நோய் குறித்து விழிப்புணர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. காய்ச்சல், இருமல், தொண்டைவலி, தலைவலி உள்ளிட்ட உடல் சோர்வு இருப்பின் உடனடியாக மருத்துவரை அணுகும்படி அமைச்சு சமூக ஊடக வலைதள பதிவொன்று வாயிலாக வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் இவ்வாண்டு தொடங்கி இதுவரை 1777 நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜப்பானின் கிழக்கு பகுதியில் ரிக்டர் கருவியில் 5.9 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. பின்னிரவு 2 மணியளவில் இபாராக்கி மாவட்டத்தின் தெற்கில் 68 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டதாக அது கூறியது. அதனைத் தொடர்ந்து தலைநகர் டோக்கியோவில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக யோடோ செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் பலர் காயங்களுக்கு இலக்கானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்படவில்லை. கலிபோர்னியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலம் டெத் வேலியில் நிலவிய கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட 68 வயது பிரெஞ்ச் நாட்டைச் சேர்ந்த சுற்றுப்பயணி உயிரிழந்ததாக ஜெர்மன் செய்தி நிறுவனமான DPA தெரிவித்துள்ளது. அந்த தேசிய பூங்காவின் அருகில் வாகனம் ஒன்றில் அவர் உயிரற்ற நிலையில் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அங்கு வெப்பநிலை 46.6 செல்சியஸாக பதிவு செய்யப்பட்டது. நார்வேயில் பேரளவிலான விமான பயண நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் மிக பரபரப்பான ஒஸ்லோ விமான நிலையம் 5 மணி நேரத்திற்கு வான் போக்குவரத்தை ரத்து செய்ய உள்ளது. வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை தொடர்ந்து இந்த சிக்கல் எழுந்துள்ளதாக சின்வா செய்தி வெளியிட்டுள்ளது. 72 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சுமார் 95,000 பயணிகளின் பயணம் பாதிக்கப்பட்டுள்ளது. நோவையின் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு சங்கமும் தொழிலாளர் சங்கமும் உடன்படிக்கை எட்ட தவறியதன் விளைவு இதுவென கூறப்படுகிறது. விளையாட்டு. பிரெஞ்ச் லீக் 1 கால்பந்து. லென்ஸ் 5-2 என ஆக்ஸரை வெற்றி கொண்டது. லென்ஸுக்கான கோல்களை தாவின், இவானோவேக், அப்துல் ஹாமேத், கவுனிக் ஆகியோர் புகுத்தினர். லிமென்ஸும் பிரன்ஸும் களமிறங்கிய ஆட்டம் 2-2 என சமநிலையில் முடிவுற்றது. நைஸும் லாரியன்ட்டும் கோலின்றி ஆட்டத்தை நிறைவு செய்தன. தௌலோஸ் 2-0 என லயனிடம் வெற்றியை நழுவ விட்டது. இவ்வேளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆட்டங்களில் ஆஞ்சர்ஸ் லிலியை எதிர்கொள்ளும் வேளை லெஹேவ மொனோகோவை சந்திக்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் ரெனென்ஸும் பாரிஸ் சென் ஜெர்மானும் களம் காண்கின்றன. நிறைவாக சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. மகளிர் பிரிவில் உலகின் 3rd நிலை விளையாட்டாளர் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறினார். அரையிறுதியில் அவர் நடப்பு வெற்றியாளர் போலந்தின் ஏகா செடேகை 7-5, 4-6, 6-4 என வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு.
வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
2: நாடு நகரம் எங்கிலும்
3: சும்மா
4: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
2: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
3: சமையல் பிரமாதம்.
4: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
1: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
5: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்து கொண்டிருக்கிறது. மின்னல் FM
6: மின்னலோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்றால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அடுத்து வாராந்திர இலக்கிய நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இது அமுதே தமிழே அடுத்து இடம்பெறுகின்றது.

என்னை நன்றாக இறைவன் படைத்தன, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். புறப்படு இளைஞனே என்ற கவிதை இன்றைய அமுதை தமிழை நிகழ்ச்சிக்கு தோரண வாயிலாக அமைகிறது. 1967 சமூக கலைமணி ச. அ. அன்பானந்தன் வடித்த கவிதை இது. 1939 பிப்ரவரி 2 பிறந்த இவர் 1958 எழுத்து உலகத்துக்குள் நுழைந்தார். தொடக்கத்தில் சிந்துல் வாலிபர் சங்கத்தில் உறுப்பினராக இணைந்த இவர் பின்னர் தமிழ் இளைஞர் மணிமன்றம், அகில மலாயா தமிழர் சங்கம், மலாயா தமிழ் எழுத்தாளர் சங்கம், மலேசிய கலைஞர் இயக்கம் போன்றவற்றில் முதன்மை பொறுப்புகளை வகித்தார். தமிழ் இளைஞர் மணிமன்றத்தில்தான் இவரது தொண்டு மேலோங்கி நின்றது. 1964 உருவான தமிழ் இளைஞர் மணிமன்றங்களின் தேசிய பேரவைக்கு முதல் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1980 மே 26 காலமானார். புறப்படு இளைஞனே, விடுபடு கதிரென, வில்விடு அம்பென, உடைப்படு நீரென, ஒளிக்கொடு வேலென, வடுபெரு மார்பென, வன்புலி சீரென, குடுமட மறுத்திடும் குரல் அற வாழென, வெடிபடும் எரிமலை அறுபடும் ஏரென, தடிபடும் போதிலும் மிடுக்குடன் நடமிடும் துடிப்புடை மரமென துயரறு இளையனே, ஒடிபடு எளியவர் உரிமையை காத்திட, எடுபிடி கயவரின் இடுப்புடிந்தோடிட, கடும்பிடி அற்பரின் கருத்தினை முறித்திட, அடலெனப் புறப்படு அறிவுடை இளையனே, இடைச்சிறு மாதரின் எழில் வலை அறுத்திடு, இடைவரும் மிடிமையை இழிந்திடச் செய்திடு, தடையது நேரினும் கடமைகள் ஆற்றிடும், படையினில் நடையிட புறப்படு புறப்படு, படையினில் நடையிட புறப்படு புறப்படு.

0: நம் மனங்கவரும் மண்மனச் சிறுகதைகள் வழங்குகிறார் மூத்த எழுத்தாளர் கோ புண்ணியவான்.
1: உடல் மட்டும் நனைகிறது, பி கோவிந்தசாமி. மலேசிய சிறுகதைகளின் வரலாற்று பதிவேட்டில் பி கோவிந்தசாமியின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. மலேசிய இலக்கியத்தில் அவர் பெயர் நிலைக்கும் அளவுக்கு நல்ல கதைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு முறை சிங்கப்பூரில் நடந்த சிறுகதை போட்டியில் இவரின் கதை பரிசு பெற்றது. மலேசியாவில் நடந்த சிறுகதை போட்டிகளில் பலமுறை பரிசு வாங்கியவர். ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னரும் படைப்பிலக்கியத்தில் ஆர்வத்தோடு பங்காற்றி இருக்கிறார். அக்கால கதைகள் தொடக்கம், வளர்ச்சி, முடிவு என்ற முக்கிய அமைப்பு முறையை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத விதி. அதிலும் முடிவு கதையோட்டத்தை அடிப்படையாக கொண்டு நம்பகரமானதாக அமைய வேண்டும். கதையின் முடிவு எதிர்பாராத திருப்பத்தை கொண்டிருந்தால் அது பரவலான பாராட்டை பெற்றுவிடும். பி கோவிந்தசாமியின் உடல் மட்டும் நனைகிறது சிறுகதை எதிர்பாரா திருப்பத்தை கொண்ட கதைதான். இக்கதையின் திருப்பம் நமக்கெல்லாம் அதிர்வை உண்டாக்கிவிடும். தொடர்ந்து கேளுங்கள். தோட்டத்தில் யாரும் இறந்து போனால் அவரை அடக்கம் செய்ய பொதுமக்களிடம் விரைவு வசூல் ஒன்றை மேற்கொள்வார்கள். அக்காலத்தில் தோட்டப்புற சமூகத்திடம் ஒற்றுமை உணர்வு ஓங்கியிருந்தது. எல்லா சமூக செயல்களிலும் கூட்டு மனப்பான்மையை பார்க்க முடியும். திருமணம், இறப்பு போன்ற காரியங்களில் யாரும் சொல்லாமலேயே தாமாக எடுத்து கட்டி செய்வார்கள். யாருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அவரவர் திறமைக்கேற்ப செயல்பட்டு அந்த வீட்டு காரியம் நிறைவேற ஒத்துழைப்பார்கள். சொந்த குடும்ப நிகழ்ச்சி என்று நினைத்து நிபந்தனையற்ற உதவிகளை செய்வார்கள். பலனை எதிர்பார்க்க மாட்டார்கள். பி கோவிந்தசாமியின் உடல் மட்டும் நனைகிறது கதையில் பிணத்தை அடக்கம் செய்யும் ஈம காரியங்களில் சாமி கண்ணுதான் முன்னின்று எடுத்து செய்வார். இறந்தவரை அடக்கம் செய்து முடிக்கும் வரை உடனிருந்து செலவுகளை கவனித்துக் கொள்வார். ஒரு நாள் அத்தோட்டத்தில் ஓர் அனாதை கிழவர் இறந்து விடுகிறார். மே 13 கலவரத்தின் போது மனைவி பிள்ளைகளை தமிழகத்துக்கு அனுப்பிவிட்டதால் எடுத்து கட்டி செய்ய யாருமற்றவராய் இறந்து போகிறார். அவரை அடக்கம் செய்ய சாமி கண்ணு தோட்ட மக்களிடம் வரி வசூலில் இறங்குகிறார். பிணத்தை நல்லபடியாக அடக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. தோட்ட மக்களிடம் நிதி வசூல் செய்து இறுதி சடங்கு நடத்தும் இடத்துக்கு வருகிறார். இறுதி காரியம் செய்ய போதுமான பணம் சேர்ந்ததா என்று நண்பர்கள் வினவுகிறார்கள். சொற்ப பணமே கிடைத்தது என்று சொல்லி காரியத்தில் இறங்குகிறார். போது எல்லாம் முடிந்து கணக்கை பார்க்கும் போது வசூலான நிதியை விட கூடுதலாக செலவாகி விடுகிறது. எல்லாருடைய கையிலும் பணம் இல்லாத நிலை. சாமி கண்ணு தன் சொந்த பணத்தை கொடுத்து செலவை ஈடு செய்கிறார். சாமி கண்ணுவின் மீதி இருந்த மரியாதை அந்த சமூகத்திடம் மேலும் கூடுகிறது. இது போன்ற கொடையால் காரியம் முடிந்து வீட்டுக்கு நுழையும் போது மனைவி அலமேலு, இந்தா அங்கேயே நில்லு, டீட்டோட வீட்டுக்குள்ள நுழைகிறீங்க, மண்டையில ஏதாவது இருக்கா இல்லையா என்று கதறுகிறாள். சாமி கண்ணு பின்பக்கம் போய் குளித்து விட்டு உள்ளே நுழைந்து அலமேலுவை ரகசியமாக அழைத்து ஒரு பிளாஸ்டிக் பொட்டலத்தை கொடுத்து விட்டு சொல்கிறார், இன்றைக்கு வசூலில் 34 வெள்ளின்னு தான் போய் சொல்லி இருக்கேன். அலமேலு அதனை ஆர்வமாக பிரித்து பார்க்கிறாள். அதில் 64 வெள்ளி இருந்தது. அவளுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை. கடைசியாக சாவு சடங்கில் ஈடுபட்டவனுக்கு தீட்டு என்று சொல்லும் அலமேலுவுக்கு சாமி கண்ணு கொண்டு வந்த பணத்துக்கு மட்டும் தீட்டு இல்லாமல் போனது எப்படி என்பதே இக்கதை வைக்கும் தர்க்க ரீதியான கேள்வி. சாமி கண்ணு ஊரில் நல்ல பெயர் எடுத்ததெல்லாம் அவரின் பாவனையில் கிடைத்த ஒன்று. உண்மையில் அவர் தந்திரக்காரர், கோணல் புத்தி உள்ளவர் என்பதை கதையை வாசித்த பின்னரே உணர்கிறோம். மனிதர்களிடம் நல்ல பண்பும் இருக்கும், தீய பண்பும் குடிகொண்டிருக்கும். நல்ல குணத்தை வெளிப்படையாக காட்ட தயங்க மாட்டார்கள். ஆனால் தீயதை மனதுக்குள் பூட்டி வைத்து அதில் இருந்து லாபம் ஈட்டும் சுயநலம் தரும் செயல்களில் ஈடுபடுவார்கள். இந்த சிறு மதியோரை தன் புனைவின் ஊடாக வெளிச்சம் போட்டு காட்டி விடுகிறார் கதை சொல்லி. ஒரு நல்ல படைப்பாளனின் கடமை வாசகனை மகிழ்ச்சி படுத்துவதாக அல்லாமல் அவனை சிந்திக்க தூண்டும் வகையிலும் புனைவுகள் அமைதல் வேண்டும் என்பதை கதாசிரியர் உணர்ந்திருப்பது பெருமை மிகு செயலே.

0: திருக்குறள். ஸ்டெம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், இந்த கல்வியில் ஐநாவின் வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகள் ஆகியவற்றுடன் இணைந்து மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் முயற்சி லண்டன் உலக சாதனை அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. அது குறித்த நேர்காணல் அடுத்து இடம்பெறுகிறது. வணக்கம் சகிலா அவர்களே.
1: வணக்கம் ஐயா.
0: திருக்குறளும் ஸ்டெம் கல்வியும் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க.
1: திருக்குறளோடு இணைத்து இந்த ஸ்டெம் கல்வியையும் நான் ஒரு ஆய்வு செய்துள்ளேன். அந்த ஆய்வு எப்படி என்றால், மாணவர்களுக்கு எளிய முறையில் திருக்குறளை அறிமுகப்படுத்துவது.
0: சரி, மாணவர்கள் என்று சொல்லும்போது எந்த வயது மாணவர்கள்?
1: பாலர் பள்ளி மாணவர்களுக்கும் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் வரையிலான மாணவர்களுக்கும் இந்த கல்வி சம்பந்தப்பட்டது.
0: சரி, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்க சொல்லுங்க.
1: இதற்கு வந்து திருக்குறள் வந்து துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த திருக்குறளின் பொருள், உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவாருக்கு தானும் உணவாக இருப்பது மழையாகும். இந்த திருக்குறளை வந்து மழைநீர் சேகரிப்பு பரிசோதனையில் நாங்கள் இணைத்துள்ளோம். அந்த குறியீட்டை பார்த்தவுடனே மாணவர்களுக்கு இந்த திருக்குறள் நினைவிற்கு வர வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்குறளை வந்து நீர் மற்றும் சுகாதார சம்பந்தப்பட்ட SDG அதனோடு இணைத்துள்ளோம்.
0: இப்போ நீங்கள் SDG என்பது அந்த ஐநாவோட வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகளோட குறிக்கோள். அதில் 6வது குறிக்கோள் வந்து தூய்மையான நீர் நீங்கள் தொடர்பு படுத்துகிறீர்கள்.
1: ஆமாம்.
0: வகுப்பறையிலேயோ இல்லை ஆய்வுக்கூடத்திலோ இதை செய்வீர்களா?
1: வகுப்பறையில் ஆய்வுக்கூடத்தில் ஒரு பரிசோதனை செய்யும் போது மாணவர்கள் இது எப்படி நிகழ்ந்தது, இது எவ்வாறு, இதனுடைய பொருள் என்ன, அப்படி என்ற அந்த கேள்விகள் வினாக்கள் வரும்போது அவர்களுக்கு உடனே திருக்குறள் அவர்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். அடுத்த முறை நாங்கள் அந்த பரிசோதனையை வைத்து குறியீட்டை காட்டும் பொழுது மாணவர்கள் அந்த பரிசோதனைக்கு இந்த திருக்குறள் சம்பந்தப்பட்டது என்று கூற வேண்டும்.
0: இதற்கான சிந்தனை உங்களுக்கு எப்படி உருவானது?
1: ஏனென்றால் நான் வந்து ஸ்டெம் கல்வியை வந்து 3 மாத தற்காலிகமாக அந்த கல்வியை கற்றேன். அந்த கல்வியை கற்றபோது எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. அதாவது, இந்த கல்வியை எப்படி திருக்குறளோடு இணைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு யோசனை எழும்பியது.
0: அதாவது இது ஒரு முதல் முயற்சி அப்படின்னு முதல்ல நீங்க நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னீர்கள். ஸ்டெம் கல்வியை திருக்குறளோடு இணைக்கும் ஒரு புதிய முயற்சி, முதல் முயற்சி.
1: ஆமாம் ஐயா.
0: அந்த முயற்சிக்காக உங்களுக்கு லண்டன் உலக சாதனை விருதும் கிடைத்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: டாக்டர் மாலினி அவர்கள் வந்து ஒரு விண்ணப்பம் அனுப்பியிருந்தாங்க, இந்த லண்டன் சாதனைக்கான விருதுக்கான விண்ணப்ப பாரம். அந்த தலைப்பு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது தமிழுக்குரிய தலைப்பு, இதை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டுன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு நான் வந்து அதை ஒரு கண்காட்சி மாதிரி செஞ்சு அதை மக்களுக்கு கொண்டு போகணுன்ட்டுன்னு அந்த குறியீட்டை மட்டும், இப்போ உதாரணத்துக்கு காதை மட்டும் ஒரு குறியீட்டாக வச்சு அதனுடைய திருக்குறளை மட்டும் சொல்லி அந்த இதை செஞ்சோம். ஒரு 4-5 பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் வந்து அந்த பார்வையிட்டு அவங்க அதை குறித்து கடிதம் கொடுத்து இதற்கான நிறைய ப்ரொசீடர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த அமைப்புக்கு வந்து அனுப்பி வச்ச பிறகு தான் அவங்க வந்து அதை அங்கீகரிச்சாங்க.
0: மகிழ்ச்சி, பாராட்டு உங்களுக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
1: புத்தகம் ஒன்று வெளியிடலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மின்னல் அட்டை மூலியமா மாணவர்களுக்கு கொண்டு செல்லலாம். அப்புறம் வந்து கதை காலத்துடன் மாணவர்களுக்கு இந்த விஷயத்த வந்து கொண்டு போகலாம்.
0: இப்ப நிறைவாக துல்லியமா மீண்டும் ஒரு குறள், அதை எப்படி நம் ஸ்டெம் கூட தொடர்பு படுத்துறோம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு மீண்டும் ஒன்று சொல்லுங்க.
1: காது 5 பொறிகளில் ஒன்று. வகுப்பறையில காதை வந்து மொத வச்சிருவோம். காதை வச்சுட்டு மாணவர்களுக்கு எதன் மூலியமா நீங்க வந்து ஒரு சத்தத்தை கேட்பீங்க அப்படின்ட்டுன்னு இப்ப மாணவர்கள் வந்து காது அப்படின்னு அந்த காதை காமிச்சு, அதுக்கப்புறம் மின்னல் அட்டை மூலியமா வந்து மாணவர்களுக்கு காதை சம்பந்தப்படுத்திய அந்த 5 பொறிகளில் ஒன்றான காதை சம்பந்தப்படுத்தி அந்த இதெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த திருக்குறளை வந்து சொல்லுவோம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்ட்டு மாணவர்களுக்கு அந்த குறளை விளக்குவோம்.
0: இதுவரை எத்தனை திருக்குறள்கள் இப்படி நீங்கள் செய்து விட்டீர்கள்?
1: 50 திருக்குறளையும் வந்து அதை ஆய்வு செஞ்சு அதை மாணவர்களுக்கு ஆய்வு செஞ்சிட்ட பிறகு அந்த 50 திருக்குறளையும் வந்து நாங்கள் அந்த இதில் இணைச்சிருக்கும்.
0: சரிங்க சகிலா பன்னீர்செல்வம், இதுவரை இங்கே அமுதி தமிழ் நிகழ்ச்சிக்காக வந்து இந்த திருக்குறளும் ஸ்டெம் கல்வியும் எப்படி இதனை நாம் அடுத்து கொண்டு செல்வது என்பது பற்றி விளக்கினீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: மிக்க நன்றி ஐயா.
0: திருத்தணி சுவாமிநாதன், தமிழ் உலகெங்கும் ஒலிக்கும் கணீர் குரல் இவருடையது. தேவாரமும் திருவாசகமும் பாடி பாடி இறை தொழும் எளிய கலைஞர். இவரின் கலை சேவையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு நாட்டின் குடிமகனுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகளுள் ஒன்றான பத்மஸ்ரீ விருதினை இவ்வாண்டு வழங்கியது. தலைநகர் கோட்டுமலை பிள்ளையார் கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறும் நிலையில் மலையக மண்ணில் கடந்த சில நாள்களாக தமிழ் பண்ணிசை கொண்டு பாமாலையால் இன்னிசை பரப்பி வருகிறார் அவர். அமுதே தமிழை நிகழ்ச்சிக்காக தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்ற தலைப்பில் அவர் வழங்கிய நேர்காணல்.
2: திருச்சிற்றம்பலம் சில

நம்முடைய அருளாளர்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றி பல அற்புதமான தமிழுக்கு தொண்டு புரிந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் என்னை அறிந்த மட்டில் ஞானசம்பந்த பெருமான் தமிழுக்கு தொண்டு செய்ததை நாம் நம்முடைய இந்த உலகம் மறக்க இயலாது. அப்படி ஒரு அரிய தமிழ் தொண்டு செய்த பெருமை சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு முடிவே கிடையாது. அந்த வகையிலே சுந்தரர் பெருமான் ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசரையும் புகழ்ந்து பாடியுள்ளார் ஒரு பாடலிலே. நல்லிசை ஞானசம்பந்தனும் நாவினுக்கரையரும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான் பெருமான் என்ற வகையிலே சுந்தரர் நாவுக்கரசரையும் ஞானசம்பந்தரையும் புகழ்ந்து பாடியிருப்பது போற்றுதற்குரியதாகும். பல அற்புதங்களை இலக்கணம், இலக்கியம், இசை எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு தொண்டு செய்த பெருமை ஞானசம்பந்தருக்கு உண்டு. குறிப்பாக சொல்லுவார்கள், அறிவு வேறு ஞானம் வேறு. பல புலவர் பெருமக்கள் அறிவுரை சொல்லுவதாலும் நமக்கு தோன்றுவது அறிவாகும். ஞானம் என்பது இறைவனால் கொடுக்கப்படுவது. அதனால்தான் ஆலயங்களிலே பார்த்தால் 3.5 வயது குழந்தைக்கு முன்னுரிமை. இரண்டாவது இடம் பெற்றிருப்பார் திருநாவுக்கரசர், 81 வயது வாழ்ந்தவர். இது என்ன முறை, என்ன காரணம் என்றால், இறைவனால் கொடுக்கப்பெற்ற ஞானத்தை அறிந்திய பிறகு பாடியவர் திருஞான சம்பந்தர். நாவுக்கரசர் உலகமெல்லாம் சுற்றி கைலாயம் வரை சென்று திரும்பி வந்து கைலை காட்சியை திருவையாற்றிலே கண்ட வரலாறுகளும் நாம் அறிந்த ஒன்று. அந்த வகையிலே இருவரும் பல அற்புதங்களை செய்திருக்கின்றார்கள். ஞானசம்பந்தருடைய தமிழிலே இலக்கணம், இலக்கியம், இசை எல்லாவற்றிலும் பொருந்தவே பாடியிருப்பது நம்முடைய தவப்பயன். அந்த வகையிலே நாவுக்கரசரும் அதற்கு குறைவர் அல்ல, அவர் அனுபவ அறிவு பெற்றவர். ஒரு பாடலிலே ஒரு சொல்லை ஒரு முறை இரண்டு முறை சொல்லலாம். அப்படி எழுவரும் பல அற்புதங்களை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் தலையே நீவனங்காய் என்று ஒரு பாடல், அங்கமாலை என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு பாடலிலே ஒரு சொல்லை 6 முறை சொல்லி இருக்கின்றார் நாவுக்கரசர். தலையை நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே வலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். ஒரு சொல்லை 6 முறை ஒரு சிறிய பாடலே வைக்க முடியுமானால் இறைவனுடைய அருளை பெற்று பாடிய அருளாளர்களுடைய சிறப்பு தான் அதற்கு போற்றுதற்குரியதாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே மலேசிய திருநாட்டில் தமிழர்கள் நிறைந்து வாழ்கின்றார்கள். அவர்களிடம் நான் கண்ட வகையிலே மிகச்சிறப்பாக திருமுறையை போற்றி பரவி வருகின்றார்கள். குறிப்பாக நான் பலமுறை மாரியம்மன் தேவஸ்தானத்தின் சார்பில் வந்திருக்கின்றேன். அப்படி இன்று என்னை சிறப்பாக அழைத்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உரிய செயலை நம்முடைய கோற்றுமலை விநாயகர் பெருமானுடைய குடமுழுக்கு விழாவிற்கு என்னையும் பொருட்படுத்தி அழைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் என்னுடைய மகிழ்ச்சிக்குரியதாகும். அந்த அரங்காவலர்களுக்கும் தலைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு தமிழுக்கு கொடுக்கின்ற பெருமை இந்திய நாட்டை அடுத்து மலேசிய திருநாட்டிற்கு, பின்னர் இலங்கையை சொல்லலாம், அடுத்தனை அடுத்து சிங்கப்பூர் போன்றவற்றை சொல்லலாம். இன்றைய வகையிலே லண்டன் மாநகர் வரைக்கும் நம்முடைய தமிழை போற்றி வளர்க்கின்றார்கள். அந்த வகையிலே சென்ற ஆண்டிற்கான பெரிய விருதாகிய மத்திய அரசினால் வழங்க பெற்றிருக்கின்ற பத்மஸ்ரீ விருதினை முதன் முதலாக திருமுறைக்கு மத்திய அரசினால் கொடுக்க பெற்று பெரும் மகிழ்ச்சிக்கு உரியதாக ஆக்கி இருக்கின்றார்கள். ஆகவே இது மேன்மேலும் வளர்வதற்கு இந்தியா தவிர மற்ற ஏனைய நாடுகளிலும் திருமுறை பரவி வருகின்றது என்பதை நான் பெருமையோடு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.

0: ஆகஸ்ட் 27 பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நினைவு நாள். 1901 ஜனவரி 8 பிறந்த தென்பட்டணம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம் தமிழறிஞர், தமிழியல் ஆய்வாளர், பன்மொழி புலமை பெற்றவர். பழந்தமிழ் பண்பாட்டு ஆய்வை மேலை நாட்டு ஆய்வு முறைமைகளை கொண்டு வகுத்துரைத்த கல்வியாளர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கியம், இலக்கணம், வரலாறு, சமயம், ஒப்பிலக்கியம், மொழியியல் குறித்த பல கட்டுரைகளையும் நூல்களையும் திறனாய்வுகளையும் எழுதியுள்ளார். பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் மலாயா வந்திருந்த போது மலாயா பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி அடுத்து.
1: மலையா மக்களிடத்திலே, தமிழர் அல்லாத மலையா மக்களிடத்திலே, தமிழர் அல்லாத சயாம் மக்களிடத்திலே, தமிழர் அல்லாத சைனா மக்களிடத்திலே, தமிழர் அல்லாத அமெரிக்க மக்களிடத்திலே, தமிழர் அல்லாத ஆங்கில மக்களிடத்திலே சென்று, நீங்கள் தமிழ் படிக்க வேண்டும், எங்கள் தமிழ்கலையை நீங்கள் பரப்ப வேண்டும், இதிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் சொல்லுவதென்றால் எப்படி அவர்கள் உள்ளங்கொள இதனை சொல்ல முடியும் என்ற கேள்வி எனக்கு பிறக்கிறது. தமிழ்நாட்டில் தான் எங்களுடைய தமிழ் பல்கலைக்கழகம் என்று சொல்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பல தமிழ் மாணவர்கள் வருகின்றார்கள். நான் ஒரு கிறுக்கன், அவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள் என்றிருக்கேன். நீ ஏன் தமிழ் எடுத்துக்கொண்டாய் என்று நான் கேட்பேன். அவர்களுக்கு தொல்காப்பியம் கற்பிக்கிறோம். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் தொல்காப்பியம் இவர்கள் படிக்க வேண்டும்? இவர்களை தொல்காப்பியம் படிக்க வைத்து இந்த 20வது நூற்றாண்டிலே வெற்றியோடு வாழ வழிகாட்ட முடியுமா? அந்த வழியில தொல்காப்பியத்தை அவர்களுக்கு கற்பிக்க முடியுமா? அப்படியே சங்க நூல்களை, அப்படியே பல கம்பராமாயணத்தை, வேறு பல புராணங்களை, இலக்கண இலக்கியங்களை, தமிழிலே உள்ள சிறந்த பண்பாட்டு செல்வங்களை வாரி வழங்கும் பொழுது எந்த வகையிலே அதனை கற்பித்தால் அவர்களுக்கும் பயன்படும், உலகத்திற்கும் பயன்படும், இந்த காலத்திற்கும் பயன்படும் என்கின்ற கேள்வி எனக்கு தோன்றுகிறது. தமிழன் தன்னுடைய மொழியை தலை சிறந்த மொழி என்று சொல்கிறார். தமிழுடைய பண்பாட்டை உலகத்திலே ஒப்பும் ஈடுபடுப்பும் இல்லாத பண்பாடு என்று வாழ்த்துகிறான். அப்படித்தானே அவன் நினைக்க வேண்டும். என்னுடைய மனைவி எவ்வளவுதான் அழகில்லாமல் போனாலும் எனக்கு மிக அழகுடையவளாகத்தானே தோன்றுவாள். எல்லோருக்கும் தங்களுடைய மொழியிலே ஒரு ஈடுபாடு உண்டு. ஆனால் சில மொழிகள் காலங்கண்ட மொழிகள், எல்லா மொழியும் காலங்கண்ட மொழிதான். மனிதன் எப்பொழுது பேசத் தொடங்கினானோ அப்பொழுது பல பல மொழிகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். பின்ன என்ன, சில மொழிகளுக்கும் மற்ற மொழிகளுக்கும் என்ன வேற்றுமை என்றால் அவற்றிலே இலக்கிய வளர்ச்சி தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு சில மொழிகளுக்கு இருந்திருக்கிறது, சில மொழிகளுக்கு இல்லாமலே இருக்கின்றது. எங்கள் நாட்டிலே நீலகிரியிலே தோதா மொழி இருக்கின்றது. தோதர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே என்ன எண்ணினார்கள் என்று கேட்டால் அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் தமிழன் 1000 ஆண்டுகளுக்கு என்ன முன்னர் என்ன எண்ணினான் என்றா கம்பராமாயணத்தை எடுத்து சொல்லலாம். எண்ணத்தை பாரவையா, சில பெரிய புராணத்தை பாருங்கள், சிந்தாமணியை பாருங்கள், சிலப்பரிகாரத்தை பாருங்கள் என்று காட்ட முடியும். இதனாலே உங்களுக்கு ஒரு சிறப்பு இல்லை. நாங்கள் கம்பராமாயணம் படித்தோம், எங்களிடத்தில் கம்பராமாயணம் இருக்கிறது, அதுக்கு நீங்க என்ன செய்தீங்க? உங்க தோல் மேலே தலை இருக்கிறது, அதுக்கு நீங்க என்ன செய்தீங்க? என் தோல் மேலே தலை இருப்பதற்கும் அல்லது என்னுடைய 2 புறத்திலே இந்த தோள்கள் வீசி நிற்பதற்கும் நான் ஒரு தவமும் செய்யவில்லை. எப்படி இயற்கையாக அமைந்ததோ அதுபோல நான் தமிழ்நாட்டிலே தமிழர் மக்களிடத்திலே பிறந்ததன் பயனாக இந்த செல்வங்களை எல்லாம் என்னுடைய செல்வம் என்று அழைக்கின்றேனே தவிர இதிலே எனக்கு என்ன சிறப்பு? இருந்தாலும் சில மொழிகளுக்கு இந்த சிறப்பு இருக்கின்றன. அதாவது அந்த மொழியில எழுத்தியல் நூல்கள் இருக்கின்றன, சில மொழிகளிலே இல்லை. ஆகவே தமிழ் மொழி நூல் வளம் சார்ந்த மொழிகளில் ஒன்று. பிற மொழிகளுக்கு பின்னே பின்னே வந்தவர்களுக்கெல்லாம் லட்சியமாக, குறிக்கோளாக, எடுத்துக்காட்டாக, மேல்வரி சட்டமாக அமைந்த ஒரு வாய்ப்பு சிறப்பு சில மொழிகளுக்கு உண்டு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்கின்றோம். ஆகையினாலே இந்த பழமையில ஒரு படி முன் சென்று பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக, பல தலைமுறையாக பாராட்டி போற்றி வளர்க்கப்பெற்றவை, பின்பற்றப்பட்டவை, சிறந்தவை என்று காலம் சாதித்தவை, அப்படிப்பட்ட மொழிகளை பல இருக்கின்றன. சீன மொழி, பழஞ்சீனா, வடமொழி, அரபிக், ஹீப்ரூ, கிரீக், பழைய கிரீக்கு, இவையெல்லாம் பழைய லத்தீன், இவையெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்கிறோம். அந்த இனத்தில தமிழும் ஒன்று. பிற மொழிகள், நீங்கள் பழைய செம்மொழிகள் என்று கேட்கின்றவர்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து போகிறீர்களானா அவையெல்லாம் தாய்ப்பாலோடு இன்று ஊட்டப்படுகின்ற மொழிகளாக இல்லை. ஆனால் இந்த பழந்தமிழ் மொழி இன்று எனக்கு தாய்மொழியாக, உங்களில் பலருக்கு தாய்மொழியாக இருக்கிறது. உங்கள் தாய் பாலை உண்டுகின்ற பொழுது அம்மா என்று அன்பு குழைய கனிந்து பேசிய பேச்சு தமிழ் பேச்சு.
0: 80 ஆண்டுகளாக மலேசிய தமிழ் குரலாக ஒலிக்கும் மின்னல் பண்பலை முன்னர் மலாயா வானொலி, மலேசிய வானொலி இந்திய பகுதி, சிவப்பு ஒலியலை, வானொலி 6, இப்படி பரிணாமம் கண்ட நமது தேனொலியின் முந்தைய பதிவிலிருந்து எடுக்கப்பட்ட உரை அது. 1980 August 28 தேபோமி காலமானார். தமிழ் அறிஞர்களை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமென்ற இலக்கில் அமுதே தமிழை நிகழ்ச்சியின் முனைப்புகளில் அதுவும் ஒன்று.

0: தைப்பிங் மண்ணின் இலக்கிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்க ஆளுமையாக விளங்கும் மேஜர் அ. முனுசாமி அவர்களின் 23 சிறுகதைகள் அடங்கிய பச்சை மண் சிறுகதை தொகுப்பு நூல் வெளியிடும். அவரது 75 அகவை பாராட்டரங்கமும் ஆகஸ்ட் 29 நாள் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு தைப்பிங் செயின்ட் தெரேசா கான்வென்ட் தமிழ் பள்ளியில் சிறப்பாக நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை தருகிறார் ஏற்பாட்டு குழு தலைவர் இரா ரவீந்திரன்.
1: தமிழ் இலக்கியத்தின் மீதும் குறிப்பாக சிறுகதை இலக்கியத்தின் மீதும் கொண்டுள்ள ஆர்வத்தையும் அனுபவத்தையும் தனது படைப்புகளின் வழியாக வெளிப்படுத்தி வரும் மேஜர் அ. முனுசாமி அவர்களின் இலக்கிய பயணத்தை பாராட்டும் வகையில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவரது 23 சிறுகதைகள் இடம்பெற்றுள்ள பச்சை மண் நூல் தைப்பிங் மண்ணின் வாழ்வியல், மனித உறவுகள், சமூக அனுபவங்கள் மற்றும் மண்ணோடு இணைந்த உறவுகளை பிரதிபலிக்கும் இலக்கிய படைப்பாக அமைந்துள்ளது. அதே வேளையில் மேஜர் அ. முனுசாமி அவர்களின் 75 கால வாழ்க்கை பயணத்தையும் சமூகம் மற்றும் இலக்கிய பங்களிப்பையும் கௌரவிக்கும் வகையில் பவளவிழா பாராட்டரங்கமும் நடைபெற உள்ளது. அவரது நீண்டகால நண்பர்கள், முன்னாள் மாணவர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் சமூக அன்பர்கள் ஒன்று கூடி அவரை வாழ்த்தும் சிறப்பான நிகழ்வாக இது அமைந்துள்ளது. இந்நிகழ்வில் மாயிகா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மாண்புமிகு தத்தோஸ்ரீ டாக்டர் எம். சரவணன் அவர்களும், தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க நிர்வாக இயக்குனர் மதிப்புமிகு டத்தோ பா சகாதேவன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பிக்க உள்ளனர். மலேசிய தமிழ் நெறி கழகத்தின் தேசிய தலைவர் இரா திருமாவளவன் அவர்கள் பச்சம்மன் சிறுகதை தொகுப்பு நூலை ஆய்வு செய்து அதன் இலக்கிய சிறப்புகளையும் படைப்புகளையும் தனித்துவத்தையும் எடுத்துரைக்க உள்ளார். பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரமுகர்கள், தமிழ் ஆழ்வார்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேஜர் அ. முனுசாமி அவர்களின் முன்னாள் மாணவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இலக்கிய ஆழ்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு ஆதரவு வழங்குமாறு ஏற்பாட்டு குழுவின் சார்பாக அன்புடன் அழைப்பு விடுக்கின்றோம்.
0: திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் போட்டி இறுதிச் சுற்று ஆகஸ்ட் 29 நாள் நடைபெறவுள்ளது. அது குறித்து விவரிக்கிறார் போட்டி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பழனி கிருஷ்ணசாமி.
2: அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பொதுவாகவே திரைப்படங்கள் மீதும் திரைப்பட பாடல்கள் மீதும் நம்மவர்களிடையே இருக்கும் மோகம் தமிழ் மீதும் தமிழ் இலக்கியம் மீதும் இருப்பதில்லை. பள்ளி பருவத்திலும் கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களிலும் பாடத்திட்டத்தில் இருக்கின்றபடியால் இலக்கியத்தை கட்டாயத்தின் பேரில் படிக்கவும் நுகரவும் செய்கின்றோமே தவிர, சொந்த விருப்பத்தின் பேரில் இலக்கியத்தை நாடி அதன் சுவையை சுவைக்க நாம் ஒருபோதும் முனைவதில்லை. தமிழ் மீதும் தமிழ் இலக்கியம் மீதும் நம்மவர்களுடைய சிந்தனை திசை திரும்ப வேண்டும் என்ற உயரிய நோக்கில் பிறந்ததுதான் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் எனும் போட்டி. அந்த வகையில் சத்திரத்தால கடந்த 100 காலமாக பல்லாயிரக்கணக்கான தமிழ் திரை இசை பாடல்கள் இலக்கிய சுவையை தாங்கி இசை வானிலே அரங்கேறியிருக்கின்றன. அவற்றுள் இலக்கியமே பாடலானதும் உண்டு, பாடல்களே இலக்கியமானதும் உண்டு. அத்தகைய மிகச்சிறந்த இலக்கிய செல்வாக்கை பெற்றுள்ள தமிழ் திரை இசை பாடல்களை அடையாளம் கண்டு அவற்றை நுட்பமாக அணுகி நுணுக்கமாக அலசி நூதனமாக ஆராய்ந்து அவ்வரிகளை இலக்கிய சுவையோடு ஒப்பு நோக்கி நயம்பட உரைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் புது விதமான போட்டி ஒன்று நடத்தப்படுகின்றது. நாடெங்கிலும் உள்ள 18 மேற்பட்ட மலேசியர்களுக்கென இப்போட்டி தொடக்க கட்டமாக காணொளி படைப்பாக நடத்தப்பட்டது. சற்றேறக்குறைய 200 போட்டியாளர்களின் கவனத்தை ஈர்த்த இந்த போட்டியின் மிகச்சிறந்த 20 படைப்பாளர்கள் மாபெரும் இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகி இருக்கின்றார்கள். வழக்கமாக நடக்கும் பேச்சு போட்டி, பாடல் போட்டி என்றில்லாமல் சங்க இலக்கியம் தொடங்கி இடைக்காலம் வரை எழுந்த எண்ணற்ற இலக்கிய பாடல்களை தமிழ் திரை இசை பாடல் ஆசிரியர்கள் தாங்கள் இயற்றிய பாடல்களில் ஊடுருவ விட்டு அழகு பார்த்ததை நயம்பட எடுத்துரைக்கும் ஒரு மாறுபட்ட நிகழ்த்து கலை போட்டியாக இந்த போட்டி உருவெடுத்திருக்கின்றது. இளையோர் மத்தியில் இலக்கிய ஈடுபாட்டை அதிகரிக்க அவர்கள் விரும்பும் திரை இசையோடு இட்டு செல்லும் ஒரு கன்னி முயற்சியாகும். இந்த போட்டிக்காக சங்ககாலம் தொடங்கி காப்பிய காலம் வரை எழுந்துள்ள இலக்கியங்களை மட்டுமே நாம் இம்முறை வரையறையாக வைத்திருக்கின்றோம். ஒன்றை மட்டும் போட்டியாளர்கள் கண்டிப்பாக நினைவில் நிறுத்த வேண்டும். இது பாடல் போட்டியோ பேச்சு போட்டியோ அல்ல, மாறாக தமிழ் திரை இசை பாடல்களில் பரவி விரவி கிடக்கும் பண்டைய இலக்கிய செல்வாக்கை அடையாளம் கண்டு அப்பாடல்களை திரை இசை பாடல்களோடு தொடர்புபடுத்தி பாடியும் பேசியும் தயாரிக்க வேண்டும். அதுவே இந்த போட்டியின் தலையாய நோக்கமும் ஆகும். என்னதான் பல வரையறைகளை இந்த போட்டிக்கென வகுத்திருந்தாலும் போட்டியாளர்களுக்கென ஒரு சுதந்திர போக்கை நாங்கள் தருகின்றோம். எனவே மேற்கண்ட வரையறைகளை உள்வாங்கிக் கொண்டு தத்தம் கற்பனைக்கும் திறமைக்கும் ஏற்ப புத்தாக்க சிந்தனையோடு தங்கள் படைப்பை சுதந்திரமாக வடிவமைத்துக் கொள்ளலாம். தொடக்கம், வளர்ச்சி, உச்சம், நிறைவு என படைப்பில் ஒரு தொடர்ச்சியும் படர்ச்சியும் இருத்தல் மிக மிக அவசியம். திரை இசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் என்னும் இந்த போட்டியானது தமிழ் திரை இசை பாடல்களின் வழி இலக்கியத்தை நாடும் ஓர் அரிய புத்தம் புதிய முயற்சியாகும். ரொக்கப்பணம், தங்கப்பதக்கம், சான்றிதழ், கோப்பை உள்ளிட்ட பல கவர்ச்சியான பரிசுகளை தாங்கி மலரும் இந்த திரை இசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் போட்டி புதுமையான முற்றிலும் மாறுபட்ட ஒரு போட்டியாக அமையவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மாபெரும் இறுதிச் சுற்று எதிர்வரும் ஆகஸ்ட் திங்கள் 29 சனிக்கிழமை பெட்டலிஞ்சயா சிவிக் மண்டபத்தில் மதியம் 1 தொடக்கம் நடைபெறவிருக்கின்றது. மலேசிய இந்தியர்கள் அனைவரும் பங்கு பெற்று இலக்கிய இன்பத்தை பருகிட ஓர் அரிய வாய்ப்பாகும். திரை இசையின் படி தமிழ் இலக்கியத்தை நுகர்வோம், இன்பத் தமிழை இணைந்து வளர்ப்போம், இலக்கிய தேரை சேர்ந்தே எழுப்போம்.
0: மேன்மை மிகு மலேசியா, மலேசியா மடானி வளமே வாழ்வின்பம் என்ற கருப்பொருளில் இவ்வாண்டு தேசிய நாளையும் மலேசிய நாளையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எஸ் வீரையா எழுதிய தாய்நாடு வாழியவே கவிதை இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவை தருகிறது. அன்னை மலையகமே அகிலத்தின் ஓர் துளியே, ஆழிசூல் உலகினிலே அழகுமீன் வடிவமுடு இன்னல் களைந்தே ஈட்டுகின்ற ஆட்சி முறை, மின்னலின் வேகத்தில் மீட்டுகின்ற முன்னேற்றம், இன்பத்தின் எல்லையிலே இனம்பாரா ஒற்றுமையும், இணைந்திருக்கும் மூவினத்தின் எடுப்பான உழைப்பும், துன்பத்தின் சாயலின்றி தூய்மையின் வழியினிலே அன்பான நெறியினிலே ஆற்றுகிறார் தம்பணியை. எங்கெங்கு பார்த்தாலும் எழில் ரப்பர் நன்மரங்கள் எடுத்தினிதாய் விளக்கிடுமே எங்கள் நில வள்ளத்தை. மங்காமல் ஒளிகூட்டி மாநிலத்தில் முதன்மை பெறும் மாச்செல்வமாம் ஈயச் சுரங்கம் சுடர் கொளுத்தும், தெங்குடனே எண்ணெய் பனை மேலும் அன்னாசி பழம் சென்னல் கரும்போடு தேடக்கரிதான பொங்கு வளஞ்செறிந்து பூரிக்கும் எங்களரும் தங்க மலேசிய தாய்நாடு வாழியவே, பொங்கு வளஞ்செறிந்து பூரிக்கும் எங்களரும் தங்க மலேசிய தாய்நாடு வாழியவே. மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம்.

0: தயாரித்து வழங்கியவர் முனைவர் மு சங்கர்,
1: உதவி குணசுந்தரி நாகராஜன்.
2: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம், இது உங்கள் மின்னல் FM.
3: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தேசிய மாதத்தை முன்னிட்டு நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வை மேலோங்கச் செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் 2026 கம்பாரா மர்டெக்கா ஜாலூர் கமிலாங் முனைப்பு இன்று அதிகாரப்படியாக தொடங்கியது. லம்பா பந்தாயில் உள்ள தமான் சரி சந்தோசாவில் தொடங்கிய அந்த வாகன தொடரணி தலைநகர் முழுவதும் 6 இடங்களுக்கு செல்லும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். மற்றொரு நிலவரத்தில், நிலையற்ற புவி அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்க்கை செலவின விவகாரத்தில் அரசாங்கம் முழு கவனத்தை செலுத்தும் என மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையை உட்படுத்திய பல்வேறு வெளி விவகாரங்களும் மதிப்பிடப்படும் என்றார் அவர். வட்டார பன்னாட்டு அமைதி நிலைத்தன்மை உள்ளிட்ட மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய கலந்தாய்வின் வழி தீர்வை எட்டும் அரச தந்திர முனைப்பை மலேசியா கையாள்வதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசிரியான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கான தனது அதிகாரப்படி பயணத்தின் ஓர் அங்கமாக ராவல்பிண்டியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் அந்நாட்டு ராணுவ தளபதி மார்ஷல் சைட் அசிம் முனேருடனான சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 50 மேற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து தாய்லாந்து 3 தெற்கு வட்டாரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. நராத்திவாட், பட்டானி, யாலா வட்டாரங்களில் தொடர் குண்டு வெடிப்புகள், அரசாங்க அலுவலகங்களுக்கும் வாகன டயர்களுக்கும் தீ வைத்தல் உட்பட வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கென்யா அம்போசல்லி வனப்பகுதியில் யானைகளுக்கு சயனைட் நஞ்சு வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்பில் புலனாய்வு குழு 4 கைது செய்துள்ளது. நச்சு கலந்த வேதிப்பொருள்களும் சோதனைக்காக கைப்பற்றப்பட்டுள்ளன. இறந்த யானைகளின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளதாக வனவிலங்கு அமைச்சர் தெரிவித்தார். விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. பிரைட்டன் ஆஸ்டன் விலாவை எதிர்கொள்ள அட்டவணையிடப்பட்டுள்ள வேளை மான்செஸ்டர் சிட்டி பான்மத்துடன் களம் காண்கிறது. நியூகாசல் லிவர்பூலுடன் பொருதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சிகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தொடர்ந்து இணைந்திருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிரிப்பொழுது தொடக்கம். நாம அந்த விறுவிறுப்பான பாடல்கள், உற்சாகமான பாடல்கள், என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அத்தனை பாட்டையும் கேட்க போறோம். எப்படி அப்படின்னா, நீங்க தான் பாடல கேட்க போறீங்க. பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொன்ன உடனே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 மதிய வேளை அப்படின்னும் போது நிச்சயமா உற்சாகமான பாடல்கள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா பலரும் இப்பொழுது பயணத்தில் கூட இருக்கலாம். சரி, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் பாட்டு கேட்க போறீங்க. அது சரிதான். ஆனாலும் அடிக்கடி கேட்டவங்கெல்லாம் இன்னைக்கு அடிக்கடி கேட்காதவங்களுக்கு வழிவிடுவீங்களாமா? சரியா? சரி, கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற தனுஷ் சுபலட்சுமி கொண்டு வரக்கூடிய பாடலை முதல்ல கேட்டுருவோம். அதுக்கு பிறகு நேர்கள் எல்லாம் என்ன பாடல இன்னைக்கு கேட்க போறாங்க, எப்படி இன்றைக்கு நம்ம தொகுப்பு அமைய போகுது அப்படின்றத பார்த்துருவோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உற்சாகமாக நம்ம நேர்கள் இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் உற்சாகமாக கேட்டுருங்க. அந்த பக்கம் போயிடாதீங்க. நீலோ தீ பாட்டு கொடுங்க, அப்புறம் இந்த மாதிரி மெல்லிசையாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் இருந்தாலும் உற்சாகமாக இருக்கும்போது அந்த பாடல் வரிசையிலையும் கொஞ்சம் தேடிடுங்க. சரி, அத்தனை பாடலை கேட்டுடலாம். பொன் கோகிலம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்.

0: சபைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
3: பாபாஸ் இப்ப ஹோட்டல் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இது மிளகி விக்கிறாங்க. தெரியல,
2: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
3: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
4: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
5: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
2: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
1: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
2: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
1: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
2: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின்பற்ற சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.

0: வரீங்க, வெயில் அடிச்சாலும் கவலையா வரீங்க, என்னது இது?
1: சூடா இருக்குங்க.
0: சூடா இருக்கா? சரி, அப்பனா நம்ம வந்து கொஞ்சம் தணிக்கிறதுக்காக ஒரு பாடல கேட்கலாம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மினிக்கி
0: மினிக்கி பாடல் போட முடியுமா? மினிக்கி மினிக்கி பாடல். சரி, இன்றைக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னும் போது இந்த பாட்டை யாரு கேட்க போறீங்க?
1: என் தங்கச்சிக்கு.
0: தங்கச்சி பேர் என்ன?
1: துர்கா.
0: துர்கா, சரி. எங்களுடைய அருமை தங்கத்துக்காக இந்த பாட்டுல என்ன பிடிக்கும் அவங்க கிட்ட உங்களுக்கு?
1: அவங்க கிட்டயா? என்கிட்ட அவங்க விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
0: தங்கைக்காக துர்காவுக்காக இந்த பாடலை கொண்டு வருவோம். அடிக்கடி இன்னும் அதிகமா சண்டை போடட்டும் அப்படின்றதுக்காகவா?
1: போடட்டும் போடட்டும்
0: போடட்டும். சரி, நன்றிங்க சார்மிளி அழைப்புக்கு. வணக்கம்.

0: என் பேர் ஷார்மணி, நம்மளா கலந்து கால் பண்ணிருக்கேன்.
1: சொல்லுங்க ஷார்மணி, நம்மளா கலாம் மழை பெய்தா?
0: இல்லங்க, நல்ல வெயில் தான்.
1: வெயில் தானே, இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க. மழை பெஞ்சா கவலை.

அனிருத் ஜோனிதா காந்தி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இளமை உல்லாசத்துல பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, டிக்டாக் அப்படின்னு சொல்லும் போது அதிகமாக இப்பொழுது வந்து எல்லா தலைமுறையினரும் தான், அதாவது அதிகமாக அனைவருமே நம்ம இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லுவோம், படவரி அல்லது டிக்டாக் அப்படின்னு சொல்லும் போது முகநூல் அந்த பக்கமே யாரும் போறதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மூன்று வலைதளங்கள்ல அதிக நேரத்தை செலவிடுகின்றோம் எதுல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிக்டாக் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதாவது நாம அடிக்கடி காணொளிகளை தான் அதிகம் தேடி விரும்பி பார்க்கின்றோமா, படிப்பதோ அல்லது வாசிப்பதோ அல்லது படங்களோ மிக மிக குறைந்து கொண்டே வருகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும், கண்ணு பிரச்சனை ஏற்படும், அப்புறம் எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும் போதே ரொம்ப மங்களா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து சில நேரங்களை நம்மை அறியாமலேயே நாம எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், கொஞ்ச நேரம் தான் இருப்போம், ஆனா பார்த்தா அதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயிடுச்சா, 15 நிமிஷம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நம்மை மறக்க செய்கின்றது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காணொலிகள், குறிப்பாக டிக்டாக் அப்படிங்கிற சமூக வலைதளம். அதனால கொஞ்சம் மாவதுக்கு நான் இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மலேசியர்கள் பெரும்பாலும் நம்ம வாகன நெரிசல் இருக்கும் போதே கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம் இல்லையா. முன்னுக்கு நம்ம முன்னுக்கு இருக்கிற வாகனமே கொஞ்சம் தூரம் கடந்து போயிரும், பின்னால நமக்கு எல்லாருமே ஹார்ன் அடிப்பாங்க, அப்புறம் தான் நம்ம அடடா முன்னுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விழிப்புணர்வுல இருப்போம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கடக்கிறதுக்காக நம்ம இதை நோக்கி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மை நாமளையும் மறந்துடுவோம். அதனால என்னன்னா, எந்த நேரத்துல எவ்வளவு நேரம் அப்படிங்கறத நாம கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்பொழுது உள்ள நிலைப்பாடு. அதனால கவனிப்போம் எவ்வளவு நேரம் நம்ம வந்து செலவு பண்றோம் சமூக வலைதளங்களுக்கு அப்படிங்கறத இனிமேல் கவனத்தோடு பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்ல போறோம். இளமை உல்லாசத்துல பாடலை கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்து யுவன் சங்கர் ராஜா சித் ஸ்ரீராம் வராங்க.

0: வணக்கம், நான் ராஜகுமாரி, கிளாண்டுத்தாமல இருந்து பேசுறேன்.
1: ஓ, நீங்க கிளாண்டுத்தாமாவோட ராஜகுமாரியா?
0: ஆமா.
1: ஓ, ஆமான்றீங்க பாருங்க. வர
0: ராஜகுமாரி தானே, ஸ்பெஷல் நேம் தானே?
1: ஆமா. சரி, சொல்லுங்க ராஜகுமாரி, சாப்பிட்டீங்களா? என்ன சமையல் இன்னைக்கு?
0: இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான டே. மொத்தம் எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு 67 பர்த்டே. சோ அவங்களுக்கு, அதுவும் அவங்களை விஷ் பண்றதுக்கு இந்த நாளை கழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சோ அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மா.
1: என்ன இப்படி உற்சாகமா இருக்கீங்க நீங்க? அடேங்கப்பா, அவ்வளவு மகிழ்ச்சி தெரியுது. அம்மாவுடைய பிறந்தநாள் மகிழ்ச்சி உங்களுடைய குரல்லே தெரியுது ராஜகுமாரி. நாங்களும் வாழ்த்து சொன்னு சொல்லிருங்க. சரி, அம்மாவுக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: உயிரும் நீயே உடலும் நீயே, அந்த பாட்டு தான் அம்மாவுக்கு ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன். என்னையும் மட்டும் இல்ல, என்னோட பையனும் அவங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. சோ அதனால அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே.
1: அடேங்கப்பா, இதுக்கப்புறம் நான் பேசவே முடியாது போல இருக்கேன். பாடல் தான் போடணும். சரி ராஜகுமாரி, இந்த பாடல வந்து நீங்க அழகா அறிவிப்பு செய்யுங்க பாப்போம்.
0: ஓகே. இன்னைக்கு என்னோட அன்பான அம்மாவுக்கு பிறந்த நாள், அவங்களுடைய 67 பர்த்டே விஷஸ் நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா தெரிஞ்சுக்கிறேன். அம்மா எப்போதுமே ஆரோக்கியமா இளமையா சந்தோஷமா இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்
1: அவங்களுக்கு. எங்களுடைய வாழ்த்து வந்து சேரட்டும். நன்றி ராஜகுமாரி, உங்ககிட்ட பேசல மகிழ்ச்சி.

காத்திருங்கள், நீங்கள் இன்னும் மடானி கீதா நிகழ்ச்சிக்கு செல்லவில்லையா? உண்மையாகவா? தவறு விடாதீர்கள், இங்கு அனைவருக்கும் ஏற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன. வாருங்கள், தேசிய சொத்துகள், மீட்பு பணிகள் தொடர்பான கண்காட்சிகள், ஜுவலன் ரஹ்மா மடானி, ஜூம் எக்ஸ்சேஞ்ச் அல்குரான், NRD மற்றும் GPJ நடமாடும் சேவைகள், அத்துடன் பல்வேறு அரசாங்க திட்டங்கள், உதவிகள் குறித்த ஆலோசனைகள், தகவல்கள் உள்ளிட்ட சுவாரஸ்யமான நடவடிக்கைகள். அது மட்டுமல்ல, மோட்டார் சைக்கிள் சேவைகள், தலைக்கவசம் மாற்றும் சேவை, இலவச முடிவெட்டுதல், இன்னும் பலவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இவை அனைத்தும் இலவசம். எனவே ப்ரோக்ராம் மடானி கீதா உங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும்போது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருடன் வாருங்கள், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். இந்த உற்சாகமான அனுபவத்தை நீங்களே உணருங்கள். ப்ரோக்ராம் மடானி கீதா, மக்களின் நம்பிக்கைக்கு அர்த்தமளிப்போம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19.
2: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
3: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
2: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
3: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
2: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
3: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
2: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
3: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
2: நமது ஒற்றுமை நமது வலிமை.

இளமை உல்லாசத்திற்கு இப்போது விடை கொடுக்க போறோம். அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் அடுத்த இசை மியூசியம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ஆர்வமா வந்திருக்காரு மோகன். மறந்துடாதீங்க, 2:15 ஒரு நேயரின் குரல்ல மலேசிய பாடல்கள் இடம்பெற போகின்றன. உங்களை மலேசிய கலைஞர் ஜேம்ஸ் தேவன் ஆரோக்கியசாமி சந்திக்க போறாரு. அதனால தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். நாம ஒரு வாரம் கழிச்சுதான் சந்திக்க போறோம். நீண்ட விடுமுறைக்கு பிறகு மீண்டும் நாம செப்டம்பர் மாதத்துல சந்திக்கலாம். சரியா? உற்சாகமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. மீண்டும் நாம சந்திப்போம்.

0: 2027 வரவு செலவு திட்டம், வாழ்க்கை செலவினம் மீது அரசாங்கம் முழு கவனம். மோதலுக்கான தீர்வில் மலேசியா அரசு தந்திர கலந்துரையாடலை தொடர்ந்து பேணும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நிலையற்ற உலக புவி அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்க்கை செலவின சிக்கல் மீது அரசாங்கம் தனிப்பட்ட முழுமையான கவனத்தை செலுத்தும் என மடானி அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான கச்சா எண்ணெய் விலையை உட்படுத்திய பல்வேறு வெளி விவகாரங்களும் மதிப்பிடப்படும் என தொடர்பு அமைச்சருமான அவர் கூறியுள்ளார். அத்துடன் மக்களின் சிக்கல்களுக்கு உடனடி தீர்வை கொண்டுவரும் திட்டங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும், மேலும் அதிகமான உள்நாட்டு பன்னாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளுக்கும் 13வது மலேசிய திட்டத்தின் செயலாக்கத்திற்கு ஆதரவான முடிவுகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இவ்வேளை தேசிய மாதத்தை முன்னிட்டு நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வை மேலோங்கச் செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் 2026 கம்பாரா மர்டேக்கா ஜாலோர் கமிலாங் முனைப்பு இன்று அதிகாரப்படியாக தொடங்கியது. லம்பா பந்தாயில் உள்ள தமன் ஸ்ரீ சந்தோசா சந்தையில் தொடங்கிய அந்த வாகன தொடரணி இன்று தலைநகர் முழுவதும் 6 இடங்களுக்கு செல்லும் என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். கபோங்கின் தமன் தாசே மெட்ரோபாலிட்டன், பசார் பசா தமன் துன் டாக்டர் இஸ்மாயில், சப்புதேவின் தீயணைப்பு மீட்பு நிலையம் ஆகியவை அவற்றுள் அடங்கும் என்றார் அவர். கடும் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களின் பராமரிப்பாளர்களுக்கான மாத உதவித்தொகையை 2027 வரவு செலவு திட்டத்தில் உயர்த்த சமூக நலத்துறை JKM நிதியமைச்சிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளது. தற்போது மாதம் 500 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. நோயாளிகளை பாதுகாக்கும் சுமையை குறைக்க அந்த தொகையை உயர்த்துவதற்கான கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக JKM தலைமை இயக்குநர் டதோ சே மொராட் சாயாங் ரம்ஜான் கூறினார். மேலும் உடற்பேறு குறைந்தோருக்கு உதவ ஒதுக்கீட்டை உயர்த்தவும் பரிந்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியாவும் பாகிஸ்தானும் பேச்சுக்கள் மூலம் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த அனுபவம் பற்றி கலந்துரையாடப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நாசுட்டியான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் அந்நாட்டின் தற்காப்பு படை தலைவரும் ராணுவ தலைமை தளபதியுமான மார்ஷல் சயீத் அசிம் முனீரை சந்தித்தார். வட்டார பன்னாட்டு பாதுகாப்பு நிலவரம் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த சந்திப்பு வாய்ப்பளித்தது. மேலும் புவி அரசியல் பதற்றத்தையும் மோதலையும் எதிர்கொள்ள அமைதியை கட்டியெழுப்பும் முயற்சியையும் தூதரக அணுகுமுறையையும் அவர்கள் கலந்துரையாடினர். இதனிடையே வட்டார பன்னாட்டு அமைதியின் நிலைத்தன்மை உள்ளிட்ட மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய கலந்தாய்வின் வழி தீர்வை எட்டும் அரசு தந்திர முனைப்பை மலேசியா கையாள்வதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ரவால்பிண்டியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் மார்ஷல் சயீத் அசிம் முனீருடனான சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஹாமஸ் தொடர்பான நெருக்கடிக்கு தீர்வு காண அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான கலந்தாய்வை முன்னெடுப்பதில் பாகிஸ்தான் முக்கிய பங்காற்றி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். காலை நிலவரப்படி 4 மாநிலங்களின் 7 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. அவற்றுள் 4 சரவாக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மிக அதிகமாக குச்சேங்கில் IPU 183 பதிவு செய்யப்பட்டது. சிலாங்கூரின் ஜோஹான் சத்தியாவில் 157 கடா சுங்காய்பத்தானியில் 140 பேரா தைப்பிங்கில் 121 பதிவு செய்யப்பட்டது. நாட்டின் 61 பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான அளவில் பதிவு செய்யப்பட்டது. பஹாங் தமர்லோவில் நிகழ்ச்சியொன்றின் போது மலேசிய தற்காப்பு படையின் உறுப்பினர் ஒருவரை ராஜநாகம் கடித்ததைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்தார். 39 வயது முகமது மொசாம் ஷா கமர்டின் சுல்தான் ஹாஜி அஹமத் ஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக பஹாங் ஏபிஎம் இயக்குநர் கர்னல் சே அடாம் ஏ ரஹ்மான் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது பாம்பு அவரின் கையை சீண்டி ரத்தம் வெளியேறியதைத் தொடர்ந்து அதனை கழுவுவதற்காக மண்டபத்திற்கு வெளியே சென்ற முகமது மொசாம் மயங்கி கீழே விழுந்ததாக அவர் கூறினார். மலேசியாவில் பயிலும் சுமார் 167,000 பன்னாட்டு மாணவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் ஆண்டுக்கு 20 பில்லியன் ரிங்கிட் பங்களிப்பதாக எடுகேஷன் மலேசியா குளோபல் சர்வீசஸ் தலைமை நிர்வாக அதிகாரி நோவி தஜுடின் தெரிவித்துள்ளார். வாழ்க்கை செலவீனம், கட்டணம் போன்ற செலவுகள் அதில் அடங்கும். ஒவ்வொரு வெளிநாட்டு மாணவரும் மாதத்திற்கு சராசரியாக சுமார் 10,000 ரிங்கிட் செலவிடுகின்றனர். உயர்கல்விக் கழகத்தை தவிர்த்து உணவு வாணிகத்தையும் சேவையையும் உட்படுத்திய பொருளாதார நடவடிக்கையிலும் வெளிநாட்டு மாணவரின் வருகை பலனளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: ஜப்பான் டோக்கியோவை உலுக்கிய நிலநடுக்கத்தில் குறைந்தது 37 பேர் காயமடைந்தனர். பரபரப்பான அந்த நகரில் பயணங்கள் தடைப்பட்டுள்ளன. முன்னதாக இன்று அதிகாலையில் ரிக்டர் கருவியில் 5.9 பதிவான நிலநடுக்கம் தலைநகரிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் கடுமையான நில அதிர்வுக்கு வித்திட்டது. நாட்டின் எச்சரிக்கை அமைப்புகள் பொது அறிவிப்புகளையும் சைரன்களையும் ஒலிக்கச் செய்ததுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அது குறித்த குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. எனினும் இதனால் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்படவில்லை. 50-க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து தாய்லாந்து 3 தெற்கு வட்டாரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. நராத்திவாட், பத்தானி, யாலா வட்டாரங்களில் தொடர் குண்டுவெடிப்புகள், அரசாங்க அலுவலகங்களுக்கும் வாகன சக்கரங்களுக்கும் தீ வைத்தல் உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் செயலாக்க தரப்பினர் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் நராத்திவாட்டில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அவசர தேவைகளின்றி வெளியே செல்வதை தவிர்க்கும்படி ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா ஒடிசா பாரதீப் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இரும்பு தாதுக்களை ஏற்றிச் சென்ற பனாமா கொடியேற்றப்பட்ட சரக்கு கப்பல் மூழ்கியது. இந்திய கடலோர காவல்படை ICG அதிகாரி இதனை உறுதிப்படுத்தினார். விபத்துக்குள்ளான அந்த கப்பலில் பல நாடுகளைச் சேர்ந்த 24 பணியாளர்கள் இருந்தனர். மேலும் அவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சிங்கப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த MV ஓஷன் வின்னர் ஆகஸ்ட் 20 பாரதீப் துறைமுகத்திலிருந்து பயணத்தை தொடங்கிய நிலையில் அங்கிருந்து சுமார் 240 கடல் மைல் தொலைவில் மூழ்கியது. கென்யா அம்பசலி வனப்பகுதியில் யானைகளுக்கு சயனைட் நஞ்சு வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்பில் புலனாய்வு குழு 4 கைது செய்துள்ளது. நச்சு கலந்த வேதிப்பொருள்களும் சோதனைக்காக கைப்பற்றப்பட்டுள்ளன. இறந்த யானைகளின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளதாக வனவிலங்கு அமைச்சர் தெரிவித்தார். வனவிலங்கு வாழ்விடங்களை ஒட்டியுள்ள பண்ணைகளிலிருந்து பெறப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த தக்காளிகளை யானைகள் உட்கொண்டதால் அவற்றுக்கு சயனைட் நஞ்சு பரவியிருக்கலாம் என முதற்கட்ட ஆய்வுகள் காட்டுகின்றன. அதிகாரிகள் இறுதி முடிவு எடுப்பதற்கு முன் மேலதிக அறிவியல் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. விளையாட்டு சின்சினாத்தி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் மகளிர் இறுதியாட்டத்தில் இரு அமெரிக்க விளையாட்டாளர்களான ஜெசிகா பெகலாவும் கோகோ காஃப் சந்திக்கின்றனர். முன்னதாக நடைபெற்ற அரையிறுதியில் காஃப் செக் குடியரசின் சாரா பெஜேக்கை 7-5, 4-6, 6-4 என வெற்றி கொண்டார். 2027 வரவு செலவு திட்டம், வாழ்க்கை செலவின மீது அரசாங்கம் முழு கவனம். மோதலுக்கான தீர்வில் மலேசியா அரசு தந்திர கலந்துரையாடலை தொடர்ந்து பேணும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சுங்க இசையும் இசையும் நிகழ்ச்சி. உங்கள் இந்த பிற்பகல் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்த நாங்கள் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்க ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமையட்டும். ஏன்னா பிடித்தவர்களோடு நேரத்தை செலவு பண்ணும்போது அது ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா வார நாட்கள் நமக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, வேலை வேலைன்னு பரபரப்பாக இருப்போம். அந்த மாதிரி வார இறுதி நாட்கள் தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்புங்க. அதனால அதை முடிஞ்ச வரைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இப்பொழுது தொடங்கி மாலை 4 மணி வரையிலும் இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சரி வாங்க, இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள்.
1: ரஞ்சிதமே கொட்டை இல்லா மாம்பழமே,
2: you mean seedless mango,
1: தண்டுகளாம் கிருகிருக்க தண்டுபடாம் சிலுசிலுக்க,
2: yeah right,
1: லட்சகட்ட கூட்டத்துல கச்சகட்டி வந்தவளே, அடி கச்சகட்டி வந்தவளே, சண்டை

சமூகத்திற்காக சேவைகள் செய்யக்கூடியவர்களுக்கு நம்முடைய மின்னலம் ஒன்று சேர்ந்து வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வந்து வழங்கியிருந்தோம். அந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்கள் உங்களுக்காக தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்தில் நாளைய வழக்க மின்னலையும் என்னென்ன நடந்தது அப்படின்ற பல சுவாரஸ்யங்களை பகிர்ந்து கொள்ள ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோங்க. எப்போதுமே பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் படைக்கிறது ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அந்த வகையில் அன்சங் ஹீரோ அப்படின்றது ரொம்ப முக்கியமா ரொம்ப பெருமையோடு நாங்கள் வழங்கிய ஒன்று. ஏன்னா விருது வழங்கி கௌரவிப்பது அப்படின்ன போது நிச்சயமா அது உரியவங்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தீரா இசையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இடம்பெற்று வருது. அதில் வியாழக்கிழமை இடம்பெற்ற இந்த அன்சங் ஹீரோ வாயிலாக நிறைய பேர் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு. அவர்களுக்கு விருது வழங்கியும் நம்ம வந்து கௌரவம் செய்திருக்கோம். அதை பற்றி விவரங்கள்லாம் தொடர்ந்து மின்னலஃபமுடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீங்க வந்து பாருங்க. அடுத்து ஹிப்ஹாப் தமிழா பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: உங்களுக்காக 1991 எம் சுப்பிரமணியம் தயாரிப்பில்
1: பிட்டாலிங் ஜெயா ராஜம் கண்ணன் எழுதிய
0: பாற்றில் கரையும் கற்பூரம் வானொலி நாடகம்.
2: இந்த வீட்டுல தாத்தாவில இருந்து பேரம் வரைக்கும் யாருக்குமே துளி கூட பொறுப்பே கிடையாது.
3: யார் எங்க வேணுமோ போகலாம், எத்தனை மணிக்கு வேணும்னாலும் வரலாம்.
4: ஏன்ப்பா இப்படி சலிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் நேரம் என்கிட்ட சொல்லுங்க. அதுக்காக மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவங்க நினைச்சதை
5: நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 7:30
6: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: for my people.
1: இசையும் இசை நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, நிறைய பேருக்கு வந்து இந்த தோட்டம் இடுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேரம் கிடைக்கும் போது இந்த வாத இறுதி நாட்கள்லாம் வந்துச்சுன்னா, சரி வீட்டுக்கு வெளியே வந்து அப்படி கொஞ்சம் ஒரு நிலம் இருந்துச்சுன்னா, அல்லது கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா கூட சில பேர் காய்கறிகள்லாம் பயிரிடுறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். சரி, நிறைய பேருக்கு விவசாயம் பிடிக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த கண்காட்சியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடுத்த வாரம் குறிப்பாக 28 ஆகஸ்ட் தொடங்கி செப்டம்பர் 6ஆம் தேதி வரையிலும் இந்த முறை வந்து மேப் சிறுடாங்களை வந்து நம்முடைய மகா கண்காட்சி வந்து நடக்க போகுதுங்க. என்னன்னா, விவசாயம் வேளாண் துறை சார்ந்த பல முக்கியமான தகவல்கள் இந்த ஒரு கண்காட்சியில் இருக்கும். அப்புறம் இப்போ விவசாயத்துறை எந்த மாதிரி புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம், விவசாயம் பண்றாங்க, இப்படி ரொம்ப துல்லியமான நிறைய நடவடிக்கைகள் கொண்ட இது வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில் தான் இந்த கண்காட்சி நடக்கும். அங்கே இந்த முறையும் நடக்க போகுது. சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கி காலை 10 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் எப்போ வேணா நீங்க போகலாம். நிச்சயமா உங்க பிள்ளைங்களும் கூட்டிட்டு போங்க, அவங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தளமாக இருக்கும். நீங்களுமே இந்த விவசாயம் சார்ந்த பல விவரங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கண்காட்சியா இருக்கும். அதனால வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா போயிட்டு வாங்க. அடுத்து தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் திவ்யா பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

ஃபராஸ் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, வணிகத்துறையில வியாபாரத்துறையில நிறைய பேர் வந்து ஈடுபட்டு வராங்க. இந்த மாதிரி வியாபாரம் செய்யும் போது அரசாங்கம் சார்ந்த எம்பாதிரான உதவிகள் கிடைக்குது, இப்படி பல கேள்விகள் இருக்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து குறிப்பான முன்னெடுப்புகள் அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க, இப்படி பல கேள்விகளுக்கான ஒரு பதிலாக நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா 222 நாடி அலுவலகங்கள் வந்து செயல்பட்டு வருகின்றது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்தாலோ அல்லது நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அதற்கான எப்படி வந்து உதவித்தொகையா இருக்கட்டும் இல்ல மற்ற விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த நாடி மூலமாக நீங்கள் அதை பெறலாம் அப்படின்னு ஒரு விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வியாபாரத்துறையில் ஈடுபட்டிருக்கும் பலர் வந்து இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப மின்னலம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் உங்களுக்காக காலை 9:15 தொடங்கி வணிகர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய வியாபாரத்துறையில ஈடுபட்டிருக்கும் தொழில் முனைவர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். எம்மாதிரியான வாய்ப்புகளை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற துல்லியமான விவரங்களும் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து மின்னலோடும் இணைந்திருங்கள். அடுத்து ஹரிஹரன் மற்றும் சாதனா பாபா பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடாலி, வளமே வாழ்வின்பம்.
1: லிங்கம்ஸ் மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
2: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
1: லிங்கம்ஸ் 90ஆம் ஆண்டிலே
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: லிங்கம் லிங்கம்
4: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்த கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

கானாமுத்து பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால இன்றைக்கு 2:15 ஒரு நேயரின் குரல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க. ஆமா, நம்ம நேயர்கள் அறிவிப்பு செய்து பாடல்களை ஒளிபரப்ப ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு யார் வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து 2:15 இன்றைய ஒரு நேயரின் குரல் கேட்க மறவாதீர்கள். தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. உங்கள் பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சூராட், சந்தோஷ் மற்றும் சின்மயி கொண்டு வரும் பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: ஹிடன் போமுத்தம் அங்கதான் நாங்க வியாழக்கிழமை போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெசின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க, அக்கள இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் ஃபீல்.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தொடர்பு அமைச்சின் 2027 வரவு செலவு திட்ட பரிந்துரைகளில் புறநகரங்களில் இணைய தொடர்பை முழுமை செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். ஊடக நீடிப்புத்தன்மை சிக்கலிலும் பன்னாட்டு போட்டிகளை ஏற்று நடத்துவது, பன்னாட்டு படப்பிடிப்புகளை ஈர்ப்பதற்கான ஊக்கத்தொகை வழங்கலிலும் அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது என்றார் அவர். கிள்ளான் பள்ளத்தாக்கு மக்களை பாதிக்கும் வெள்ளச்சம்பவத்தை குறைக்க கூட்டரசு பிரதேசத்துறை வாயிலாக 5 முதன்மை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சிலாங்கூர் அரசாங்கமும் கூட்டரசு அரசாங்கமும் இணக்கம் கண்டுள்ளன. வெள்ள நீர்த்தேக்கம், சுடுகாடு சிக்கல்கள் தொடர்பில் பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோவும் சிலாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமிருடின் ஷாரியும் கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளனர். தேசிய மாதம் நாட்டை கட்டியமைத்த பயணத்தை உய்த்துணரவும் தாய்நாடு மீதான அன்பை வலுப்படுத்தும் தளமாகவும் கருதப்பட வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல்லினம் வாழும் மலேசியாவில் நல்லிணக்கத்தை உருவாக்க முக்கிய அடித்தளமாக இது உள்ளதை பாப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ அர்மிசான் முமத் அலி கூறினார். வங்காளதேசத்தில் விவசாயிகள் பயிர்களை வளர்க்க சார்ந்திருந்த யூரியாவை உற்பத்தி செய்யும் ஆஷுகான்ஜ் உரம் தொழிற்சாலை கடந்த ஓராண்டாக முடங்கியுள்ளது. அங்கு நிலவும் இயற்கை எரிவாயு நெருக்கடியை தொடர்ந்து தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எரிபொருள் பற்றாக்குறையால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. உலகின் முன்னாள் குத்துச்சண்டை வெற்றியாளர் ஜொலானி டெட்டே கொலை சம்பவம் தொடர்பில் தென்னாப்பிரிக்கா காவல்துறை இருவரை கைது செய்துள்ளது. 38 வயது டெட்டே வீட்டு கதவு திறக்கப்படுவதற்காக தனது வாகனத்தில் காத்திருந்தபோது முகமூடி அணிந்த இருவர் அவரை சுட்டுக் கொன்றனர். விளையாட்டு. இப்பருவத்துக்கான மலேசிய லீக்கில் கிளாந்தான் ரெட் வாரியர் எஃப்சி புதிதாக இறக்குமதி ஆட்டக்காரர்களை பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதை உடனடியாக அகற்றும்படி தலைமை பயிற்றுநர் இர்ஃபான் பக்தி அபு சாலிம் மலேசிய கார்பந்து சங்கத்தையும் மலேசிய கார்பந்து லீகையும் கேட்டுக் கொண்டுள்ளார். 5 முதல் 7 வெளிநாட்டு விளையாட்டாளர்களுடன் களமிறங்கும் அணியை எதிர்கொள்ள KRWFC-க்கு அவர்களின் பங்களிப்பு அவசியமாகிறது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்கள் பிற்பகல் பொழுதை நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 2:15 ஒரு நேயரின் குரல் உங்களுக்காக இடம்பெற போகுதுங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம நேயர்கள் வந்து அறிவிப்பு செய்து அந்த அரை மணி நேர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா நம்ம தொலைக்காட்சியில நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஜேம்ஸ் தேவன் ஆரோக்கிய சாமி அவர்கள் தான் இன்றைக்கு பிற்பகல் 2:15 தொடங்கி உங்களோடு அறிவிப்பாளராக அவர் வந்து பேச ரொம்ப அவலை காத்துட்டு இருக்காரு. சரி, தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி.
2: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், 90 ஆண்டிலே
3: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை. வணக்கம் நேர்களே, ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில இன்றைக்கு மலேசியாவில அதிகமா நீங்க தொலைக்காட்சியில பார்த்த ஒரு முகம், அந்த முகத்துடைய குரலை இன்றைக்கு வானொலியின் வழியாக நீங்க கேட்க போறீங்க. ஜேம்ஸ் தேவன் ஆரோக்கியசாமி, நம்முடைய மலேசிய கலைஞர், உங்களை சந்திக்க போறாரு. இன்றைக்கு மலேசிய பாடல்கள் தான் நம்முடைய நேயரின் குரல் நிகழ்ச்சியில அமைய போது. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம்.
1: வணக்கம் நேர்களே, நான் ஜேம்ஸ் தேவன் ஆரோக்கியசாமி. எனக்கே இது புதிய அனுபவம் தான். நடிக்க சொன்னா நடிச்சிருவேன், பேசணும்னு சொன்னா மட்டும்தான், அதாவது இந்த அறிவிப்பாளர்கள் மாதிரி பேசணுங்கிறது தான் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அதுவும் மின்னல் அறிவிப்பாளர்கள்னா மொழி உச்சரிப்பு அதெல்லாம் சுத்தமா இருக்கணும்ல. நான் படிச்சது ஆரம்ப தமிழ் பள்ளி, SJKT சிஃபில் தமிழ் பள்ளியில் தான். அந்த தமிழ் தான் இப்போ எனக்கு கை கொடுக்குது. இன்னைக்கு நானு நம்ம நாட்டு மலேசியா பாடல்கள், படங்கள், அது குறித்து ஒரு சில கதைகளையும் ஷூட்டிங் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள போறேன். மலேசியா பாடல்கள்னு சொல்லும் போது மின்னல் FM தான் முதல் முறையாக 2015 24 மணி நேரமும் ஆகஸ்ட் 31 தேதி ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. நான் நினைக்கிறேன் 11 வருஷம் ஆக போகுதுன்னு. அதுல முதல்ல மின்னலுக்கு நன்றி. சரி, மலேசியால லெஜண்ட் அப்படின்னா இசைக்கு வேற வடிவம் கொடுத்தது. அவருடைய பாடல் தமிழ்நாட்டுல ஒரு படத்திலையும் இடம்பெற்றிருக்கு. அதுதான் அக்கா மக பாடல், தி கீஸ். அப்படிங்கிற பெயர் ரொம்ப ஃபேமஸ் தான். இது என்ன புது வகை ட்ரெண்டா இருக்குன்னு, ட்ரெண்ட்னா என்னன்னு தெரியாத காலத்திலேயே எங்களை ஆட வச்சவர். இந்த அக்கா மக பாட்டு என்ன கேட்டீங்கன்னா வந்து முதல் முறையா நான் வந்து கேசட்ல தான் கேட்டேன். அந்த காலத்துல கேசட்னு சொல்லுவோம்ல, இப்ப இருக்கிற ஜென்சிக்கு எல்லாம் கேசட்னா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் நாங்க இந்த பாடல கேசட்ல கேட்டுதான் ஆடணும். அந்த காலத்துல இந்த பாட்டு இல்லாம எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லாம இருக்காது. இதோ அக்கா மக பாடல் உங்களுக்காக.

0: அறிமுகப்படுத்தியது நம்ம மலேசியால தான். அதுவும் யோகிபி அவர்கள் 1998 ஆண்டுல. அதற்கு பிறகுதான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரேப்ங்கிற ஒரு இசைத்துறைக்குள்ள வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா நம்ம இளைஞர்கள் இந்த ஒரு ரேப் விஷயத்த வந்து கத்துக்கணும். இதுல இன்னும் வந்து நிறைய விஷயத்த புதுமையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ யோகிபியின் வல்லவன் ஆல்பத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்கலாமா?
1: உனா அந்த ராஜா சார் பாட்டு

ராப் அப்படின்னாலே நம்ம மலேசியால யோகி பிதாங்க. மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுல இசைத்துறையில கால் பதிச்சவர் நம்ம யோகி பி. ராப் என்கிற ஒரு விஷயத்த முதல்

0: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: மலேசியால முதல் திரைப்பட நாளே அது ரத்த பேய்ங்கிற திரைப்படம் தான். 1969 ஆண்டுல சென்னையில படமாக்கப்பட்டது. ஆனா முழுக்க முழுக்க மலேசியா மண்வாசனையோட அறிமுகப்படுத்தப்பட்ட திரைப்படம் தான் அது. நான் ஒரு மலேசியன் என்கிற திரைப்படம். சுகன் பஞ்சாச்சரம் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு. 1999 ஆண்டுல இந்த திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்துல இருந்து கண்டிப்பா அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டை கேட்கலாமா? நான் ஒரு மலேசியன் பாடல் இதோ உங்களுக்காக.

இப்ப நம்ம மலேசியா பாடல்களுடைய பரிமாணத்தை வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா யூடியூப்ல அதிக வியூஸ் பண்ண ஒரு பாடலை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். என்னை கொல்லாதேங்கிற பாடல் மலேசியா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலயும் நிறைய மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்த பாடல் இந்த பாடல். கீதை ராதே என்கிற படத்தில் இடம்பெற்ற பாடல் இந்த பாடல். ஷாலினி பாலசுந்தரம் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. ஜிதீஷ் இசையமைச்சிருக்காரு. நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்திய படம் இது. எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தின படம் தான் இந்த கீதை ராதேங்கிற திரைப்படம். இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா? என்னை கொள்ளாதே.

0: இந்த சமயத்துல என்ன பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், சரி தெரியப்படுத்துறது என்னோட வேலை இல்லையா. அதனால இந்த கலைத்துறைக்கு வந்து நான் 13 வருஷம் ஆக போகுது. ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு அறிவிப்பாளராக தான் அறிமுகமானேன். அதன் பிறகுதான் வந்து நடிகராக வந்து ஒரு பரிமாணம் எடுத்தேன். கே கே கண்ணா அவர்கள் தான் என்னை வந்து இந்த நடிப்பு துறைக்கு கொண்டு வந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு சீரீஸில் ஜஸ்ட் எனக்கு நடிக்கிறதுக்கு 5 நிமிடம் அந்த சீன் தான். ஆனால் அந்த ஒரு 5 நிமிடம் சீன் பார்த்தீங்கன்னா வந்து அதன் பிறகு நிறைய வரவேற்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு அதே சீரீஸ் செகண்ட் சீசன் 2வது சீசன் வரும்போது ஒரு முழு வில்லனா பரிமாணம் எடுத்தேன். அதன் பிறகு நிறைய ட்ராமா, டெலிமூவி, படங்கள் இந்த மாதிரி வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நடிப்புங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருச்சு. நீங்கள் எங்களை இந்த மாதிரி டிக்டாக், இன்ஸ்டாவில் தான் பார்க்குறீங்க, ஆனால் நடிப்புன்னு வரும்போது எங்களோட நடிப்பாற்றலை வந்து பார்க்கணுன்னா அதை நீங்கள் திரைக்கு தானே வந்தாகணும். ஏன்னா இப்போ கலைத்துறை ரொம்பவே பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு படைப்புகளையும் வந்து சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு நீங்கள் ஆதரவு தரணும்னா நீங்கள் திரைக்கு வந்து அவங்களுக்கு திரைப்படத்தை பார்த்தா மட்டும்தான் முடியும். அதனால் வாங்க, உங்களோட ஆதரவை நீங்க தந்துகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்த மலேசியா பாடல்களை நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு சிலருக்கு கண்டிப்பா அது புதுசா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுவே எனக்கு ஒரு புது அனுபவம் தான் பேசுறது. கண்டிப்பா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு சில இடத்துல நான் தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நானும் இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த மின்னலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நேயரின் குரல் நிகழ்ச்சியை தாங்க இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவங்க பொன் கோகிலம்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

கோலாகலமாக நடைபெறவிருக்கின்றது. அது பற்றி விவரங்களுக்கும் தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. எதிர்வரும் மலாக்கா மாநில தேர்தலை முன்னிட்டு எந்தவொரு அரசியல் கூட்டணியுடனும் ஒத்துழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பரிசா நேஷனல் பிஎன் விரிவான ஆய்வை நடத்தி வருகிறது. இதன் தொடர்பிலான முடிவுகள் மாநில பிஎன் தலைமையில் எடுக்கப்பட்டு பின்னர் மத்திய அளவில் இறுதி செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் டத்தோசரி டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். இவ்வாண்டு ஜொஹூர் கூலாய் நாடாளுமன்றத்தில் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்காக 1.3 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வட்டாரத்தில் சமூக நலன் மற்றும் கல்வி மேம்பாடுகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான தொடர் கடப்பாடாக இந்த நிதி ஒதுக்கீடு உள்ளதாக கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொடர்பு துணை அமைச்சருமான தியோனி சிங் தெரிவித்தார். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை பிரதிபலிக்கும் வகையில் காற்று மாசு குறியீடு API நன்முறையில் பதிவாகியுள்ளதையடுத்து சரவாக்கில் பள்ளிகள் மீண்டும் வழக்க நிலைக்கு திரும்பவுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் நிலையில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அவ்வப்போது அறிவிக்கப்படும் என மாநில கல்வித்துறை கூறியது. தாய்லாந்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள தென்பகுதி முழுவதும் நேற்று நிகழ்ந்த பல்வேறு திட்டமிடப்பட்ட வன்முறை தாக்குதல்களில் 2 காயமடைந்த வேளை அரசாங்க சொத்துக்கள் சேதமடைந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த வன்முறையை அடுத்து இரவு முழுவதும் ஊரடங்கு செயல்படுத்தப்பட்டது. அதேவேளை அண்டை வட்டாரங்களான யாலா, பத்தானி உள்ளிட்ட பகுதிகளிலும் இதர தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தென்னாப்பிரிக்க காவல்துறை அந்நாட்டைச் சேர்ந்த உலக முன்னாள் குத்துச்சண்டை வீரர் ஜொலானி டேட்டே படுகொலை சம்பவம் தொடர்பில் 2 தடுத்து வைத்துள்ளது. அந்த 38 குத்துச்சண்டை வீரர் ஈஸ்டர்ன் கேப் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே முகமூடி அணிந்த 2 ஆடவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்சம்பவத்தில் டேட்டேவுடன் வாகனத்தில் இருந்த 27 பெண் ஒருவரும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விளையாட்டு 2026 சிலாங்கூர் சுக்மா. உயரத்திலிருந்து நீரில் குதிக்கும் போட்டியில் மகளிர் 3 மீட்டர் ஸ்பிரிங் பாட் பிரிவில் தங்கம் உபசரணை அணி சிலாங்கூர் வசமானது. வெள்ளியை சரவாக்கும் வெண்கலத்தை கூட்டரசு பிரதேசமும் வென்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்கள் பிற்பகல் பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க. இப்பொழுது தொடங்கி மாலை 4 மணி வரையிலும் தெலுங்கு பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற தேர காத்துக் கொண்டிருக்கின்றன. ஹேஷாம் பாடிய பாடல் தொடக்க பாடல வருது, கேட்கலாம்.

ஹேஷா பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. உங்களுக்காக தெலுங்கு பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதற்கிடையில் மற்றும் ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கின்றன. அதாவது ஒரு ரோபோ பண்ண சாதனை பற்றிய அந்த விவரம் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. என்னன்னா, இது வந்து ஒரு மனித உறவில் இருக்கக்கூடிய இந்த ரோபோ, இது வந்து சைனாவில் நடந்த ஒரு விஷயம். உலக சாதனை, புதிய உலக சாதனை வந்து படைச்சிருக்காங்க. எப்படின்னா, 100 மீட்டர் தூரத்தை வந்து வெறும் 9:39 வினாடிகளில் வந்து கடந்து எல்லாருடைய பக்கத்தையும் இந்த ரோபோ வந்து திருப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாக அந்த மாதிரி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உசேன் போல்ட் ஞாபகம் வருவார் இல்லையா? ஏன்னா அவருடைய சாதனை அப்படின்றது 9:58 வினாடிகளில் தான் அவர் போவார். ஆனால் இந்த ரோபோ அவரையே முறியடிச்சு கிட்டத்தட்ட 9:39 வினாடிகளில் வந்து அது கடந்திருக்கக்கூடிய என்னதான் இருந்தாலும் ரோபோ அப்படின்னு பார்த்தாலும் சரி, ரோபோ ஏதோ ஒரு பண்ணியிருக்கு அப்படின்னு பாராட்டலான்ற மாதிரி தான். என்னதான் இருந்தாலும் சொல்லுங்க, அந்த உசேன் போல்ட் அந்த ஓடுற அந்த விஷயங்கள்லாம் வந்து எப்போதுமே நம்மளால மறக்க முடியாத ஒரு இது. அதனால இது சமூக வலைதளங்கள்ல அதிகமானவர் வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க. சரி, அதான் உங்களோட அப்படியே கொஞ்சம் இந்த தகவலை சொல்லிட்டு அடுத்து சஞ்சித் ஹெச் ஐரா விஷ்ணு பிரியா பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: லிங்கம்ஸ்
3: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
4: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
5: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ், லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
6: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்.
7: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
6: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
5: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
2: லிங்கம்ஸ்
8: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

தெலுங்கு பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தாராளமா போகலாங்க. இங்கு அனைவருக்கும் ஏற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. வாருங்கள், தேசிய சொத்துகள், மீட்பு பணிகள் தொடர்பான கண்காட்சிகள்லாம் உங்களுக்காகவே இருக்குங்க. ஜுவலான் ரஹமா மடானி, ஜோம் எக்ஸ்சேஞ்ச், அல் குரான், NRD மற்றும் JPJ நடமாடும் சேவைகள், அத்துடன் பல்வேறு அரசாங்க திட்டங்கள், உதவிகள் குறித்த ஆலோசனைகள், தகவல்கள் உள்ளிட்ட சுவாரஸ்யமான நடவடிக்கைகள் உங்களுக்காகவே இருக்கு. அது மட்டும் இல்ல, மோட்டார் சைக்கிள் சேவைகள், தலைக்கவசம் மற்றும் மாற்றும் சேவை, இலவச முடிவெட்டுதல், இன்னும் பலவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இவை அனைத்தும் இலவசம். எனவே புரோகிராம் மடானி கீதா உங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும்போது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருடன் வாருங்கள், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். இந்த உற்சாகமான அனுபவத்தை நீங்களே உணருங்கள். புரோகிராம் மடானி கீதா, மக்களின் நம்பிக்கைக்கு அர்த்தம் அளிப்போம். அடுத்து கீதா மதுரி பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: சுஜாதா மதுரி பாடிய பாடல் நம்ம கேட்டோம், ரசிச்சோம், தொடர்ந்து இசை மிசைமிலிடம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் அதிகமா கோபம் வரதுக்கான சில சமயம் கோபப்படுறதுதான், அதுக்கான முக்கியமான காரணம் இந்த வானிலை தான் அப்படின்ற ஒரு முக்கியமான விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. வானிலையும் ஒரு காரணம், நிறைய காரணங்கள் இருக்கலாம், இருந்தாலும் இந்த ரொம்ப வெப்பமான சூழல்ல இருக்கிறது, வெயில அதிக மணி நேரம் இருக்கிறது, இதெல்லாமே ரொம்ப பெரிய ஒரு காரணமா இருக்கு. இது ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய வண்ணமா தான் இருக்கு. அதனால எப்போதுமே இந்த வானிலை பற்றி பேசும்போது அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த வெயில் காலங்கள்ல ரொம்ப நேரம் வெயில்ல நிற்கிறதெல்லாம் தாண்டி அதை எப்படி சரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்போதுமே வந்து கையாளணும். அதிகமா நீர் சத்துள்ள பழங்களை சாப்பிட்றதா இருக்கட்டும், நீர் பருக்கிறதா இருக்கட்டும், வெளி நடவடிக்கைகளை குறைக்கிறதா இருக்கும், இதெல்லாம் கட்டம் கட்டமா நம்ம செயல்படுத்தும் போதுதான் அதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்குங்க. விவேக் சாகர் பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.
1: తెలుసుకొని సీతమ్మ తల్లి జాడ కోసం ఆ మహేంద్రగిరి పైన కాలు పెట్టి హరివీర భయంకరమైన రావణాసురుడిని

అప్పుడు మన ఆంజనేయుడు ఏం చేశాడో

0: உங்களுக்காக 1991 எம் சுப்பிரமணியம் தயாரிப்பில்
1: ஜெயா ராஜம் கண்ணன் எழுதிய
0: பாட்டில் கரையும் கற்பூரம் வானொலி நாடகம்.
2: இந்த வீட்டுல தாத்தாவில இருந்து பேரம் வரைக்கும் யாருக்குமே துளி கூட பொறுப்பே கிடையாது.
3: யார் எங்க வேணுமோ போகலாம், எத்தனை மணிக்கு வேணும்னாலும் வரலாம்.
4: நீங்க இப்படி சலிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் நேரம் என்கிட்ட சொல்லுங்க. அதுக்காக மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவங்க நினைச்சது.
5: நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 7:30 PM

சிந்தூரி விஷால் பாடிய பாடலை நம்ம கேட்டவங்க. தொடர்ந்து மாலை பொழுதுக்கு நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை உற்சாகத்திற்கு நாங்கள் பொறுப்பு. சரி, இந்த வருடம் 2026 புத்ராஜய சதுக்கத்தில் தேசிய தின கொண்டாட்டமானது நடைபெற போகுது. இதுல 80,000 அதிகமான மலேசியர்கள் திரள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னன்னா, இந்த காலகட்டம் தொடங்கி நிறைய நடவடிக்கைகள்லாம் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தேசிய தின சிறப்பு இந்த நடவடிக்கைகள்ல நீங்களும் தாராளமா கலந்துக்கலாம். சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் கலந்து கொள்ளக்கூடிய பல போட்டி அங்கங்கள் உங்களுக்காகவே இருக்கு. இதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிரடிகா 360 அப்படின்ற பிரத்யேகமான அகப்பக்கம் இருக்கு. அங்க போனீங்க அப்படின்னா இன்னும் மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் தேசிய தின கொண்டாட்டம் பிறகு மலேசிய தின கொண்டாட்டம் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சுப்லாஷினி அனிருட் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: யாரு சுவைய மந்திரம் ஆறு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா
2: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்

சுரா சந்தோஷ் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. நேற்றைய தினம் வந்து அன்சாங் ஹீரோ, விளம்பரமே இல்லாமல் சமூகத்திற்காக சேவை செய்வோருடைய தீராய சில நீங்க கேட்டிருப்பீங்க. வியாழக்கிழமைகள் அந்த நிகழ்ச்சி அன்சாங் ஹீரோ இடம்பெற்று வருது. நேற்றைய தினம் அவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவித்ததில் ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. அதை பற்றிய விவரங்கள்லாம் மின்னலிஃபமுடைய சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம். பிறகு நாளைக்கு வணக்கம் மின்னல் அந்த நிகழ்ச்சியில என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற சுவாரஸ்ய விவரங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதனால நாளை காலை பொழுதில் உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆவலா இருக்கும். ஜவ்சன், கல்யாண், ராகுல் பாடிய பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க
1: விடுவோம்.
2: பதைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

அடுத்தரும் பாடலோடு இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. அடுத்து தீரா இசையில் மாலை 4 மணி தொடங்கி இரவு 8 மணி வரையிலும் உங்களோட சேர்ந்து பயணிக்க சசி ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஞாயிற்றுக்கிழமை பொழுது அப்படின்ற போது நிறைய பேர் பயணத்தில் இருக்கலாம். இப்போ மாலை பொழுது நெருங்கி எடுத்தனால ஒரு தேநீர் குடிச்சிட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு தீரா இசைக்காக நீங்களும் தயாரா இருக்கலாம். அப்படியே தயாராருங்க, நாங்களும் உங்களை கூட வந்துகிட்டே இருப்போம். இப்போது விடைபெறுகின்றேன். நான் உங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாங்க.

0: எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தென் தாய்லாந்தின் யாலா, பத்தானி, நராத்திவாட் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் எழுந்த வன்முறைகளில் மலேசியர் எவரும் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியிடப்படவில்லை என வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அந்த அண்டை நாட்டின் நடப்பு நிலவரங்களை அணுக்கமாக கவனித்து வரும் வேளை தேவைப்பட்டால் ஆக அண்மைய விவரங்கள் அறிவிக்கப்படும் என விஸ்மாபுத்ரா தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளனர். இதில் தற்காலிக ஊரடங்கு ஆணையும் அடங்கும் என அவர் கூறினார். நாட்டு மக்களிடையே ஆஸ்துமா, சுவாசக்குழாய் தொற்று, URTI உள்ளிட்ட பாதிப்புகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் புகைமூட்டம் நிலவி வரும் நிலையில் சுகாதார அமைச்சு இத்தகவலை வெளியிட்டுள்ளது. இவ்வாண்டின் 32-33 தொற்று நோயியல் வாரத்தில் நாட்டில் ஆஸ்துமா நேர்வுகள் 259 விழுக்காடு அதிகரித்துள்ள வேளை URTI தொற்று பாதிப்பு 124 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுச்சேவை துறைக்கும் பெருநிறுவனங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு அந்த வரலாற்றுப்பூர்வ நாளை கொண்டாட மலேசியர்களிடையிலான ஒற்றுமை உணர்வை எடுத்துரைக்கிறது. பல்வேறு ஆதரவு உதவிகள் வாயிலாக அந்த ஒத்துழைப்பு வெளிப்படுத்தப்படும் வேளை அதில் 30 விழுக்காடு, வருகையாளர்களுக்கு விநியோகிக்கப்படும் உணவு, பானம், நினைவு பரிசு போன்றவற்றின் வாயிலாக வழங்கப்படுகிறது என தொடர்பு அமைச்சின் நிர்வாக சேவை பிரிவு செயலாளர் ஹாரூன் அலி கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கனடா மீது விதித்த வரிகளை தொடர்ந்து வர்த்தக கலந்துரையாடலில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அமெரிக்காவுக்கு எதிர்வரி விதிப்பதாக பிரதமர் மாக்கார்னி சூளுரைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கனடா ஒரு நாடாக இருப்பதற்கான பலன்களை விரும்புகிறது தவிர அது ஒரு நாடாக நிரூபிக்க தவறியுள்ளதாக தமது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷலில் டிரம்ப் சாடியுள்ளார். ரஷ்யா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் புஷ்கென்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிடங்கில் ஏற்பட்ட தீ 60,000 சதுர மீட்டர் பரப்பளவு வரை பரவியுள்ளதாக அந்நாட்டு அவசர நிலை அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னதாக அந்த கிடங்கில் ஏற்பட்ட தீ 22,000 சதுர மீட்டர் பரப்பளவையே பாதித்திருந்ததாக அமைச்சு கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

23 திகதி ஆகஸ்ட் மாதம் இன்று ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதே மகிழ்ச்சி உற்சாகம் எப்போதுமே இருக்கணும். தொடர்ந்து உங்களுக்காக 8 மணி வரை நிறைய பாடல்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. நிறைய பேச போகின்றோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்காகவே இன்று ஒரு நேயருடைய விருப்ப பாடல்களும் இடம்பெற போகின்றன. 6 மணிக்கு பிறகு தொடர்ந்து கேட்க மறந்துடாதீங்க. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி. தொடக்க பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்கலாமா?

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:32. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:32.
2: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

திரையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். விருப்ப பாட்டு இருந்தாலும் சரி, பிறந்தநாள் வாழ்த்துகள் இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், டிக்டாக் பக்கமாக வாங்க, இன்ஸ்டாகிராம் பக்கமாக வாங்க, ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க, அங்கு நீங்கள் வாழ்த்துக்களை பதிவு செய்யலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நேரலையாகவும் வரப்போகின்றோம். நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி தான் இருந்தால் தாராளமாக அங்கே வந்து சொல்லலாம், எங்களோடு நிறைய பேசலாம். அங்கேயும் இங்கே தான் பேச முடியல, அங்கே பேசலாமா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் சந்தேகமே வேணாம், தாராளமாக சமூக வலைத்தளம் பக்கம் வந்து நிறைய பேசுங்க, அங்கேயும் உங்களுடைய அன்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, அடுத்த பாட்டு வருது, தொடர்ந்து கேட்கலாம் தீரா இசை.

உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு.

நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்டிருந்தோம். சரி, வாழ்த்துக்கள் இருந்தா சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். கதிரேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய மனைவி ஷாலினி அவருக்கு இன்று பிறந்த நாளாம். திருமணமாகி ஒரு 3 வருடமாகிவிட்டது. 3வது வருடமாக இன்றைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு கதிரேசன் சொல்லியிருக்காரு. மனைவி எப்போதுமே சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நல்ல இன்ப அதிர்ச்சியெல்லாம் கொடுப்பதற்காக நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ப அதிர்ச்சி என்னன்னு சொல்லல, இருந்தாலும் இப்ப ஷாலினி கேட்டுக்கிறதா அவங்களே எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. கதிரேசன் மறக்காம அந்த இன்ப அதிர்ச்சி இன்று செய்து முடிச்சிருங்க அவங்க மனைவிக்கு. அதாவது ஷாலினி உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள். இதே மாதிரி வாழ்த்துகள் இருந்தாலும் தாராளமாக வந்து பதிவு செய்யலாம். பாடல்கள் விருப்ப பாட்டு இருந்தாலும் இந்த பாட்டு இந்த நேரத்தில் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து பதிவு செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடலை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072119.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

இன்றைய திரா இசையில் 6 மணிக்கு பிறகு ஒரு நேயரோடு பேசுவோம். இன்றைய வெற்றியாளர் அவருடைய புகைப்படத்தோடு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமாக பதிவு செய்துட்டோம். இன்றைய வெற்றியாளர் ஜெயந்தி, கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டு அவர் சரியான பதிலை சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் வெற்றியாளர் ஜெயந்தி அவரோடு அவருடைய விருப்ப பாடல்களோடு நிறைய பேச போகின்றோம். கேட்க மறந்துடாதீங்க. நீங்களும் வெற்றியாளர் ஆகணுமா, அடுத்த வாரம் பேசணுமா அப்படின்னா இன்றைய நிகழ்ச்சியை முழுமையாக கேளுங்க. இன்றைய நிகழ்ச்சியை வச்சு தான் நாங்கள் கேள்வி கேட்போம் டிக்டாக் பக்கமாக. அதில் சரியாக சொல்லும் நேயர் ஒருவரை தான் நாங்கள் தேர்வு செய்து அடுத்த வாரம் அவரை வந்து நேர்காணல் செய்வோம். அதாவது அவருடைய விருப்ப பாடல்களோடு நாம் கேட்டு நிறைய விஷயம் அவரோடு பேசுவோம். ஆகவே இன்று நீங்க வெற்றியாளர் ஆகணும்னா தாராளமாக நிகழ்ச்சி கேளுங்க, முழுமையா கேளுங்க, அவ்வளவுதான். 8 மணி வரைக்கும் கேளுங்க. சரி, அடுத்த பாட்டு வருது, தொடர்ந்து கேட்கலாம்.

கோடைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

திரு இசையில் இனிமையான பாடல்கள், முக்கியமாக துணுராமாண்டு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அடுத்து பார்வேந்தன், அவர் ஒரு வாழ்த்தை பதிவு செய்திருக்கின்றார். அவருடைய மாமாவுக்கு இன்று பிறந்த நாள். மாமா அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன பதிவு செய்திருக்காருன்னா, அக்காவுடைய கணவர் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல தோழன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, என்றுமே அக்காவுடைய கணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா அந்த அக்காவின் தம்பிகளுக்கு என்றுமே ஒரு நல்ல தோழர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், வீட்டில் எது பிரச்சனை இருந்தாலும் அவங்க தான் முதல் ஆதரவுக்கு வருவாங்க. இந்த வேளையில் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா நரேந்திரன், அவருக்கு தான் இன்று பிறந்த நாளாம். ஆகவே பார்வேந்தன் வாழ்த்துக்களை சொல்லியிருக்க இருக்கின்றார். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பெண்களே, சமையல் செய்ய போறீங்க, சரி அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க.
1: நாட்டில் காற்றின் தரம் தொடர்பான சுகாதார சிக்கல் அதிகரித்துள்ளது. தென் தாய்லாந்தில் நிகழ்ந்த தாக்குதலில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டு மக்களிடையே ஆஸ்துமா, சுவாச குழாய் தொற்று, URTI உள்ளிட்ட பாதிப்புகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் புகை மூட்டம் நிலவி வரும் நிலையில் சுகாதார அமைச்சு இத்தகவலை வெளியிட்டுள்ளது. இவ்வாண்டின் 32ம் 33ம் தொற்று நோயியல் வாரத்தில் நாட்டில் ஆஸ்துமா நேர்வுகள் 259 விழுக்காடு அதிகரித்துள்ள வேளை, URTI தொற்று பாதிப்பு 124 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். URTI 1637லிருந்து 3674 நேர்வுகளாக அதிகரித்துள்ள வேளை, ஆஸ்மா நேர்வுகள் 61லிருந்து 219 அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளை கண் வெண்படல அழற்சி 157லிருந்து 146 நேர்வுகளாக குறைந்துள்ளன என்றார் அவர். தென் தாய்லாந்தின் யாலா, பதானி, நராத்திவாட் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் எழுந்த வன்முறைகளில் மலேசியர் எவரும் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியிடப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அந்த அண்டை நாட்டின் நடப்பு நிலவரங்கள் அணுக்கமாக கவனிக்கப்படுகிறது என விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளனர். இதில் தற்காலிக ஊரடங்கு ஆணையும் அடங்கும் என அவர் கூறினார். இவ்வேளை பாங்காக்கில் உள்ள மலேசிய உயர் ஆணையமும் சோங்க்லாவில் உள்ள மலேசிய தூதரக அலுவலகமும் செயலாக்க தரப்பினருடன் அணுக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொண்டு நடப்பு நிலவரங்களையும் அங்குள்ள மலேசியர்களின் நல்வாழ்வையும் பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக விஸ்மா புத்ரா அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. கிளான் பள்ளத்தாக்கு மக்களை பாதிக்கும் வெள்ளச் சம்பவத்தை குறைக்க கூட்டரசு பிரதேசத்துறை வாயிலாக 5 முதன்மை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சிலாங்கூர் அரசாங்கமும் கூட்டரசு அரசாங்கமும் இணக்கம் கண்டுள்ளன. வெள்ள நீர்த்தேக்கம், சுடுகாடு சிக்கல்கள் தொடர்பில் பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோவும் சிலாங்கூர் மந்திரி பசார் டாத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரியும் கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இன்னும் இருவாரங்களில் இருதரப்பும் நுட்ப கூட்டத்தை நடத்தவுள்ளன. எதிர்வரும் மலாக்கா மாநில தேர்தலை முன்னிட்டு அரசியல் கூட்டணியுடன் ஒத்துழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பரிசான் நேஷனல் பிஎன் விரிவான ஆய்வை நடத்தி வருகிறது. இதன் தொடர்பிலான முடிவுகள் மாநில பிஎன் தலைமையில் எடுக்கப்பட்டு பின்னர் மத்திய அளவில் இறுதி செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் டாத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். கடைநிலை மக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு ஆழமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதை அவர் ஒப்புக்கொண்டார். 2021 மலாக்கா மாநில தேர்தலில் 28 தொகுதிகளில் 21 பிஎன் கைப்பற்றியது. இவ்வாண்டு ஜொஹூர் குலாயில் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்காக 1.3 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குலாய் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொடர்பு துணை அமைச்சருமான தியோனி சிங் தெரிவித்தார். பல்வேறு பள்ளி நடவடிக்கைகள் உட்பட பெற்றோர் ஆசிரியர் சங்கம் PIBG மாணவர்களுக்கான பங்களிப்புகள் ஆகியவற்றை இத்தொகை உள்ளடக்கியுள்ளது. இவ்வட்டாரத்தில் சமூக நலன், கல்வி மேம்பாடுகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான தொடர் கடப்பாடாக இந்த நிதி ஒதுக்கீடு உள்ளதாக அவர் கூறினார். தேசிய மாதம் நாட்டை கட்டியமைத்த பயணத்தை உய்த்துணரவும் தாய்நாடு மீதான அன்பை வலுப்படுத்தும் தளமாகவும் உணரப்பட வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல்லினம் வாழும் மலேசியாவில் நல்லிணக்கத்தை உருவாக்க முக்கிய அடித்தளமாக இது உள்ளதை பாப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ அர்மீசன் முகமத் அலி வலியுறுத்தினார். அதேவேளையில் நாட்டுப்பற்று தேசிய மாதத்தில் மட்டுமல்லாது தற்காலிகமாக இருக்கக்கூடாது. மாறாக நாட்டின் மீதான பொறுப்புணர்வை வெளிக்காட்டும் நடவடிக்கை வாயிலாக அது தொடர்ந்து வெளிக்காட்டப்பட வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுச்சேவை துறைக்கும் பெருநிறுவனங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு அந்த வரலாற்றுப்பூர்வ நாளை கொண்டாட மலேசியர்களிடையிலான ஒற்றுமை உணர்வை எடுத்துரைக்கிறது. பல்வேறு ஆதரவு உதவிகள் வாயிலாக அந்த ஒத்துழைப்பு வெளிப்படுத்தப்படும் வேளை அதில் 30 விழுக்காடு வருகையாளர்களுக்கு விநியோகிக்கப்படும் உணவு, பானம், நினைவு பரிசு போன்றவற்றின் வாயிலாக வெளிப்படுகிறது என தொடர்பு அமைச்சின் நிர்வாக சேவை பிரிவு செயலாளர் அருண் அலி கூறினார். இப்பொருள்கள் யாவும் மர்டேக்கா சதுக்கத்தில் வரும் 30 நாள் நடைபெறும் 2026 தேசிய நாள் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் 31 நாளன்று புத்ராஜயா சதுக்கத்தில் மர்டேக்கா கொண்டாட்டத்திலும் விநியோகிக்கப்படும் என ஹாரூன் அலி விளக்கினார். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சாத்திய கூறுகளை பிரதிபலிக்கும் வகையில் காற்று மாசு குறியீடு API நன்முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து சரவாக்கில் பள்ளிகள் மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்ப உள்ளன. 10 மாவட்ட கல்வி அலுவலகங்களின் கீழ் உள்ள அனைத்து தொடக்க இடைநிலை பள்ளிகள் நாளை மீண்டும் திறக்கப்பட உள்ளன. குச்சிங், படாவான், பவ், லுண்டு, சமரஹன், சிமுன்ஜான், சரியான், ஸ்ரீயாமான், லுபோ அந்து, பெத்தோங் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளை இது உட்படுத்தியுள்ளதாக மாநில கல்வித்துறை தெரிவித்தது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: தேசிய பண் நகாராக்கு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
1: தாய்லாந்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள தென்பகுதி முழுவதும் நேற்று நிகழ்ந்த பலதரப்பட்ட திட்டமிடப்பட்ட வன்முறை தாக்குதல்களில் இருவர் காயமடைந்த வேளை அரசாங்க சொத்துக்கள் சேதமடைந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தின் போது நிகழ்ந்த 51 தாக்குதல்களின் போது அரசாங்க அலுவலகம் ஒன்றும், 7-11 பல்பொருள் அங்காடி ஒன்றும், திருடப்பட்ட வாகனம் ஒன்றும் தீக்கிரையாகியதாக ராணுவத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு கட்டளை பிரிவு கூறியது. இந்த வன்முறையை அடுத்து இரவு முழுவதும் ஊரடங்கு செயல்படுத்தப்பட்டது. அண்டை வட்டாரங்கள் யாலா, பத்தானி உள்ளிட்ட பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க காவல்துறை அந்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் உலக குத்துச்சண்டை வீரர் ஜொலானி டேட்டே படுகொலை சம்பவம் தொடர்பில் இருவரை தடுத்து வைத்துள்ளது. அந்த 38 வயது குத்துச்சண்டை வீரர் ஈஸ்டர்ன் கேப் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே முகமூடி அணிந்த இரு ஆடவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்சம்பவத்தில் டேட்டேவுடன் வாகனத்தில் இருந்த 27 வயது பெண் ஒருவரும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். இச்சம்பவம் தொடர்பில் கிடைத்துள்ள உளவு தகவலை அடிப்படையாக கொண்டு முறையே 30-22 வயதிலான அவ்விரு ஆடவர்களும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக தொடர்பாளர் கூறினார். ரஷ்யா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் புஷ்கின்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிடங்கில் ஏற்பட்ட தீ 60,000 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு பரவியுள்ளதாக அந்நாட்டு அவசரநிலை அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னதாக அந்த கிடங்கில் ஏற்பட்ட தீ 22,000 சதுர மீட்டர் பரப்பளவையே பாதித்திருந்ததாக அமைச்சு கூறியது. அக்கிடங்கில் பல்வேறு பொருள்களும் சரக்குகளும் உள்ளதை தொடர்ந்து 4 தீயணைப்பு பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. விளையாட்டு 2026 சிலாங்கூர் சுக்மா. மகளிர் 3 மீட்டர் உயரத்திலிருந்து நீரில் குதிக்கும் பிரிவில் சிலாங்கூர் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. இதன் இறுதி ஆட்டத்தில் ஆயுஷ் ஹைடா கைரோல், 237.2 சுழியம் புள்ளிகளை பதிவு செய்து வெற்றியடைந்தார். சரவாக்கின் டாயாங் நூர்ஷா ஜீரா அவாங் நசருடீன் 223.2 சுழியம் புள்ளிகளை பதிவு செய்து வெள்ளிப்பதக்கமும், கூட்டரசு பிரதேசத்தின் லீ யாட்சிங் 216.1 சுழியம் புள்ளிகளை பதிவு செய்து வெண்கலப் பதக்கமும் வென்றனர். நிறைவாக சுக்மா பதக்கப்பட்டியல். உபசரணை மாநிலம் முதலிடத்தை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து முன்னேறுகிறது. அது இதுவரை 85 தங்கம், 64 வெள்ளி, 63 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நாட்டில் காற்றுத்தரம் தொடர்பான சுகாதார சிக்கல் அதிகரித்துள்ளது. தென் தாய்லாந்தில் நிகழ்ந்த தாக்குதலில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: காலங்கள் மாறலாம், ஆனால் லிங்கம் தயாரிப்புகளின் தரம் அப்படியே தான். அன்று போல் இன்றும் இனி என்றும்.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். தீரா இசையில் தொடர்ந்து உங்களுக்காக இனிமையான பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. மலை ஏறும் இடத்தை பற்றியும் பேச போகின்றோம் இந்த 6 மணிக்குள்ள. அப்புறம் வேற என்ன சமூக வலைத்தளம் பக்கிறத திரும்பவும் சொல்றோம், வாங்க அங்கேயும் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜோடி படத்துல இந்த பாட்டு பிடிக்காது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன வந்து பாருங்க, இந்த பாட்டு கண்டிப்பா பிடிக்காது சொல்ல மாட்டோம். நல்ல ஒரு இனிமையான பாடல். இப்ப கூட அண்மையில் பிரசாந்த் சிம்ரன் திரும்பி ஒரு தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சியில் வந்து இந்த பாடலுக்கு திரும்பி ஒரு நடனம் ஆடி இருப்பாங்க. என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிருக்கும், வாங்க தொடர்ந்து கேட்கலாம் தீரா இசையில்.

0: லிங்கம்ஸ்
1: உங்கள் சமையல் அறையின் இருப்பில் சேர்த்துக் கொள்ள லிங்கம்ஸ் காஷ்மீரி சில்லி பவுடர், கவர்ச்சியான செந்நிறம், மணக்கட்டும் சமையல், சிறக்கட்டும் சுவை.
0: லிங்கம்ஸ்
2: இசையும் கலையும் சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி கண்ணம்மா, ஆகஸ்ட் 25 மாலை 5 மணிக்கு சாந்தானன் ஆடிட்டோரியம், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் கண்ணம்மா தி லவ். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
3: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்

தீராசியில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் சொல்லியிருந்தோம்ல மலை ஏறும் இடத்தை பற்றி பேச போகின்றோம். இந்த இடத்தை பற்றி பேசும்போது நிறைய நீர்கள் அந்த இடத்திற்கு போய் அப்புறம் அங்குள்ள அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வர்றீங்க. ரொம்ப நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே போல இன்றும் ஒரு இடம் இருக்கின்றது. இன்று எந்த மாநிலத்திற்கு போக போகின்றோம், எந்த இடத்தை பற்றி பேச போகின்றோம்? இப்பயே சொல்ல மாட்டேன், பாட்டு முதல்ல கேட்போம். பாடலை கேட்ட பிறகு அது என்ன இடம்னு நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். கேட்க மறந்துடாதீங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இடம் மலேசியாவில் பழமையான ஒரு மலை ஏறும் இடம் அப்படின்னு சொல்லலாம். 1884 உருவாக்கப்பட்டது. முன்பு வந்து பார்க்கிறப்ப இதனுடைய பெயர் வந்து மேக்ஸ்வெல் ஹில் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இங்க வந்து பார்க்கிறப்ப மிக அதிக மழை பொழிவு பெறும் மலைப்பகுதிகளில் ஒன்று என்பதால் இங்க வந்து எப்போதுமே குளிர்ச்சியான ஈரமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது அந்த மூடு பனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முக்கிய முக்கியமான ஒரு அதாவது நிறைய பேரை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மூடு பனி அப்படின்னு அமையக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது. மேலே செல்ல செல்ல குளிர்ந்த மலை காற்றும் அப்புறம் அந்த மூடு பனியை அனுபவிக்க இந்த ஒரு இடம் சிறப்பான இடமாக இருக்கும். அப்புறம் பழமையான இடமாக சொல்லியிருந்தோம்னா இங்கே வந்து பார்க்குறப்ப இந்த காட்டில் பல அரிய தாவரங்கள் அப்புறம் சின்ன சின்ன பிராணிகள் இந்த மாதிரி போன்றவற்றை நிறைய ரசிக்கலாம். இந்த பட்டாம்பூச்சிகள் நிறைய ரசிக்கக்கூடிய வகையில் இந்த இடம் அமையும். அப்புறம் போகும் வழியில் பல வகையான பறவைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இங்கு இருக்கின்றது. 100 பழமையான அந்த பங்களூ அப்புறம் இந்த ஓய்வு எடுக்கக்கூடிய வீடுகள் இந்த மாதிரி நிறைய போக போக இந்த கட்டிடங்கள் சின்ன சின்ன கட்டிடங்கள் வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். புகைப்படங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு அருமையான இடம். சில இடங்கள் வந்து ரொம்ப கடினமான பாதையாக இருக்கின்றன. அதனால போகும்போது தனியா போவாதீங்க. உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இல்ல இந்த மலை ஏறும் அந்த ஒரு நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு குழு இருப்பாங்க, அது வாட்ஸ்அப் குழுவே இருக்கும், அவங்களெல்லாம் அழைத்துட்டு போங்க. ஆகவே இந்த இடம் ரொம்ப ஒரு அழகான இடம். இணையம் வாயிலாக இந்த இடத்தை பற்றி நிறைய தேடி கொள்ளலாம். அப்புறம் யூடியூப் தட்டி பார்த்தீங்கனாலும் நிறைய விஷயங்கள் இங்கு இருக்கின்றன. புக்கெட் லாரோட் டைப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரி, தொடர்ந்து பாட்டு வருது, பாடலுக்கு

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடலை கேட்டிருந்தோம். சரி, டிக்டாக் பக்கம் இன்னொரு வாழ்த்து இருக்கின்றது. தினேஷ் சுவாசினி அவர்களுக்கு இன்று திருமணமாம். வாழ்த்துகள், திருமண வாழ்த்துகள் உங்களுக்கு. வாழ்த்துகள் யார் சொல்லியிருக்காங்கன்னா, சுப்பையா கண்ணம்மா குடும்பத்தினர் உங்களுக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்காங்க. தினேஷ் சுவாசினி, இன்று உங்கள் வாழ்க்கை ஆரம்பித்து இதற்கு அப்புறம் ரொம்ப ஆண்டு காலம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் அக்ஷன் ரன் அவருக்கு இன்று 7 வயது பிறந்த நாளாம். வாழ்த்துகள் யார் சொல்லியிருக்காங்கன்னா, தியாகு பெரியப்பா குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. அக்ஷன்ரன், வாழ்த்துகள் உங்களுக்கு. சரி, அடுத்த பாட்டு வந்து ரட்சகன் திரைப்படத்துல இருந்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: Oh, all the lovers in the world, you gotta get down and get into this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

0: இசையும் கலையும் சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி கண்ணம்மா, ஆகஸ்ட் 25 மாலை 5 மணிக்கு ஷாந்தானன் ஆடிட்டோரியம், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் கண்ணம்மா தி லவ். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107-7219119.
3: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீராம் நித்யாஸ்ரீ கொண்டு வந்திருந்த பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தோம். சரி, 6 மணிக்கு பிறகு ஜெயந்தியோடு பேச போறோம். இன்றைய வெற்றியாளர் அவங்க தான், அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகின்றோம். நீங்களும் வெற்றியாளர் ஆகணும்னா சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி முழுமையாக கேளுங்க, இதை சார்ந்து நாங்கள் கேள்வி கேட்போம். யாரு சரியா பதில் சொல்றீங்களோ அடுத்த வார வெற்றியாளரா தேர்வு நாங்க செய்வோம். சரி, அடுத்த பாட்டு ஒரு நல்ல இனிமையான ஒரு மெல்லிசை பாட்டு வருது, கேஜே யேசுதாஸ் குரலில் வருது. இந்த பாடல் வந்து சூசன் கேட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் வேலை காரணமாக தூக்கம்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கு. இந்த பாட்டு கேட்டா அப்படியே மன அமைதியும் நல்ல தூக்கம் வரும், எப்படியாவது ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அடுத்து வருது. என்ன பாட்டுன்னு நேர்கள் யோசிப்பாங்க. கேஜே யேசுதாஸ் சொல்லிட்டு அவர் பாடிய பாடல் நிறைய மெல்லிசை பாடல்கள் இருக்கு, ஆனா இந்த பாட்டுல ஏதோ ஒன்று இருக்கு, கேளுங்களேன்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். உதவித்தொகை வழங்கப்படும், பொட்டலங்களில் விற்கப்படும் சமையல் எண்ணெயை மறைத்து வைக்கும் நடவடிக்கை தொடர்பான புகார் 66.15 விழுக்காட்டிற்கு குறைந்துள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபூசியா சலே தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் விலை நிலைப்படுத்தல் அமைப்பு ஈகோ செயலாக்கத்தின் பலனாக கட்டுப்படுத்தப்பட்ட பொருள் விநியோகம் தொடர்பான அனைத்து புகார்களும் குறைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அக்டோபரில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்ட அறிக்கை வேளாண் கால்நடை சார்ந்த ஆய்வுகளை வலுப்படுத்தும் முனைப்புகளில் கவனம் செலுத்துவதாக இருக்கும் என மலேசிய வேளாண் மேம்பாட்டுக் கழகம் மார்டி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மலேசிய சுக்மாவில் உபசரணை மாநிலம் ஒட்டுமொத்த வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்றால் பொது விடுமுறை வழங்குவதை ஸ்லாங்கூர் அரசாங்கம் பரிசீலிக்கிறது. பதக்க எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்ட பின்னரே இதுகுறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று மாநில இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் செயற்குழு உறுப்பினர் மொஹமத் நஜ்வான் ஹலிமி கூறினார். ஸ்லாங்கூர் வெற்றியாளராகும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். போர்க்காலகட்டத்தில் உள்நாட்டில் தேர்தல் நடத்துவது மிகவும் ஆபத்தானது என யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். முன்னதாக யுக்ரைன் தற்காப்பு முன்னாள் அமைச்சர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்தார். அந்நாட்டின் ராணுவ சட்டத்தின் கீழ் தேர்தல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தற்போது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதால் இந்த முடிவை யுக்ரைனிய மக்களும் வரவேற்றுள்ளனர். யுக்ரைனுக்கான நிதி ஆதரவில் நார்வே அடுத்த ஆண்டு 9.2 பில்லியன் அமெரிக்க டாலரை வழங்க திட்டமிட்டுள்ளது. இவ்வாண்டு வழங்கப்பட்ட நிதி ஆதரவுக்கு ஈடாக அந்த தொகை முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நார்வே அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஈரானின் பொருளாதாரத்தை இலக்கிட்ட அமெரிக்காவின் புதிய தடைகளால் நாட்டு மக்கள் பல இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளதாக ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். அவற்றை இயன்றவரை தவிர்க்க முயல்வதாக உள்ளூர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் பெசஸ்கியன் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மினலின் தீரா இசை தொடர்ந்து நாம் ஜெயந்தியோடு தான் பேச போகின்றோம். இன்றைய வெற்றியாளர் அவர்தான். அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். நிறைய பாடல்கள் நமக்காக அவர் வந்து கொடுத்திருந்தாங்க. அதில் முதல்ல அந்த பாடலை கேட்போம். கொண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா குரலில் பாட்டு வருது. அதனைத் தொடர்ந்து ஜெயந்தியோடு பேசுவோம்.

0: இன்றைய வெற்றியாளர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம், தொடர்ந்து அவரோடு பேசலாம்.
1: வணக்கம் சசி. வணக்கம்
0: எஃப்எம். எப்படி இருக்கீங்க?
1: எதிர்பார்த்தீங்களா
0: நாங்க உங்களுக்கு வந்து டிக்டாக்ல வந்து உங்க எண்களை கேட்டு அழைப்போம்னு?
1: நான் நினைச்சத விட என்னோட சிஸ்டர் ரொம்ப நினைச்சாங்க. அன்னாடிக்கு கால் பண்ணி கால் பண்ணி கேட்பாங்க, கடிச்சிச்சா கடிச்சிச்சான்ட்டு.
0: சொல்லிட்டீங்களா இல்லையா கடிச்சிருச்சு அப்படின்னு?
1: கண்டிப்பா முதல் முதல்ல அவங்க கிட்டதான் சொன்னேன்.
0: சரி ஜெயந்தி. சரி ஜெயந்தி அப்படின்னு சொல்றப்ப நேயர்கள் நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க, உங்களை பற்றி சுருக்கமா சொல்லுங்க. எந்த ஊரு நீங்க, என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க இப்ப சொல்லுங்க.
1: என்னோட பேர் ஜெயந்தி கிருஷ்ணன். நான் வந்து ஒரிஜினலி டமன்ஷாரா. என்னோட வீடு கல்யாணம் பண்ணி திருமணமாகி நான் பத்திரிக்கல இருக்கேன். நான் வந்து இப்ப தற்போது சுற்றுலா கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சில 18 வருஷ காலமா வேலை செஞ்சு வரேன். அப்புறம் எனக்கு ஒரு சன் இருக்காரு, தர்ஷன் அவர் பேரு. அவரு 9 வயதாயிருச்சு. இதே தருணத்துல நான் என்னோட நீச நெசையும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா வந்து இங்க குறிப்பிட்டு சொல்லணும் ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க எப்பொழுதுமே என்னை சொந்த குழந்தைகள் போல என்ன நெருக்கமா இருப்பாங்க. என் கூட அவங்க இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயவர்ஷினி கஷ்வின் மேகவர்ணன்
0: பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள். அதில் அடுத்த பாட்டு நம்ம கேட்டுட்டு இன்னும் நிறைய பேசலாம் தொடர்ந்து.
1: கண்டிப்பா, மிக்க நன்றி.

0: லிங்கம்ஸ்.
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
3: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
5: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலே.
0: லிங்கம்ஸ்.
6: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
7: மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: ஜெயந்தியோடு பேசி கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து பேசலாம் ஜெயந்தி. சரி, பொதுவா நீங்க இப்ப அரசாங்க துறையில் வேலை செய்துகிட்டு இருக்கீங்களே, திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வேலையாக இருக்கும். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பொதுவா பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றப்ப எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க?
1: பொழுதுபோக்குன்றது
0: ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வீட்டில் சமையல் எல்லாம் தடாப்புடான இருக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்ல வெளியே போயிட்டு தான் சாப்பிடுவீங்களா?
1: இல்ல இல்ல, சமைச்சு சாப்பிடுவோம் நாங்க வீட்டுல. எங்களுக்கு பிடிச்சது வந்து சமைச்சு சாப்பிடுறது, ஏன்னா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் சமைச்சு சாப்பிடறதுதான். இப்ப ஏதோ ஒரு நாள் நாங்க போவோம், ஆனா வந்து அண்ணாதிக்கு சமைச்சுதான் சாப்பிடுவோம் நாங்க.
0: உங்களுடைய சமையல் சிறப்பான சமையல் என்ன சொல்லுவீங்க?
1: வெளிநாட்டுக்கு
0: போனாலும் எப்படா இங்க வந்து நாசிலம்மா சாப்பிடுவோம் தான் தோணும்ல.
1: கண்டிப்பா.
0: சரி, நீங்க வந்து இந்த சுற்றுலா துறையில் வேலை செய்யறீங்க, எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்க?
1: சுற்றுலா துறை வந்து வேலை செய்யறது வந்து

0: திராசியில் இன்றைய வெற்றியாளர் ஜெயந்தி அவரோடு பேசிக் கொண்டு இருக்கின்றோம். சரி ஜெயந்தி, அடுத்து என்ன கேட்க போறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள், நல்ல நல்ல நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில இருப்பாங்க. அது வந்து ஆரம்ப பள்ளியா இருக்கலாம், இல்ல இடைநிலை பள்ளியாக கூட இருக்கலாம், இல்ல நம்ம கல்லூரி வாழ்க்கையில் இப்படி இருக்கலாம், இல்ல வேலை இடத்துல கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல தோழி இல்ல தோழன் நல்ல கோலரை தூக்கி விட்டுட்டு, நீதான் என் தோழி, நீதான் என் தோழன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பரை பற்றி எங்களோட பகிர்ந்துக்குங்க.
1: ஓகே, கண்டிப்பா. எனக்கு 36 வருட என்னோட தோழி புனிதா தீன்மொழி, அவங்க ரெண்டு பேரும் என் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஒரு 6 வயதுலேருந்து நாங்க ஃப்ரெண்டா இருக்கோம். ஸோ அவங்க கூட நான் ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா சந்தோஷத்துல மட்டும் இல்ல, கஷ்டத்துலயும் என் கூட இருப்பாங்க.
0: சரி, அவங்க வந்து பள்ளி நண்பர்களா, ஆரம்ப பள்ளி நண்பர்களா?
1: குடும்பங்கள் அப்படின்னு இருக்காங்க.
0: இப்படி பாலர் பள்ளியிலிருந்து அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் தோழியாக இருக்கக்கூடிய உங்க தோழிகள் நிச்சயமா அந்த மாதிரி கிடைப்பது ரொம்ப கஷ்டம். சில நேரத்துல அந்த பாலர் பள்ளி முடிந்து, ஆரம்ப பள்ளி முடிந்து இந்த கல்லூரி வாழ்க்கை போறப்ப அங்க வேற நண்பர்கள், அப்படி இந்த பள்ளி நண்பர்கள் எல்லாம் சில பேர் மறந்துடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லி ஆக வேண்டும். இந்த நட்பு நிச்சயமா இன்னும் அதிக காலம் நல்ல சிறப்பான நட்பாக இருக்கணும்.
1: நிறைய விஷயங்கள் அப்பா கிட்ட, நல்லது கெட்டது எல்லாமே நாங்க வந்து கத்துக்கிட்டோம். என்னால அவரை மறக்க முடியாது. வந்து நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தவங்க எங்க அப்பா. நான் பாடல் தேர்ந்தெடுத்தது கூட ஒரு பாட்டு வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம், பிடிச்ச பாட்டு மறுமலர்ச்சி, நன்றி சொல்ல உனக்கு. அந்த பாட்டு வந்து அவர் பாடல் கிடையாது, எனக்கு அவரை நினைவுப்படுத்தும் ஒரு அழகான நினைவுன்னு நினைக்கிறேன்
0: நானு. அந்த பாட்டு நல்ல ஒரு இனிமையான பாடல், அதுவும் அப்பாவுக்கு பிடித்து நீங்க இப்ப எங்களிடம் கேட்டிருக்கீங்க. சரி, நிச்சயமா அப்பா இங்க இல்லாவிட்டாலும் அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவருடைய அன்பும் ஆசீர்வாதம் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும்.
1: நன்றி சசி.
0: சரி, அடுத்து அந்த நன்றி சொல்ல உனக்கு அந்த பாடலையே கேட்கலாம். அதனை தொடர்ந்து வந்து நீங்கள் கேட்ட பாடல்களை பற்றி பேசுவோம், அப்புறம் சில வாக்களிப்புகள்லாம் இருக்கும், அப்புறம் பேசுவோம் அதை பற்றி.

0: ஜெயந்தியுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஜெயந்தி, சொல்லுங்க, இந்த இனிமையான பாடல்கள் கொடுத்திருக்கீங்க, ஏன் பிடிக்க இந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்கு?
1: நான் இஷா வந்து இந்த பாடல்களை வந்து என் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த பாடல்கள் தான் இது. இந்த 10 பாடல்களும், பட் ஒன்று வந்து என் அப்பா பாடல் வந்து சொன்ன மாதிரி. சோ 9 பாடல்களும் வந்து ரொம்ப இனிமையான பாடல்கள் நான் நம்புறேன், எனக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு இது சொல்லுது. இன்னொன்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோம், ஆனா வந்து ரொம்ப சொன்னது ஹஸ்பண்ட் எனக்கு டெடிகேட் பண்ண சாங்ஸ் வந்து அவர் அழகா எனக்கு வந்து வசதி கற்றுக் கொடுத்திருந்தாரு. அவருக்கு இந்த வேலையில ரொம்ப நன்றி சொல்றேன், கடமைப்பட்டிருக்கிறேன்.
0: நீங்க கொடுத்த பாட்டு பல பாடல்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் நல்லா இருக்கு, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: சரி, இப்ப நீங்க கொடுத்த பாடல்கள்ல நீங்களே வாக்களிக்க பாருங்க, எது அதிகமா பிடிக்கும் அப்படின்னு. உன்னோடுதான் கனாவிலி கொண்டாட்டம் பாட்டு தொடக்க பாடலா கேட்டிருந்தோம், அந்த பாட்டா இல்ல என்னவோ என்னவோ, அது பிடிக்குமா?
1: ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப. ஆனா ரொம்ப பிடிச்சது வந்து உன்னோடுதான் கனாவிலி கொண்டாட்டம் படத்திலிருந்து.
0: உன்னோடுதான் கனாவிலி மழை காற்று வந்து தமிழ் பேசுதே,
1: அதுவும் ரொம்ப பிடித்த பாடல்.
0: சொல்லுங்க, ஆனா ஒன்று சொல்லிதான், ஒன்று சொல்லிதான் ஆகட்டும், சொல்லுங்க.
1: கண்டிப்பா ஒன்று சொல்லினாக்கா
0: மழைக்காற்று வந்து தமிழ் பேசுதே சொல்லாமலே. இது சொல்றது தெரியலையா, பரவாயில்ல, சொல்லித்தான் அவரு சொல்லுங்க.
1: இதுலயும் சொல்லுங்களா, மழைக்காற்று சொல்லாமலேனாக்கா மழை, இது ரெண்டு சாங்ல எதுவும் சொல்றீங்களா?
0: ஆமா,
1: மழைக்காற்று,
0: மழைக்காற்று வந்து, அப்புறம் மீனம்மா,
1: அது ரொம்ப பிடிக்கும்.
0: இதில் இது
1: ரெண்டில் மழைக்காற்று மீனம்மா, மீனம்மா,
0: மீனம்மா, சரி மீனம்மா, அப்புறம் மலை கோவில் வாசலி,
1: அதுவும் மீனம்மா தான்,
0: மீனம்மா, சரி மீனம்மா, ரோஜா ரோஜா காதல் தினம்,
1: அதுவும் மீனம்மா தான்,
0: மீனம்மா, சரி மீனம்மா, சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி,
1: சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே,
0: சரி சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, பூவே பூவே பெண் பூவே,
1: சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி,
0: சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி, நன்றி சொல்ல உனக்கு,
1: நன்றி சொல்ல
0: உனக்கு, வெற்றி பாடல கொடுத்துருவோம் கண்டிப்பா. அப்பாக்கு பிடித்த பாடல் அந்த பாடலை நீங்க தேர்வு செய்துட்டீங்க. சரி, நன்றி சொல்ல உனக்கு தான் வெற்றி பாடல். அடுத்து வந்து நாங்க சில திரைப்படங்கள் பேரை சொல்லுவோம், அதில் எந்த படம் அதிகம் பிடிக்கும் நீங்க வாக்களிக்கணும். சில படங்களை நீங்க பார்க்காமல கூட இருந்திருக்கலாம், இருந்தாலும் அந்த படம் கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து நடிகர் பிரசாந்த் பிடிக்குமா உங்களுக்கு? தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் தான் ரொம்ப பிரபலமா இருந்தவர். விஜய் அஜித்தை விட இவருடைய திரைப்படங்கள் நிறைய படங்கள் இருந்தது அப்ப.
1: ஆமா கண்டிப்பா.
0: சரி, இப்ப அவருடைய திரைப்படங்கள்ல இரண்டு பேரை சொல்லுவா, நீங்க ஒன்று வாக்களிக்கணும். கல்லூரி வாசல் ஆனலகன்,
1: கல்லூரி வாசல்,
0: கல்லூரி வாசல் ஜீன்ஸ்,
1: கல்லூரி வாசல்,
0: கல்லூரி வாசல் கண்ணெதிரே தோன்றினால், கண்ணெதிரே தோன்றினால் காதல் கவிதை,
1: கண்ணெதிரே தோன்றினால்,
0: கண்ணெதிரே தோன்றினால் பூமகள் ஊர்வலம்,
1: கண்ணெதிரே தோன்றினால்,
0: கண்ணெதிரே தோன்றினால் ஜோடி,
1: கண்ணெதிரே தோன்றினால்
0: ஆசையில் ஒரு கடிதம்,
1: ஆசையில் ஒரு கடிதம்,
0: ஆசையில் ஒரு கடிதம் அப்பு,
1: ஆசையில் ஒரு கடிதம்,
0: ஆசையில் ஒரு கடிதம் பார்த்தேன் ரசித்தேன்,
1: ஆசையில் ஒரு கடிதம்,
0: ஆசையில் ஒரு கடிதம் கடைசியா ஸ்டார்,
1: ஆசையில் ஒரு கடிதம்.
0: ஏன் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு அதோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆசையில் ஒரு கடிதம், சரி. ஆனா இப்ப சொன்ன படங்கள் அனைத்து படங்களுமே அவருக்கு வெற்றி படங்கள் தான். சரி, அடுத்து ஒரு பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
1: கண்டிப்பா, நன்றி.
2: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடு.

இசையும் கலையும் சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி கண்ணம்மா, ஆகஸ்ட் 25 மாலை 5 மணிக்கு சாந்தானன் ஆடிட்டோரியம் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இல் மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் கண்ணம்மா தி லவ். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: ஜெயந்தியோடு பேசி கொண்டிருக்கின்றோம். ஜெயந்தி, இப்பதான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது, இப்ப பாருங்க 7 மணியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். எப்படி இருந்தது எங்களோட பேசினது?
1: ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்னால நம்பவே முடியல, இன்ன வரைக்கும் நான் பேசுறது நிஜமா கனவா அப்படின்றது என்ன நம்பவே முடியல.
0: சரி, கிள்ளி பாத்துக்குங்க. நிஜம்தான், நிஜம்தான், நீங்க தான் ஜெயந்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப எங்களோட. சரி ஜெயந்தி, இந்த வேளையில் நிறைய வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: ஓகே, வாழ்த்துக்கள் சொல்லணும் கண்டிப்பா என் குடும்பத்துக்கு, என் நண்பர்களுக்கு, முக்கியமா என்ன பெற்ற தாய், என்னோட அம்மா, அப்பா கருத்து எல்லாமே அம்மா தான். சோ அவங்க வந்து எனக்கு கொடுக்கற பலமும் எனக்கு கொடுக்கற ஊக்கமும் நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க என் கூட இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ அதுல வந்து முக்கியமா சொன்னது புனிதா தேன்மொழி. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கேட்டுக்கிறேன் இந்த பாடல். அடுத்து என்னோட கணவர், என் கணவருக்காகவும் இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிறேன். நானு
0: உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கிறப்ப, ஏன்னா நாங்களும் இப்ப மின்னல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கமா உங்க புகைப்படத்தோடு பதிவு செய்துட்டோம். இன்று ஜெயந்தி பேச போறாங்களா இப்ப கேட்டு இருப்பாங்க.
1: ஆமா,
0: சரி ஜெயந்தி,
1: நிறைய பேர் நானும் ஷேர் பண்ணிருக்கேன்.
0: ஆஹா, சரி, உங்களோட பேசினதில் எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்பு கிடைத்தால் சந்தித்து பேசுவோம்
1: கண்டிப்பாக. நன்றி, நன்றி மின்னலக்கம், நன்றி சசி.
0: பாடல்களுக்கு ரொம்ப நன்றி. நல்ல இனிமையான பாட்டு, அதில் கடைசி பாடலும் ரொம்ப ஒரு நல்ல இனிமையான பாடல். அடுத்த பாட்டு
1: கண்டிப்பா. நன்றி.

0: உங்களுக்காக 1991 எம் சுப்பிரமணியம் தயாரிப்பில்
1: பிட்டாலிங் ஜெயா ராஜம் கண்ணன் எழுதிய
0: பாற்றில் கரையும் கற்பூரம் வானொலி நாடகம்.
2: இந்த வீட்டுல தாத்தாவில இருந்து பேரம் வரைக்கும் யாருக்குமே துளி கூட பொறுப்பே கிடையாது.
3: யார் எங்க வேணுமோ போகலாம், எத்தனை மணிக்கு வேணும்னாலும் வரலாம்.
4: அப்பா இப்படி சலிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்
2: ஞாயிற்றுக்கிழமை
0: இரவு 7:30
5: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
6: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
0: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
6: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
0: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
6: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
0: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
6: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
6: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
0: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
6: நமது ஒற்றுமை நமது வலிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா நிர்வாகத்தில் அதிகார முறைகேடு, நம்பிக்கை மீறல் அல்லது நிர்வாக குறைபாடுகள் ஏதேனும் நிகழ்ந்துள்ளனவா என்பதை அடையாளம் காண தடயவியல் தணிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என துணை பிரதமர் டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீரி வலியுறுத்தியுள்ளார். அவ்வாரியத்தின் விவகாரம் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து பல பில்லியன் ரிங்கிட் இழப்புகளுக்கு வித்திட்டுள்ளதால் நிர்வாக தணிக்கை மட்டும் தீர்வாக அமையாது என்றார் அவர். நாடு முழுவதும் உள்ள முதியோர் உட்பட உடற்பேறு குறைந்தோர் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளின் நலனை வலுப்படுத்துவதற்காக சமூக நலத்துறை இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை சுமார் 728.5 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு முதியோர் உதவி திட்டம் BWE மற்றும் உடல் குறையுடையோர் நாள்பட்ட நோயாளிகளுக்கான பராமரிப்பு திட்டம் BPT ஆகியவற்றின் மூலம் வழங்கப்பட்டதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டதுஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். பொது இடங்கள் மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் IPTSஐ உட்படுத்தி தணிக்கை செய்யப்பட்ட இணைய சேவை அணுகலை விரிவுபடுத்த மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஸ்லாங்கூர் மாநில அரசுடன் இணைந்து அணுக்கமாக ஒத்துழைக்கிறது. மாநிலத்தில் உள்ள மசூதிகளில் எதிர்மறையான உள்ளடக்கங்கள் பரவுவதை கட்டுப்படுத்த முன்னதாக செயல்படுத்தப்பட்ட ஒரு முன்னோடி திட்டத்தின் வரவேற்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் வர்த்தக போரில் பங்கேற்கும் நாடுகள் எதிரியாக கருதப்படும் என அந்த இஸ்லாமிய குடியரசு எச்சரித்துள்ளது. ஈரானிய பொருளாதாரத்தை புறக்கணிப்பது தொடர்பில் அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்துள்ள இயக்கத்தில் இணையுமாறு வாஷிங்டன் அதன் நட்பு நாடுகளை வலியுறுத்தி வருகிறது. தொடர்புடைய நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து தள்ளி இருக்க மறுத்தால் ஈரான் அவற்றின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்க தயங்காது என்றார் அவர். ஐக்கிய அரபு சிற்றரசின் உதவிப் பொருள்கள் அடங்கிய 5 மனிதநேய தொடரணி இவ்வாரம் காசாவுக்குள் நுழைந்துள்ளது. இது 800 டன் எடையிலான உதவிப் பொருள்கள் அடங்கிய 75 கன உந்துகளை உள்ளடக்கியுள்ளது. இதில் பாதுகாப்பு பொருள்கள், உணவுகள், மருந்து, மருத்துவ உதவிப் பொருள்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இது பாலஸ்தீன மக்கள் படும் துன்பங்களை ஓரளவாவது குறைப்பதோடு அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:24. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:24.

மின்னலியின் தீரா இசை எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் இந்த வழியில் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. 7:30 வரை அடுத்தடுத்து பாடல்கள் நிறைய காத்துக்கொண்டிருக்கின்றன. 7:30 எப்போது போல வானொலி நாடகம் இடம்பெறும், கேட்க மறக்காதீங்க. சரி, அடுத்த பாட்டு வந்து ஹரிஹரன் குரலில் பாட்டு வருது, பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9079719
1: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30
2: இசையும் கலையும் சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி ஹென்னம்மா, August 25 மாலை 5 மணிக்கு சாந்தானன் ஆடிட்டோரியம், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் ஹென்னம்மா தி லவ். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
3: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
4: மீண்டும் உங்களுக்காக 1991 எம் சுப்பிரமணியம் தயாரிப்பில்
5: பிட்டாலிங் ஜெயா ராஜம் கண்ணன் எழுதிய
4: பாட்டில் கரையும் கற்பூரம் வானொலி நாடகம்.
6: இந்த வீட்ல தாத்தாவில இருந்து பேரம் வரைக்கும் யாருக்குமே துளி கூட பொறுப்பே கிடையாது.
7: யார் எங்க வேணுமோ போகலாம், எத்தனை மணிக்கு வேணும்னாலும் வரலாம்.
8: இப்படி சலிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்
9: முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
10: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

ஹரிஹரன் சாதனா சர்கம் கொண்டு வந்திருந்த பாடலை கேட்டிருந்தோம். நேரம் இப்போது 7:17 ஆகிவிட்டது. இன்னும் ஏற்கனவே ஒரு 2 பாடல்கள், அதற்கு அப்புறம் வந்து வானொலி நாடகம் இடம்பெற போகிறது. சரி, ஒரு வாழ்த்து இருக்கிறது. சீலன் பதிவு செய்திருக்கின்றார், திவ்யா அவங்களுக்காக ஒரு நல்ல பாடலை ஒளிபரப்புங்க. திவ்யா இப்போ கேட்டுக்கிட்டு அவங்களுக்காகவே இந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு சீலன். திவ்யா உங்களுக்காகவே சீலன் ஒரு பாடலை பதிவு செய்திருக்கின்றார், நல்ல ஒரு இனிமையான பாடல். அதே நேரத்தில் எங்களோடு அழைத்து பேசிய நேயர்களுக்கு நன்றி. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கமாக வாழ்த்துக்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. உங்கள் அனைவருக்குமே நன்றி. பாட்டு வருது லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.

லேசா லேசா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தோம். இந்த வேளையில் இன்று நிறைய திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நிறைய வாழ்த்துக்களை பார்க்க முடிகின்றது. மணிஷ்குமார் தர்ஷினி அவர்களுக்கு இன்று திருமணமாம். வாழ்த்துக்களை அண்ணன் ராதாகிருஷ்ணன், அண்ணி ரேமா, தீனி பங்சரை சேர்ந்தவர்கள் இவர்கள் வாழ்த்து சொல்கின்றனர். அதோட அப்பா அம்மா புருஷோத்தமன் ராஜேஸ்வரியும் வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். பெரியப்பா பெரியம்மா, பரமசிவன் தங்கச்சி அம்மா இவர்கள் அனைவருமே மனுஷ்குமார் தர்ஷினி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். சரி, இந்த வேளையில் வாழ்த்துகள் உங்களுக்கு. 13 வருட காலம் முடிந்து, அந்த காதல் முடிந்து இப்ப திருமணம், இனிதே உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கட்டும்.

0: வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
2: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
3: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
3: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
3: இப்படிக்கு முன்னலப்பா.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும்

0: மீண்டும் உங்களுக்காக 1991 ஆண்டு ஒளிபரப்பாகிய வானொலி நாடகம்
1: காற்றில் கரவும் கற்பூரம். கேட்டு புட்டலிஞ்சியா ராஜன் கண்ணன் வானொலி நாடகம்.

நானும் எவ்வளவோ நேரமா உன்னை தூங்க வைக்க பாக்குறேன், நீ என்னடானா என்னையே தூங்க வச்சுட போல இருக்க. என் கண்ணில் தூங்குடா ரஜா, உங்க பாட்டுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, தூங்குப்பா.

0: பரவாயில்ல, தூங்குடா நல்ல பிள்ளைல. என்னடா இது, உங்க பாட்டி பாடுறது உனக்கு கூட சிரிப்பா இருக்கா? சரி சரி, இந்த வீட்டுல தாத்தாவில இருந்து பேரம் வரைக்கும் யாருக்குமே துளி கூட பொறுப்பே கிடையாது.
1: மங்களம், நீ பாடுறதெல்லாம் பழைய காலத்து பாட்டு, அது நம்ம பேரனுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஏதாச்சும் நவீனமா பாடிப்பாரு, பேரன் தூங்குவா.
0: நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க, இந்த காலத்து தாத்தாவே டிஸ்கோ பாட்டை ரசிக்கிறப்போ பேரை மட்டும் பின்ன எப்படி இருப்பான்? அவனுக்கு தெரியாட்டி கூட நீங்களே சொல்லி கொடுப்பீங்க போல இருக்க. நான் பழைய பஞ்சாங்கம் தான் ஒத்துக்கிறேன், ஏதோ இந்த ஒரு தாளாட்டையாவது பாட தெரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இது கூட தெரியலையே. இந்த பையனை என் தலையில கட்டிட்டு உங்க மகனும் மருமகளும் வெளியே போயிட்டாங்க. கை நிறைய வேலையை வச்சுக்கிட்டு நான் அல்லல் படுறேன். யாராச்சும் ஒருத்தர் இந்த வீட்டுல உதவி செய்யறாங்களா? ஒரு ரூம்ல இருந்து ரேடியோ சத்தம் தாங்கல, ஹால்ல வீடியோ வேற. இந்த சாந்தி எங்க போனா?
1: மங்களம், பையன் தூங்கிட்டான். மங்களம், நீ பாடுற பாட்டை விட போடுற சண்டை தான் பேருந்துக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. என்ன இப்படி பாக்குற? சரி சரி, நீ போய் வேலையை பாரு, இனிமே நான் பாத்துக்கிறேன். முறைக்காதம்மா, பையன் முடிச்சா தொட்ட நான் ஆத்தி விடுறேன்னு சொல்ல வர்றேன்.
0: இந்த சாந்தி எங்க காணோம்?
1: போன்ல பேசிக்கிட்டு இருக்கு.
0: பாத்தீங்களா, பாத்தீங்களா, கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க 24 மணி நேரமும் போனும் கையுமா தான் இருக்குது.
1: மெதுவா பேரை முடிச்சுக்க போறான்.
0: அங்க பாத்தீங்களா, எல்லா அறையிலையும் லைட்டும் ஃபேனும், அதுவும் இந்த பகல் நேரத்துல கூட. அதான் கரண்ட் பில்லும் டெலிபோன் பில்லும் ஏறிக்கிட்டே போகுது.
1: சரி சரி, ஆனா ஆயிட்டு போகுது, நம்ம பிள்ளைங்க
0: தான்.
1: இங்க பாரு மக்களும், நாமளும் நம்ம பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும்ல தானே. இவ்வளவு நாளும் குருவி சேர்த்த மாதிரி வச்சிருந்த முன் பணத்தை போட்டு இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கி போட்டோம். ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், அப்புறம் என்ன?
0: உங்களோட பேச என்னால முடியாது, எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு, நான் போறேன்.

0: இதையாச்சும் முடுமுடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அம்மாடி வாங்க, விஷயம் எல்லாம் பேசி முடிஞ்சுதா இல்ல நாளைக்கு பாக்கி வச்சிருக்கீங்க?
1: விஜயா கிட்ட தாமா பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க போடுற சத்தம் கேட்டு அவளே பேச்சு நிறுத்திட்டா.
0: அதானே பார்த்தேன். சரி, உன்னை பாத்திரம் கழுவ தானே சொன்னேன், அதை முடிச்சுட்டு பேச வேண்டியதானே?
1: அந்த வேலை ரொம்ப போரிங்கா இருக்குமா. விஜயா போன்ல ஒரு அழகான கவிதை படிச்சு கட்டினா ரசிக்கிட்டே இருந்தேம்மா. அதுக்குள்ள நீங்க சத்தம் போட்டுட்டீங்க.
0: நான் வந்து கெடுத்துட்டேன்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்குடியம்மா. ஒரு வயசு பொண்ணு நாளைக்கு ஒருத்தர் வீட்டுல குடுத்தனை பண்ண வேண்டிய நீ அப்ப வீட்டு வேலை செய்ய போரிங்கா இருக்குன்னு உன் மாமியார் கிட்ட சொல்லிப்பாரு, ரொம்ப மெச்சுக்குவாங்க உன்னையும் என்னையும்.
2: மங்களா,
0: இத வரங்க.

0: கேளு, எழுந்திருப்பா, மணியாவது இல்ல.
1: என்னமா இது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கூட நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களே.
0: மணி எட்டரையாவதுப்பா, உங்கள்கிட்டதான் நேத்தே சொல்லி இருந்தேன்னு, வேணியோட கல்யாணத்துக்கு போகணும்னு.
1: நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா எழுந்திருக்கத்தான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மாமா பிளீஸ்மா பிளீஸ், அண்ணனை கூட்டிக்கிட்டு போங்களேன்.
0: என்ன செய்யணும், புரியாம பேசுற. குழந்தை குட்டியோட இருக்கிற தியாகு நாம முன்ன மாதிரி நினைச்ச நேரத்துல கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா, நீயே சொல்லு.
1: அப்போ இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் டிரைவரா?
2: என்னன்னா இது, அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கூட்டிட்டு போனா என்ன, நீ குறைஞ்சா போயிடுவேன். அம்மா இந்த கல்யாணத்துக்கு போறதுக்காக நேத்தே பஸ்ல மார்க்கெட்டுக்கு போய் ஜாமெல்லாம் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து இன்னைக்கு விடிய காலையிலேயே எழுந்துருச்சு சமைச்சிட்டு குளிச்சுட்டு ரெடியா இருக்காங்க. ஏனா நீ வாரத்துல ஒண்ணு இல்ல ரெண்டு நாள் டிரைவர் இருக்க கூடாதா?
1: சாந்தி, நீ வர வர ரொம்ப தான் பேசுற. உனக்கு அம்மா மேல அவ்வளவு அக்கறை இருந்தா ஒரு டாக்ஸில நீயே கூட்டிக்கிட்டு போயேன். யாரு வேண்டானா?
0: என்ன செய்வே, கொஞ்சமாவது பொறுப்போட பேசுறியா? நாங்க ரெண்டு பேருமா நகனத்தெல்லாம் போட்டுக்கிட்டு டாக்ஸில போக சொல்றியே. வேண்டாம்ப்பா, என்னால உனக்கு சிரமம் வேண்டாம், நீ பாட்டுக்கு தூங்கு, நான் எப்படியாவது போய்க்கிறேன்.
2: அண்ணே நீ ரொம்ப மோசம், இப்படியே நீ எங்கேயும் போகாம இருந்தனா அப்புறம் உன்னோட கல்யாணத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா?
1: வேண்டாமா, அந்த கவலையே உனக்கு வேண்டாம். ஏன்னா நான் தான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையே.

0: நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க. உங்க அம்மா இருக்காங்களே, அவங்களும் தூங்க மாட்டாங்க, மத்தவங்களையும் தூக்க விட மாட்டாங்க போல இருக்கு.
1: காலையிலேயே அம்மாவை பத்தி பல்லவி பாட தொடங்கிட்டியா? ராத்திரி எல்லாம் தலையன மந்திரம் ஓதுங்க பத்திலையா? சரி சரி, இப்ப என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா?
0: எனங்க, நானும் உங்களை தூங்க விட மாட்டேங்கிறேன். லீவ் நாள்னு கூட பாக்காம விடிய காலையிலேயே எழுந்துருச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற யாருன்னு கேக்குறேன்.
1: பிளீஸ் அருள், கொஞ்சம் மெதுவா பேச, அம்மா காதல விட போகுது. சுகமா தூக்க வர்ற நேரத்துல மாமியார் மருமகள் யுத்தம் வரப்போகுது. அடக்கடவுளி, என்னோட பொழுது இப்படியா விடியணும்?
0: நேரா பேசக்கூடாதுன்னு தான் என்ன அடக்கி வச்சிருக்கீங்க? இப்படி ஜாட மாடையா பேசினாலாவது புரிஞ்சுக்கிட்டுமேனுதான்.
1: இங்க பாரு சாரு, நீ ஆயிரம் அம்மாவை பத்தி குற்றப்பத்திரிக்கை படிச்சாலும் அவங்க மாதிரி காலையில இருந்து ராத்திரி வர செக்கு மாடு மாதிரி உழைக்க இந்த காலத்து பொண்ணுங்களால முடியாது முடியாது முடியாது. என்ன முறைக்கிற, இது இன்னும் இருக்கு.
0: நீங்க சொல்ல வேண்டாம், இந்த காலத்து பொண்ணுங்கன்னு எதுக்கு சுத்தி படிச்சு சொல்றீங்க? நேராவே சொல்லிடுங்களேன். எங்க உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க தானே வீட்டோடு இருந்து எங்க அக்காவை வந்து பெண் பார்த்துட்டு அப்புறமா அரசாங்கத்தில் வேலை செய்யற பொண்ணாத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி என கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வருஷமா குடுத்தனம் பண்ணிட்டு இப்ப வந்து எங்க அம்மா மாதிரி உன்னால வேலை செய்ய முடியலேன்னு சொன்னா அது என்ன நியாயம்?
1: சாரு, இப்ப எதுக்கு நீ பழைய குப்பை எல்லாம் கிளற?
0: முக்கிய விஷயமே அதுல இருக்கும்போது கிளறாம இருக்க முடியுமா? இந்த ஆண்களே இப்படிதான், வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் வீட்டோடு இருந்து குழந்தை குட்டிகளை கவனிச்சுக்கிட்டா குடும்பம் நல்லா இருக்குமேன்னு ஏங்குறதும், வீட்டுல இருக்கிற மனைவியை பார்த்து இவளும் வேலைக்கு போய் சம்பாரிச்சா காரும் வீடும் சுலபமா வாங்கி சீக்கிரமா முன்னேறி இருக்கலாமேன்னு நினைப்பீங்க இல்லையா? இக்கறிக்கு அக்கறை பச்சைய தாங்க தெரியும்.
1: அம்மாடி, எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பதிலா ஒரு பட்டி மன்றமே நடத்திட்டிய. என் தூக்கம் எல்லாம் எங்கேயோ பறந்து போச்சு. ஒரு கப் காப்பியா கூட. பிளீஸ் அருள்,

0: சாந்தி.
1: என்னம்மா? யாகுவையாவது இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சேன். அவன் எழுந்திருச்சு சாரு கிட்ட வாக்குவாதம் பண்ணி கிளம்பி வர்றதுக்குள்ள அங்க மாப்பிள பொண்ணு கழுத்துல தாலிய கட்டி குடுத்தனமே பண்ண தொடங்கிடுவாங்க. யாரும் என் கூட வர வேண்டாம், நானே போய்க்கிறேன். சின்னத்தான் அம்மாவா இருந்தாலும் வயசாக வயசாக யாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, சமைச்சு வச்சதெல்லாம் பார்த்து எடுத்து போடு, நான் போயிட்டு வரேன்.
0: அம்மா, எனக்கு மட்டும் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா இந்நேரம் ஜம்முன்னு நானே கூட்டிட்டு போயிருப்பேம்மா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா.
1: பெரிய பாட்டி மாதிரி தான், நானே காரை எடுத்துக்கிட்டு போறேன்.

0: கவலைப்படாத என் கருமிகம், அவங்க ஊருக்கு ஒன்றாக தந்துடும்.
1: இப்படி தலையெல்லாம் கட்டுப்போட்டு இந்த நிலமையில மங்களத்து
0: ஸ்டேரிங் தலையில அடிக்கிருச்சு, அதனால நினைவு தப்பிடிச்சு.
1: டாக்டர், என்ன மங்களத்துக்கு நினைவு தப்பிடிச்சா? இப்படி இல்ல, தயவு செஞ்சு பேகனமா சொல்லுங்க.
0: நீங்களே இப்படி கலங்கினா எப்படி? உங்களோட பிள்ளைங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றது? இப்ப வைத்தியத்துறை எவ்வளவோ முன்னேறி இருக்கு, சீக்கிரமா குணமாக்கி விடும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
1: எனக்கு இப்ப யாரை பத்தியும் கவலை இல்லை டாக்டர். மங்களம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல.
0: உங்க ரெண்டு பேரும் பத்தியும் எனக்கு தெரியாதா? நீங்களும் எவ்வளவு நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க போறீங்க? வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு காலையில வாங்க.
1: டாக்டர், இந்த நேரத்துல நீங்க வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு.
0: நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம்.

0: அவங்களை இந்த அளவுக்கு தான் எங்களால குணமாக்க முடிஞ்சது. அடிப்பட்ட காயமெல்லாம் முழுசு ஆறிடுச்சு. ஆனா
1: டாக்டர், நீங்க சொல்லவனே சொல்லிடுங்க, தாங்க முடிஞ்சா தாங்கிக்கிறேன்.
0: தலையில அடிப்பட்டதுனால மூளை ரொம்ப பாதிச்சிருச்சு. நினைவு தப்பி நிலையில தான் இன்னும் இருக்காங்க.
1: நீங்க நனவு திருவிடும்னு சொன்னீங்களா டாக்டர்? இப்போ இப்போ இப்படி
0: கோமான்னு சொல்ற நிலைமை. நாளைக்கு கூட அவங்களுக்கு சுயரணம் வரலாம், இல்ல சில நாள் ஆகலாம். ஏறக்குறைய சிரிக்க தெரியாத, அழ தெரியாத, வேற எந்த உணர்வுமே இல்லாத ஒரு உயிர். ஒரு குழந்தை அப்படி இருந்தா எப்படி ஃபீட் பண்ணீங்களோ அதே போல ஒரு அணுகுமுறையோட நீங்க பராமரிக்கணும். மனித திறமையில செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த கடவுள் தான் கண் திறக்கணும். உங்களோட நல்ல குணத்துக்காகவே சீக்கிரமா குணமாடும்னு நான் நம்புறேன். தைரியமா இருங்க, நான் அடிக்கடி வந்து
2: பாக்குறேன். அம்மாவுக்கு இப்ப எப்படி பாருக்கு, எப்பப்பா குணமாகும்? அம்மா கிட்ட நான் நிறைய பேசணும்ப்பா.
1: சாந்தி, இனிமே உங்க அம்மா உங்ககிட்ட மட்டும் இல்லம்மா, யாருக்கிட்டையும் பேச மாட்டான். இந்த வீட்டுல இனிமே உங்க எல்லாருக்கும் முழு சுதந்திரமா. யார் எங்க வேணுமோ போகலாம், எத்தனை மணிக்கு வேணும்னாலும் வரலாம், எவ்வளவு சத்தமான ரேடியோ கேட்கலாமா, எவ்வளவு நேரமும் போன் பண்ணலாம். உங்களை எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டு சதா திட்டிக்கிட்டு குடும்பத்துக்கிட்டு இருந்த குரல் சினிமா இந்த வீட்டுல கேட்காதுமா. அது அது அடங்கி அடங்கி ஒட்டிக்கு போச்சு. இப்ப உங்க எல்லாருக்கும் திருப்தி தானே?
3: குத்தம் சொல்றாரு, அவங்களே கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு யாரு என்ன செய்ய முடியும்?
4: கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவரோட வேதனை ஏதோ சொல்றாரு, இதை பெருசுபடுத்தாதே.

0: வீட்டுல யாருக்குமே கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எந்த பொருளாவது வச்ச இடத்துல இருக்கா, வர வர வீடே தலைகீழா மாறிக்கிட்டு வருது.
1: என்னங்க உங்க அப்பா என்ன தானே குத்தம் சொல்றாரு, என் புருத்திக்கு வீட்டுல எவ்வளவு வேலைங்க.
2: கொஞ்சம் சும்மா இருக்கு சார், நான் கேக்குறேன். அப்பா ஏன்ப்பா இப்படி சலிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் நேரம் ஏன் கிட்ட சொல்லுங்க.
0: இப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாப்பா, அங்க பாரு உங்க அம்மாவை பாத்தியாப்பா, இந்த வீட்டு மகாராணி மாதிரி வளைய வளைய வந்தோம். இப்ப இருக்கிற நிலைமை பாத்தியாப்பா, யாராவது அவனை தொடச்சு விடக்கூடாதா, இல்ல தலைவாய் விடக்கூடாதாப்பா.
1: இப்பதான் மாமா வேலை விட்டு வந்தேன், காலையில சாந்தி எல்லாத்தையும் செய்திருக்கும் நினைச்சுக்கிட்டு நான் சமைக்க வந்துட்டேன்.
0: சரிம்மா இப்படி கொடுத்துட்டு போ, நான் செஞ்சிடு, நீ போய் உங்க வேலையை பாருங்க.
1: தீ ஆறி போகுது, சாப்பிட்டுடுங்க.
0: மங்களம், இத்தனை வருஷமா நீ எனக்கு எவ்வளவோ பணி செஞ்சிருக்க, இப்போ இப்போ நான் உனக்கு சீர் நிலையில நீ பாட்டு காலை நீட்டி படுத்துட்ட, உன்னால நான் பேசுறது எதையும் உடன முடியாதுதான். அப்படியும் சில விஷயங்களை சொல்லணும் போல இருக்குமா, இத்தனை நாளும் சம்பள பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த வீட்டோட எல்லா பொறுப்புகளையுமே தலையில கட்டிட்டு எந்த கவலையும் இல்லாம இப்படி நான் இருந்துட்டேன். இப்போ என்னை சுத்தி வர்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறமா, மங்களம் முழிக்கிறமா. நீ அடிக்கடி சொல்லுவிய, நல்ல குடும்பங்கிறது ஒரு பழைய வண்டி, அதை அப்பப்ப கவனிச்சு ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு நின்று போயிடும். அது உண்மையாவே நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது. இப்ப அந்த பயம் வந்துடுச்சுமா.
1: உங்க அப்பா பாத்தீங்களா, அவர் பாட்டுல தனியாவே பேசிக்கிட்டு இருக்காரு.
2: அவரோட கவலை அவருக்கு ஏறக்குறைய 28 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையோட எதிரொலி அவர் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி பேச சொல்லுது. சாரு இதெல்லாம் இப்ப உனக்கு புரியாது, நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இப்படி வாழ்ந்தா அப்ப உனக்கு புரியும்.
1: எங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, நான் உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா
2: சாரு. அது மட்டும் போதுமா, அந்த ஆசை அன்பாவும் ஆகணும், அதுக்கெல்லாம் ரொம்ப நாளாகும். சரி சரி, நீ வேலைக்கு போய் களைச்சு வந்திருப்ப, வா நான் உனக்கு சமையலுக்கு உதவி செய்யறேன்.
1: உண்மையா வா.

0: வாங்க டாக்டர் நீலகண்டா. நீங்களும் சிரமம் பார்க்காம அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறீங்க.
1: வாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்.
0: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: இந்த ஒரு வருஷத்துல நீங்க தான் எவ்வளவு மாறி போயிட்டீங்க. உங்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆயிட்டாலும் முன்னெல்லாம் எவ்வளவு ட்ரீமா இருந்தீங்க, இப்போ ஆளே ரொம்ப மாறிட்டீங்களே.
0: டாக்டர் என்னை பத்தி இருக்கட்டுங்க, மங்களத்தோட நிலைமையில ஏதாவது அபிவிருத்தி இருக்கா அத சொல்லுங்க.
1: இந்த ஒரு வருஷமா மருந்துக்கும் மத்ததுக்கும் எவ்வளவோ செலவு பண்ணிட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க.
0: அதை விடுங்க டாக்டர், மங்களம் குணமாயிட்டா எனக்கு எல்லாமே சரியாயிடும். எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிக்க மனசுல தெரிஞ்சு இருக்கு.
1: உங்களை பத்தி நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அதுக்கெல்லாம் என்னங்க செய்யறது?
1: நான் சொல்றத நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் உங்க வைஃப ஒரு நல்ல நர்சிங் ஹோம்ல நீங்க சேர்க்கக்கூடாது? உங்க நன்மைக்கு தான் சொல்றேன்.

0: என்னங்க?
1: என்ன சாரு?
0: உங்க அப்பா எல்லார்கிட்டயும் ஏதோ பேசணும்னு சொன்னாரு, என்னவா இருக்கும்?
1: நிச்சயமா சொல்லத்தான் போறாரு, நீ பொறுமையாரு.
2: அனுகே சேதுவா, இன்னைக்கு சீக்கிரமே வேலை முடிஞ்சிடுச்சாப்பா?
3: ஆமாப்பா. என்னப்பா, என்னமோ சொல்ல போறீங்கன்னு சொன்னீங்களாமே.
2: நேத்தோட எனக்கு 52 வயசு முடிஞ்சது. அதனால
1: அப்பா, நேத்து உங்க பிறந்த நாளா? அடடே, எனக்குன்னு ஞாபகம் வரலையே.
3: ஆமாண்ணே, எல்லாரும் எப்பவும் அம்மாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்ததால அப்பாவோட பிறந்த நாளையே மறந்துட்டோம்.
0: நானும் மறந்துட்டேன் அப்பா. மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நேத்தே உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி இருக்கணும்.
2: ஹாப்பி பர்த்டேவா எனக்கா? இப்போ இந்த கடவுளுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டமா? நான் அதுக்காக சொல்ல வரல. உங்களுக்கெல்லாம் அந்த எத்தனையோ வேலைங்க பிரச்சனை, அதுக்கு நடுவில் ஏன் பிறந்த நாள் ஞாபகம் வரா? சரி, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. இந்த வருஷ கடைசியில நான் வேலையில இருந்து ரிட்டையர் ஆகிடலாம்னு இருக்கிறேன்.
1: ரிட்டையர் ஆக போயிடலாம்? ஏன்பா, உடம்புக்கு அது முடியலையா?
2: மனசும் உடம்பும் ரொம்ப இழைச்சு போன மாதிரியும், எனக்கு என்னமோ திடீர்னு வயசாகிட்ட மாதிரி இருக்குப்பா.
3: ஏன்பா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க?
2: என்னை பத்தி நான் கவலைப்படலப்பா. என் கவலை எல்லாம் உங்களை பத்தி தான். இன்னும் உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணமெல்லாம் செலவழிஞ்சு போச்சு. மேற்கொண்டு என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. அதனால இந்த வீட்டை வித்துட்டு கம்பத்துல இருக்கிற நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம் நினைக்கிறேன்பா.
1: அப்பா என்னப்பா, என்னதான் சொல்றீங்க?
3: என்னப்பா இது, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டை விற்க போறீங்களா?
0: அப்பா
1: ஏன்பா, பணம் தேவைன்னு என்கிட்ட கேட்டா ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா நான் கொடுக்க மாட்டேன்னா?
2: நீங்க யாருமே இத்தனை நாளா எதுவுமே கேட்கலையப்பா. உங்களை யாரும் அந்த வீட்டில் தான் வந்து இருக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தலப்பா. அம்மா சாரு, நீ தியாகோட தனி கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறது எனக்கு நல்லா தெரியுமா. இப்ப நீ தாராளமா போய்க்கலாம். சேது, வீட்டில இருந்து வேலைக்கு போக ரொம்ப தூரம்னு அடிக்கடி அழுத்துக்குவியே, இனிமே அந்த சிரமம் உனக்கு வேண்டாம்ப்பா. வேலைக்கு பக்கத்துலயே குவார்டர்ஸ் வீடுதான் உனக்கு இருக்க, அங்கேயே போய் இருந்துக்கப்பா. சாந்தி, உனக்கு ஒரு வழி பண்ணலாம்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணல, உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. கடைசியா கல்யாண தேவை செஞ்சு வச்சிடலாம்னு நினைச்சு நான் பார்த்த வரலாம் ஒவ்வொரு காலம் சொல்லி தட்டி கழிச்சுட்டேன். நீ வீட்டுக்கு கடைசி பொண்ணு, நாங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், இப்பதான் வருத்தம் தெரியுதுமா.
0: அப்பா என்ன வேற எங்கயும் போக சொல்லாதீங்கப்பா, உங்களையும் அம்மாவும் பார்க்காம
2: என்னால இருக்க
0: முடியாது. நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் அம்மாவ யாருப்பா பாத்துக்குவாங்க? அத நினைச்சுதான்ப்பா நீங்க பாக்குற வரணும் எல்லாம் ஒவ்வொரு காரணம் சொல்லி தட்டு கழிச்ச.
3: நினைச்சா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இனிமே அப்படி இருக்க மாட்டேப்பா. பேங்க் பேலன்ஸ்ல என்கிட்ட 7,000 இருக்கு, நாளைக்கே உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன்ப்பா. வீட்டை விற்க வேண்டாம்ப்பா.
0: வசதி குறைந்த அந்த வீட்டுல இந்த மாதிரி நிலையில இருக்கிற அம்மாவை வச்சு எப்படிப்பா பாக்குறது? அப்பா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா இங்கேயே இருப்போம்ப்பா.
2: அம்மா சாந்தி,
0: அப்பா
2: இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் தான் உங்களையெல்லாம் சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்.
0: அப்பா
2: ஆமா அம்மா.

0: என்னங்க?
1: என்ன சாரு?
0: உங்க அப்பா எப்படி இப்படி திடீர்னு ஒரு முடிவு போறலாம்?
1: எத்தனையோ விஷயங்களை சொன்னாரு, இதுல நீ எதை சொல்ற?
0: இந்த வீட்டை விக்க போற விஷயத்த சொல்றாங்க.
1: ஓஹோ, அதை சொல்றியா? ஆமா, நானும் அதான் தண்ணி கொடுத்துனு போக போறேமே. அப்புறம் ஏன் கவலைப்படுற?
0: நீங்க உங்களுக்கு நல்லதே புரிய மாட்டீங்க. நீங்களும் இந்த குடும்பத்துக்கு 10-12 வருஷமா உழைச்சு போட்டிருக்கீங்க.
1: அதாவது சாரு, இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
0: நமக்கு
1: சாரி, நமக்கும் உரிமை இருக்குன்னு சொல்ல வர்றேன் இல்லையா?
0: அதே தாங்க. நீங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை, இந்த குடும்பத்துல முதல் வாரிசு. இப்ப புரியுதாங்க?
1: ஓ, நல்லாவே புரியுத. இந்த குடும்பத்துல நான் யாருன்னு அப்பப்ப நீ நல்லாவே ஞாபகப்படுத்துறிய. இதுக்குதான் பொண்டாட்டி தேவைன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க போல இருக்கு.
0: நீங்க என்ன குத்தி காட்டாம இருக்க மாட்டீங்களே?
1: இன்னொரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு சார், இந்த வீட்டை வாங்குறத பெரிய லட்சியமா எடுத்துக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாங்கின அப்பாவே அதை விற்கணும்னு ஒரு முடிவுக்கு வராருன்னா எந்த அளவுக்கு அவரோட மனநிலையும் பொருளாதார நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும்னு கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அத நாம முதல்ல யோசிச்சு நிவர்த்தி பண்றதுதான் இப்ப எனக்கு முக்கியமாப்படுது. சாரு, இவ்வளவு நாளும் நீ வேலைக்கு போன, அம்மா நல்லா இருக்கும் போதே வீட்டு பொறுப்பையும் நம்ம குழந்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இப்ப ஒண்ணுமே முடியாம ஓஞ்சி போய் கிடக்குறாங்க. இப்போ நம்ம குழந்தைய உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு இடம் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு மனசு இல்லாம வர வேண்டியிருக்கு. நமக்கு ரெண்டாவது குழந்தையும் பிறக்க போகுது. இனிமே இந்த குழந்தைய யாருக்கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போறதுன்னு இப்பவே எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. சாரு, நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வளரணும்னு நான் நினைக்கிறேன். நான் வேலைக்கு போகும்போது டாட்டா சொல்லி என்னை வழி அனுப்பணும், அதே மாதிரி வீடு திரும்பும் போது வீட்டுல இருந்து என்னை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறது சார்.
0: அப்போ என்ன வேலையை விட்டுட்டு வீட்டோட இருக்க சொல்றீங்களா? அப்படியே உங்க அம்மாவையும் நான் பாத்துக்க சொல்றீங்க போல இருக்கு.
1: நான் சொல்ல வந்ததும் அதுதான். நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் இல்லையா? இந்த வீட்டோட சுகத்தனையும் சுத்தனையும் பங்கு பண்ணுகிறேன்னு சேதத்தை பார்த்த உடனே அதை உதவி தள்ளிட்டு வட பாக்குறியே, அது எப்படி சாரு?
0: தனி கொடுத்தன போக நான் ஆசைப்பட்ட நேரத்துல அத்தைக்கு இப்படி நடந்துருச்சு, அதுக்கு நான் என்ன செய்வேன்
1: சாரு? தனி கொடுத்தன போக ஆசைப்பட்ட தப்பு இல்லை, ஆனா அம்மா இந்த நிலமையில கிடக்கிறப்போ நாம வீட்டுக்கு போனா நான் மனுஷனே இல்லை. அதுக்காக மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவங்க நினைச்சதே ஒண்ணு வேலையை விட சொல்றது அம்மாவுக்கு குணமாகற வரைக்கும் தான். கடவுள் புண்ணியத்தால அம்மா நடமாட தொடங்கிட்டா உனக்கு எப்படியாவது வேற வேலை நான் வாங்கி தரேன். எனக்கு வர சம்பளம் நாம இங்கேயும் இருந்தா தாராளமா போதும். நாம தனியா குடும்பம் செஞ்சோம்னா குழந்தைகளை பார்த்துக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்து மத்த செலவும் பண்ண என்னதான் ரெண்டு பேரும் சம்பாதிச்சாலும் கையை எரிக்கி பிடிக்கத்தான் வேண்டி வரும். அதோட இன்னொரு முக்கிய விஷயம், இவ்வளவு நாளும் நீ எந்த விஷயத்துக்காக தனி கொடுத்து போகணும்னு பிடிவாதமா இருந்தியோ அந்த முன்னுறுப்பும் துணந்தவக்கும் இந்த வீட்டுல இப்பவோ ஓஞ்சி போச்சு. நீ இங்கேயே மகராணி மாதிரி இருக்கலாம்.
0: போதுங்க, போதும், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம்.
1: அப்பா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு.
2: காற்றில் கரையும் கற்பூரம் வானொலி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் பிட்டலிஞ்சயா, ராஜம் கண்ணன். இதில் பி தியாகராஜன், ஜெயராஜ் சூசை, ஜே பிருந்தாவனன், செல்லதுரை, டி திரேசா, மீனாம்பாள் வெங்காதரன், சுசிலா திருச்செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு எம் சுப்பிரமணியம்.
3: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
5: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
6: தீரா இசை 4 மணிக்கு ஆரம்பித்து இப்ப பாருங்க 8 மணி ஆக போகின்றது. இந்த வேளையில் எங்களோடு தொடர்ந்து பயணித்த அனைத்து நேயர்களுக்குமே மீண்டும் நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் கிஷன். அவருடைய நிகழ்ச்சியை கேளுங்க, நிறைய இனிமையான பாடல்கள். மீண்டும் சந்திப்போம். விடைபெறுகிறேன், நான் சசி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். தென் தாய்லாந்தின் 3 மாவட்டங்களை உட்படுத்தி நிகழ்ந்த வன்முறை தாக்குதல்களை தொடர்ந்து அங்கிருந்து தீவிரவாதிகளோ அல்லது கரிலஸ் படையினரோ கிளாந்தானுக்குள் நுழைய இதுவரை முயற்சிக்கவில்லை என பொது நடவடிக்கை குழு PGA உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதன் தளபதி SAC அகமது ரட்ஜி உசைன் தெரிவித்தார். தேசிய மாதத்தை முன்னிட்டு நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வை மேலோங்கச் செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் 2026 கும்பாரா மருடேகா ஜாலூர் கமிலாங் உலா இன்று குவாலாலும்பூர் மற்றும் புத்ராஜயாவை உட்படுத்தி 7 இடங்களுக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாகன அணிவகுப்பில் மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM உட்பட மற்ற அரசாங்கத்துறையைச் சேர்ந்த 10 வாகனங்களும் 35 பங்கேற்பாளர்களும் கலந்து கொண்டனர். வணிக நடவடிக்கைகளில் இலக்கவியல் தளங்களை பயன்படுத்துவது உயர்கல்வி மாணவர் கூட்டுறவு சங்கம் மற்றும் ஜென்சி தலைமுறையினரிடமிருந்து அதிக பங்களிப்பை ஈர்ப்பதற்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு இயக்கங்கள் தற்போதைய நடைமுறைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து முன்னேறி வருவதை உறுதி செய்வதற்கு இது ஓர் ஊக்கியாக அமையும். பாலஸ்தீனத்தில் தற்போது ஏறக்குறைய 1.4 மில்லியன் மக்கள் கடுமையான உணவு உத்தரவாதமின்மையை எதிர்நோக்கியுள்ளனர். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அவ்வட்டாரத்திற்கு இன்னமும் குறைந்த அளவிலான மனிதநேய உதவிப் பொருட்களை சென்றடைவதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது காசா வட்டாரத்தைச் சேர்ந்த 67 விழுக்காட்டு மக்களை மட்டுமே உட்படுத்தியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதி சிலவற்றில் கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. கலிபோர்னியா, நெவாடா, அரிசோனா ஆகிய பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறான வெப்ப எச்சரிக்கை அமலில் உள்ள நிலையில் 38.3 பாகைக்கும் மேற்பட்ட வெப்பம் பதிவாகியுள்ளது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. இன்று குப்புஜோங்கில் உள்ள சுபாங் ஜயா மாநகர மன்ற அருகில் நடைபெற்ற போட்டியில் பினாங்கு சேபா தாக்ரோ அணி சபா அணியை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தி 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆடவர் ரெகு பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றது. இவ்வேளை வெள்ளியை சபா தட்டிச் சென்றுள்ள நிலையில் வெண்கல பதக்கம் ஸ்லாங்கூர் வசமானது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் ஏனி பாஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. கிஷன் இந்த பக்கமா பேசிட்டு இருக்கேன். அங்க இரவு பொழுது எப்படி போயிட்டு இருக்கு? வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே கூடவே கவலையும் சேர்ந்து வந்துடும். ஏன் அப்படின்னா, என்ன இது முடிஞ்சிருச்சே விடுமுறை அப்படின்ற மாதிரி. கவலையப்படாதீங்க, அடுத்த வாரம் இருக்குங்க. சரி, நாளைக்கு வேலைக்கு எல்லாம் தயார்படுத்திட்டீங்களா? வேலைக்கு போற மனநிலைக்கு வந்தாச்சா? என்ன பண்றது, போய் தாங்க அவனும், ஒரு வழி கிடையாது. அதனால இப்ப கூட நீங்க பயணத்துல இருக்கலாம், பரவாயில்ல. இன்னும் ஏறக்குறைய ஒரு 3-4 மணி நேரம் இருக்கு, அதனால அதையுமே செலவு பண்ணலாமே குடும்பத்தோட அப்படின்னு நினச்சி இப்போ பயணத்தில் இருப்பீங்க. பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும், பல நினைவுகளும் உங்களுக்கு கொண்டு வரட்டும். இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக ஹேமச்சந்திரா, உஷா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:35. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:35.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ரஞ்சித் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. டாலிவுட் பக்கமா தெலுங்கு திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கட்டமா இஎன்இ ரிப்பீட் அப்படின்ற திரைப்படம், ஒரு நகைச்சுவையான திரைப்படம். டெய்லர் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பாருங்க. விஸ்வக் சென், மகேஷ் யாதவ், மகந்தி, பிறகு அனிஷா, இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. திரைப்படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு இயக்குநர்கள் இயக்கியிருக்காங்க, தருண் மற்றும் தஷாம். இவங்க ரெண்டு பேர் தான் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாங்க. ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு நகைச்சுவையை கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்படின்னு யோசிச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாட்டு உங்களுக்காக சங்கர் மகாதேவன் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
2: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
1: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
2: அது எப்படி, பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல
3: சொல்றேன்,
4: யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
1: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
4: அது சரி.
1: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க.
4: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
4: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லி இருந்தீங்கல்ல,
1: முடிச்சிருவீங்கல்ல? அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன்.
5: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு, இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது, நான் என்ன பண்ண போறேன்?
4: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம், இப்ப என்ன அவசரம்?
5: எது நாளைக்கா?
4: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
5: இப்படிக்கு

எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். 11 மணிக்கு பிறகு தாராளமா இன்றைக்கு நீங்க அழைக்கலாங்க, அழைத்து பாட்டு கேட்கலாம். பழம் பாடல்ல உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு தோணுது, நேற்று யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்பட்டீங்களோ இன்றைக்கு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாம். 10 மணிக்கு பிறகு இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, கல்லூரி இடம்பெறும் 3 மாணவர்கள் இன்றைக்கு நம்மளை சந்திக்க போறாங்க. என்னென்ன அரட்டைகள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத 10 மணிக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக தேவசேனா சித்தார்த் வராங்க, கேட்கலாம்.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

மின்சார பயன்பாட்டை நம்ம வீட்டில் மிச்சப்படுத்தணும் அப்படின்றத அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்றத தெரியாது. சில பேர் வந்துட்டு அவங்களுடைய அறையில் வந்துட்டு சும்மாவே வந்து விசிறி, பிறகு மின் விளக்கு இதெல்லாம் எரிஞ்சிட்டே இருக்கும். வெளியே போவாங்க, அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து மறக்காமல் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். குறிப்பாக வேலைக்கு போகும்போது வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த சமயங்களில் இதெல்லாம் வந்து முறைப்படி எல்லாமே அடைச்சிருக்குமா அப்படின்றத ஒரு முறை போய் வீட்டில் எல்லா அறைகளையும் பார்த்துட்டு தான் வெளியே போகணுங்க. எப்போ எது வேணாலும் நடக்கலாம், அதனால மின்சாரத்தில் மட்டும் விளையாடவே கூடாது. சரியா அதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க, நாளைக்கு வேலைக்கு போகும்போது மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாட்டு பிரதர்ஸ் படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

0: ஃபெல்டாவின் நிர்வாக குறைபாடுகளை கண்டறிய தடயவியல் தணிக்கை அவசியம், துணை பிரதமர் வலியுறுத்தல். தென் தாய்லாந்தில் வன்முறை, மலேசிய எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா நிர்வாகத்தில் அதிகார முறைகேடு, நம்பிக்கை மீறல் அல்லது நிர்வாக குறைபாடுகள் ஏதேனும் நிகழ்ந்துள்ளனவா என்பதை அடையாளம் காண தடயவியல் தணிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என துணை பிரதமர் டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீதி வலியுறுத்தியுள்ளார். அவ்வாரியத்தின் விவகாரம் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து பல பில்லியன் ரிங்கிட் இழப்புகளுக்கு வித்திட்டுள்ளதால் நிர்வாக தணிக்கை மட்டும் தீர்வாக அமையாது என்ற கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். கடுமையான சிக்கல்களை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வந்த நிலையில் 9 பில்லியன் ரிங்கிட் இழப்பு சகித்துக் கொள்ள முடியாதென்றன டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் திட்டவட்டமாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள முதியோர் உட்பட உடற்பேறு குறைந்தோர் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளின் நலனை வலுப்படுத்துவதற்காக சமூக நலத்துறை இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை சுமார் 728.5 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு முதியோர் உதவி திட்டம் மற்றும் உடற்பேறு குறைந்தோர் BWE, நாள்பட்ட நோயாளிகளுக்கான பராமரிப்பு திட்டம் BBT ஆகியவற்றின் மூலம் வழங்கப்பட்டதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டதுஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். 119.5 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தி நாடளவில் மொத்தம் 42,036 பேர் நன்மையடைந்துள்ளனர். மேலும் BWE உதவி திட்டம் 170,133 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பொது இடங்கள் மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் IPTS உட்படுத்தி தணிக்கை செய்யப்பட்ட இணைய சேவை அணுகலை விரிவுபடுத்த மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஸ்லாங்கூர் மாநில அரசுடன் இணைந்து அணுக்கமாக ஒத்துழைக்கிறது. மாநிலத்தில் உள்ள மசூதிகளில் எதிர்மறையான உள்ளடக்கங்கள் பரவுவதை கட்டுப்படுத்த முன்னதாக செயல்படுத்தப்பட்ட ஒரு முன்னோடி திட்டத்தின் நேர்மறை தாக்கத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஸ்லாங்கூர் இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் புத்தாக்க பண்பாட்டுக் குழுவைச் சேர்ந்த டாக்டர் முகமது ஃபாமிங்கா தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை 35,073 இணைய மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 951.7 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்வாண்டு அக்டோபரில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு அறிக்கை வேளாண் கால்நடை சார்ந்த ஆய்வுகளை வலுப்படுத்தும் முனைப்புகளில் கவனம் செலுத்தும் என மலேசிய வேளாண் மேம்பாட்டுக் கழகம் மார்டி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. 13 மலேசிய திட்டத்தின் வாயிலாக மார்டி நெற்பயிர், தேங்காய், வெங்காயம், சோள உற்பத்தி உட்பட கால்நடை துறையிலும் அடுத்த ஆண்டு கூடுதல் கவனம் செலுத்த எண்ணியுள்ளது. மேலும் தொழில் முனைவோர் மேம்பாடு சார்ந்த திட்டங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கான தேவைகள் குறித்து வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் மூலம் விண்ணப்பிக்கப்படும் என மார்டி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஜபாவி அப்துல் கனி தெரிவித்தார். தேசிய மாதத்தை முன்னிட்டு நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வை மேலோங்கச் செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் 2026 கம்பாரா மிர்டேகா ஜலுர்கமிலாங்குலா இன்று குவாலலம்பூர் மற்றும் புத்ராஜயாவை உட்படுத்தி 7 இடங்களுக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாகன அணிவகுப்பில் மலேசிய தகவல்துறை ஜாப்பேன், அரச மலேசிய காவல்துறை PDRM, மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPM, மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பிர்னாமா, மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM, சாலை போக்குவரத்துத்துறை JPJ மற்றும் குவாலலம்பூர் மாநகர் மன்றம் DBKL ஆகிய 7 அரசாங்க நிறுவனங்களைச் சேர்ந்த 10 வாகனங்களும் 35 பங்கேற்பாளர்களும் இடம்பெற்றுள்ளனர். வணிக நடவடிக்கைகளில் இலக்கவியல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் உயர்கல்வி கூட்டுறவு கழகங்கள் ஜென்சி தலைமுறையினரின் பங்களிப்பை ஈர்ப்பதற்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு கழகங்கள் நடப்பு சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதை உறுதி செய்ய இது ஒரு முன்னோடியாக அமையும் என மலேசிய தேசிய கூட்டுறவு சங்கம் அங்காசா தலைவர் டதுஸ்ரீ டாக்டர் அப்துல் ஃபத் அப்துல்லா தெரிவித்தார். இன்றைய மாணவர்களின் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப மாணவர் கூட்டுறவு சங்கங்கள் மின் வணிகம், மின் பணப்பை, QR குறியீடு போன்ற நவீன முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆராய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தென் தாய்லாந்தின் 3 மாவட்டங்களை உட்படுத்தி நிகழ்ந்த வன்முறை தாக்குதல்களை தொடர்ந்து அங்கிருந்து தீவிரவாதிகளோ அல்லது கெரில்லா படையினரோ கிளாந்தானுக்குள் நுழைய இதுவரை முயற்சிக்கவில்லை என பொது நடவடிக்கை குழு PGA உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலேசியா தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஊடுருவல் முயற்சிகளை தடுக்க முன்கள பணியாளர்கள் முழு விழிப்பு நிலையில் இருப்பதாகவும் அதன் தளபதி SEC ஹுசேன் தெரிவித்தார். மேலும் தாய்லாந்து அதிகாரிகளுடனான ஒத்துழைப்பு வலுவாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே இந்த சம்பவத்தில் மலேசியர் எவரும் பாதிக்கப்படவில்லை என அகமது ரத்சி கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு.
2: பேறுகால நீரிழிவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது குழந்தையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
1: மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப சீரான உணவு, மிதமான உடற்பயிற்சி என வாழ்வியல் முறை வழியாகவும் இவ்வகை நீரிழிவை கட்டுப்படுத்தலாம்.
2: உடல்நலம் காத்து உயிர் நலம் பேணுவோம்.
0: ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் வர்த்தக போரில் பங்கேற்கும் நாடுகள் எதிரியாக கருதப்படும் என அந்த இஸ்லாமிய குடியரசு எச்சரித்துள்ளது. ஈரானிய பொருளாதாரத்தை புறக்கணிப்பது தொடர்பில் அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்துள்ள இயக்கத்தில் இணையுமாறு வாஷிங்டன் அதன் நட்பு நாடுகளை வலியுறுத்தி வருகிறது. இதனை ஏற்று தெஹ்ரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கரம் கோர்க்கும் எல்லா நாடுகளுக்கும் அதன் தேசிய பாதுகாப்பு உச்ச தலைவர் மோஷன் ரேசாய் இந்த எச்சரிக்கையை முன்வைத்துள்ளார். தொடர்புடைய நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து தள்ளி இருக்க மறுத்தால் ஈரான் அவற்றின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்க தயங்காது என்றார் அவர். பாலஸ்தீனத்தில் தற்போது ஏறக்குறைய 1.4 மில்லியன் மக்கள் கடுமையான உணவு உத்தரவாதமின்மையை எதிர்நோக்கியுள்ளனர். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள வட்டாரத்திற்கு இன்னமும் குறைந்த அளவிலான மனிதநேய உதவிப் பொருட்கள் சென்றடைவதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது காசா வட்டாரத்தைச் சேர்ந்த 67 விழுக்காட்டு மக்களை மட்டுமே உட்படுத்தியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இதனால் ஏராளமான மக்கள் நாளொன்றுக்கு குறைந்தது ஒருவேளை அடிப்படை உணவை மட்டுமே பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவ்வேளை 10 விழுக்காட்டு காசா மக்கள் பஞ்சத்தின் விளிம்பில் உள்ளதாக அந்த உலக அமைப்பு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இது அவ்வட்டாரத்தில் நிலவும் மனிதநேய நெருக்கடியின் தீவிர தன்மையை புலப்படுத்துவதாக ஐநா குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய அரபு சிற்றரசின் உதவிப் பொருட்கள் அடங்கிய 5 மனிதநேய தொடரணி இவ்வாரம் காசாவுக்குள் நுழைந்துள்ளது. இது 800 டன் இடையிலான உதவிப் பொருட்கள் அடங்கிய 75 கனவுந்துகளை உள்ளடக்கியுள்ளது. இதில் பாதுகாப்பு பொருட்கள், உணவுகள், மருத்துவ உதவிப் பொருட்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. ஷிவோல் ரஷ் நைட் 3 திட்டத்தின் கீழ் UAE தொடர்ந்து மேற்கொண்டு வரும் மாந்தநேய நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த தொடரணி உள்ளது. இது பாலஸ்தீன மக்கள் படும் துன்பங்களை ஓரளவாவது குறைப்பதோடு அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. UAE-யின் மனிதநேய உதவிப் பொருள் சரக்கு மையம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து இந்த தொடரணிகள் தயார் செய்யப்படுகின்றன. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா இன்று பூச்சோங்கில் உள்ள சுபாங்ஜாயா மாநகரம் என்ற அரங்கில் நடைபெற்ற போட்டியில் பினாங்கு சிப் தக்ரவ் அணி சபா அணியை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தி 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆடவர் ரெகு பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றது. அணித்தலைவரான முகமது இர்சான் நாஸ்ரி உட்பட முகமது இம்ரான், முகமது ஃபசில் மற்றும் முகமது அடி ஷாஸ்மி ஆகிய மூவர் கொண்ட குழு முதல் செட்டில் 10-15 என்ற கணக்கில் பின்தங்கியிருந்த நிலையில் தங்களது ஆட்டத்தை மேம்படுத்தி 2 செட்டில் 15-11 என்ற கணக்கில் வெற்றி பெற்று போட்டியை நிறைவு செய்தனர். இவ்வேளை வெள்ளியை சபா தட்டிச் சென்றுள்ள நிலையில் வெண்கலப் பதக்கம் ஸ்லாங் உருவசமானது. ஃபெல்டாவின் நிர்வாக குறைபாடுகளை கண்டறிய தடயவியல் தணிக்கை அவசியம், துணை பிரதமர் வலியுறுத்தல். தென் தாய்லாந்தில் வன்முறை, மலேசிய எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 2008 ஆண்டு இன்றைய நாளில் தேசிய அளவிலான குற்ற செயல் தடுப்பு மாதத்தை பிரதமர் ரத்தோஸ்ரீ அப்துல்லா அகமத் படாவி கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 நாள் தேசிய குற்ற செயல் தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார். இதன் வழி குற்ற செயல் ஒழிப்பில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து நிறுவனங்களும் அறக்கட்டளைகளும் இணைந்து தங்களின் திட்டங்களை மதிப்பிடவும் மேம்படுத்தவும் முடியும். இந்த தொடக்க நிகழ்ச்சி பொதுமக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க அரசாங்கம் கொண்டுள்ள உறுதியான கொள்கைக்கு இணங்க அமைந்துள்ளது. இந்த அறிமுக விழாவில் கலந்து கொண்டவர்களுள் மலேசிய குற்ற தடுப்பு அறவாரிய துணைத் தலைவர் தான் ஸ்ரீ லீலாம் தாயும் காவற்படை துணைத் தலைவர் தான் ஸ்ரீ இஸ்மாயில் ஓமாரும் அடங்குவர்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் இன் வானொலி நாடகம்
2: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

0: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
1: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
0: நல்லதுங்க உஸ்தாஸ். கடந்த வார நிகழ்ச்சியில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதியை பற்றி தெளிவா கூறியிருந்தீங்க. மேலும் அவர்கள் நபிதான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்ற விஷயத்தையும் கூறியிருந்தீங்க. நம்ம தொடர்ந்து இன்னும் வந்து ரபியுல் அவல் மாதத்தில் தான் இருக்கிறோம். அதாவது அனைத்து மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் தான் இந்த ரபியுல் அவல் மாதம். அப்படி இருக்கும்போது ஆங்காங்கே மீலாது விழாக்கள் நடைபெற்ற வண்ணமாக தான் இருக்கிறது. மீலாது விழா அப்படின்றது வந்து அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில நடைபெற்று கொண்டு வருகிறது. இது வந்து இஸ்லாத்தில் கூடுமா, அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? சிலர் வந்து இதை எதிர்த்து இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து இது கூடும் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாத்?
1: அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அவனது அருளும் சாந்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவர்கள் குடும்பத்தவர்கள், தோழர்கள், இமாம்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்களின் மீதும் நிலையாக உண்டாகட்டுமாக. நீங்க சொல்ற மாதிரி அதாவது ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னாலே எங்கே பார்த்தாலும் நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழா உலகம் பூராவும் கொண்டாடக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம்.
0: சரி,
1: ஆக இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா என்று கேட்டால் பல இடத்திலே பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, ரசூலோட வழிமுறை இல்லை என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மார்க்கத்தில் அது தடை இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை. ஆக எந்த ஒரு விஷயமாக ஒரு சந்தோஷமா இருப்பதற்கு மார்க்கம் தடுக்கவில்லை. உதாரணமாக நம்முடைய வீட்டில வந்து பிறந்த தின விழா கொண்டாடுறோம் சொன்னா நம்ம குடும்பத்தார்களோடு சந்தோஷமாக சமைத்து உண்டு ஒரு ஒன்றுபட்ட நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலையில வந்து மார்க்கம் தடுக்கல. அடுத்து நம்ம பார்த்தோம்னு தான் ஃபத்வா இருக்கின்றது. அல் குர்ஆன், ஹதீஸ், கியாஸ், இஜ்மா, உலமா இவைகளை இணைத்து ஃபத்வா கொடுக்குறாங்க. இது கூடும் இது கூடாது என்று சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி சில சாரார்கள் வந்து அவங்களுடைய ஃபத்வாவில் வந்து பல ஆதாரங்களை காட்டுறாங்க, மீலாது விழா செய்யக்கூடாது என்று காட்டுகிறார்கள். அதே போல பலர் வந்து என்ன செய்யறாங்கனாக்கா சுன்னத்துல் ஜமாத் அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இது தாராளமா செய்யலாம் அப்படி அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. ஆக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது வந்து நம்ம வந்து பிறந்த தின விழா எடுக்கிறோம்னு சொன்னா நம்ம வீட்டுல வந்து கேக் வெட்டி நம்ம பாட்டு பாடியோ அப்படி செய்வது கிடையாது. ஆக ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இந்த விழா எடுப்பதன் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தப்படுகிறாங்க.
0: இன்னைக்கு
1: எத்தனை மக்கள் மறந்து போயிருப்பாங்க, ஆனா இந்த விழா நடக்கின்ற நேரத்துல என்ன செய்வாங்க நிறைய மக்கள் அழைக்கப்படுவாங்க. அந்த விழாவில் வந்துட்டு நிறைய அறிஞர் பெருமக்கள் அழைக்கப்படுவாங்க, உலமாக்கள் வந்து மார்க்க உபதேசங்களை செய்வாங்க. இப்ப அன்னைக்குன்னு பார்த்தோம்னாக்கா நிறைய வெளி ஊர்ல இருந்தெல்லாம் மக்கள் ஆலிம்களை அழைச்சு உபதேசம் செய்யக்கூடிய நிலை வரும்போது மக்கள் எல்லாம் திரண்டு வரக்கூடிய நிலையை பார்க்கும்.
0: இன்னைக்கு
1: தொழுகைக்காக நம்ம அழைத்தோம்னு சொன்னா எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியறது இல்ல, மக்கள் மிக குறைவா வராங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது விழா, பிறந்த தின விழா அப்படின்னு சொல்லி தலைப்பை வச்சு மக்கள் அழைக்கும் போது நிறைய மக்கள் வருகிறத நாம் பாக்குறோம். ஆக இது மார்க்கத்துல வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் என்றுதான் ஃபத்வால சொல்றாங்க.
0: சரி,
1: சிலர் சொல்றாங்க தடுக்கப்பட்டிருக்கின்றது, காரணம் இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில இல்ல, அவங்க வந்து அந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடல, அதே போல சஹாபாக்களும் கொண்டாடல அப்படின்னு சொல்றாங்க. ஆக நாம என்ன பாக்குறோம்னா இதுல வந்து நன்மையான விஷயம் இருக்கின்றதா இல்ல தீமையான விஷயம் இருக்கின்றதான்னு தான் பாக்குறோம். ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயங்கள் அனைத்துமே பிதத் என்று சொல்லிவிட முடியாது. என்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்துட்டு சஹாபாக்கள் வந்து இந்த பேரித்தம்பளம் நடவு பத்தி கேக்குறாங்க, அப்ப அந்த மகரந்த சேர்க்கையை பத்தி அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதன்படி செய்யும் போது விளைச்சல் குறைவு ஏற்பட்டது. உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சோம், விளைச்சல் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலக சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க தான் அறிந்தவரா இருக்கீங்க, நீங்களே அதுக்கு தகுந்த முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப உள்ள சூழ்நிலையில வந்து மக்கள் வந்து மார்க்கத்தை விட்டு தூரமான நிலையில இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக பள்ளிவாசல் தொடர்புகள், சூறாவ் மதரசாக்களுடைய தொடர்புகள் எல்லாம் விடுபட்ட நிலையிலே இருக்கிறார்கள். ஆக இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை நாம் வந்து இந்த வருடம் வருடம் செய்வதன் மூலமாக மக்களுக்கு ஒருங்கிணைப்பு நடைபெறுகின்றது, ஒன்று சேர்றாங்க, ரெண்டாவது அவங்க வந்து நிறைய நன்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் நிறைய நன்மைக்குரிய செயல்களை எல்லாம் அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இதன் மூலமாக வழங்குகின்றான்.
0: சரி,
1: ஆக நன்மையை தான் அடைந்து கொள்கிறார்களே தவிர அவர்கள் எந்த விதமான நஷ்டமும் அடைந்து விடுவதில்லை. அதோட அவங்க என்ன செய்யறாங்க, நிறைய அதிகமான சதக்கா கொடுக்கறாங்க, அன்னைக்கு உணவு பொருட்களை எல்லாம் கொடுக்கறாங்க, சதக்கா தர்மம் என்ற நியத்துல தான் கொடுக்கறாங்க. ஆக நன்மை என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றத நம்ம பாக்குறோம். அடுத்து பார்த்தோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்துக்குரிய நபியா இருக்கிறாங்க. ஆக நாம அவர்கள் மீது நேசம் வைப்பது நிச்சயமாக அது வாஜிபாக இருக்கின்றது.
0: சரிங்க சார், சற்று முன்பு நீங்க கூறியது போல மீலாது விழாக்கள் அப்படின்றது வந்து நாம கேக்கு வெட்டி கொண்டாடுற மாதிரியான கொண்டாட்டம் இது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல வந்து அதிகமான புகழ் பாக்கள் வந்து பாடப்பட்டு பைத்துகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓதி அவங்க மேல சலவாத்து கூறி இந்த மாதிரி செய்யப்படுது. இது எதனால செய்யப்படுது?
1: அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் போது
0: என்னுடைய
1: அதிகமாக சலவாத்து வந்து வெறுமனே சொல்வதன் மூலமாக நன்மை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல வருகின்றது, மன் சல்ல அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை என் மீது சலவாத்து சொன்னா அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். நம் மீது சலவாத்து சொல்றான்ங்கிறது அருள், அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெறுகிறோம் என்பதாக வருகின்றது. ஆக இந்த சலவாத்து சொல்வது நமக்கு வந்து கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இதன் மூலமாக நன்மைகளை நாம் அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
0: சரி,
1: அது மட்டுமல்ல சலாம் சொல்வதையும் கூட அப்படித்தான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொல்லக்கூடிய சலவாத்தும் சலாமும் எனக்கு எத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி,
1: சொல்றாங்க உங்க நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் அவங்க இறந்து மரணித்ததும் மேலும் இந்த உலகம் அழிவதற்காக சூர் ஊதப்படுவதும் பூமியில் வாழும் மக்கள் எல்லாம் மரணித்து விடுவதும் வெள்ளிக்கிழமையில் தான் அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி,
1: ஆகவே அந்த நாள்ல வந்து என் மீது அதிகமாக செலவாத்து ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நீங்க ஓதக்கூடிய செலவாத்துக்கள் என்னிடம் எடுத்து காட்டப்படுகின்றன. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், செலவாத்து உங்கள் மீது எவ்வாறு எடுத்து காட்டப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. தாங்கள் தான் மரணித்து மண்ணோட மண்ணாகி கலந்து விடுவீங்களே அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களின் உடலை மண் தின்பதை விட்டும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நம்முடைய செலவாத்து என்ன செய்யப்படுகின்றது சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மலக்கின் மூலமாக எத்தி வைக்கப்படுகின்றது என்பதை நான் ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப நாம அந்த சலவாத்து சொல்லும் நேரடியா மலக்கு போய் எத்தி வைக்கிறாங்க, இன்னாருடைய மகன் இன்னார் சலவாத்து சொன்னான், இன்னாருடைய மகன் இன்னார் சலாம் சொன்னான் என்பதாக அங்கே எத்தி வைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இதனுடைய நன்மைகள் அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல இந்த சலவாத்தும் சலாம் சொல்வதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஃபாத்தை பெறக்கூடிய தகுதியையும் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஷஃபாத் என்று சொல்லும் போது, நால மறுமையிலே மக்கள் எல்லாம் மிக கஷ்டமான நிலையிலே அமளி துமிழ்கள் நிறைந்த அந்த மகஷர் மைதானத்திலே மக்கள் வந்து அல்லோல கல்லோலப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே மக்கள் எல்லாம் நபிமார்கள் இடத்திலே ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ் இடத்திலே வந்து சிபாரிசு செய்யுங்க, ஷஃபாத் என்ன சிபாரிசு செய்யுங்க, எங்களுக்கு வேதனை விட்டு பாதுகாக்க உதவி தேடுங்கன்னு சொல்லும் போது அவங்க மறுத்துடுவாங்க, என்னால முடியாது, நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போங்க அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு நபியா அவங்க மாறி வரும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போங்க, அவங்க அல்லாஹ் இடத்துல பேசின நபி. இப்படி எல்லாருமே தட்டி கழிச்சு கடைசியா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போங்க, இறுதி நபியும் சொல்லும்போது எல்லாரும் நபி இடத்திலே வருவாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே மண்டாடுவார்கள், ஷஃபாத்து செய்வார்கள். அந்த ஷஃபாத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த சலவாத்து சொல்பவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கணும். ஆக அது மட்டுமல்ல அல்லாஹ் தஆலாவும் நபியை புகழ்கின்றான். என்ன நீங்க முதல்ல சொன்ன மாதிரி மௌலூது ஓதுறாங்க, கிதாப் ஓதுறாங்கன்னு சொன்னீங்களே, அது வந்து புகழ் மாலை தான் நிறைய. ஆனா யாரும் தவறா நினைச்சு எல்லாமே சலவாத்து தான் சொல்ல நினைச்சிட முடியாது. ஆக அதுல இருந்து புகழ் மாலை என்பது வேற, செலவாத்து என்பது வேற. ஆக அந்த புகழ் மாலைக்கு இடையிலேயே செலவாத்துகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக நாம் நன்மை அடைந்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வழங்கி
0: இருக்கின்றார்.
1: ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக இந்த சஹாபாக்கள் நிறைய முயற்சிகள் செய்திருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி வரார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, என்னுடைய உயிர், என் மனைவி, என் பிள்ளை எல்லோரையும் விட அதிகமாக உங்களை நான் நேசிக்கிறேன் நபியே, நான் வீட்டில் இருக்கும் போது உங்களுடைய ஞாபகம் வந்தா உங்களை காண ஓடி வர்றேன், எனக்கு பொறுமையா இருக்க முடியல உங்களை பார்க்காம. ஆனா இந்த உலகத்தை விட்டு நீங்களும் பிரிந்து போயிருவீங்க, நானும் பிரிஞ்சு போயிருவேன். அதற்கு பிறகு நீங்க நாளைக்கு நபிமார்களோட உயர்ந்த பதவிக்கு சென்று விடுவீங்க. நான் சொர்க்கம் போவேனா நரகம் போவேனா எனக்கே தெரியாது. நான் சொர்க்கத்துல நுழைந்தாலும் கூட என்னுடைய இருப்பிடம் எங்க இருக்கும், தாழ்வா தான் இருக்கும். நீங்க நபி என்ற உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, ஆக உங்களை தரிசிக்க முடியாம போயிடும்.

0: அப்ப நபி இதை கேட்டதுமே ரொம்ப பேசல, அமைதியாயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் முறை வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் குறிப்பிடுகின்றான், என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீக்கீன்கள் உண்மையாளர்கள், சுஹதாக்கள் உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள் நல்ல அமல் செய்பவர்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள் தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 4:69 வசனத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான்.
1: சரி,
0: அப்ப இதை கேட்டதுமே அந்த சாபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த செய்தியை நம்ம பாக்குறோம். ஆக இந்த சலவாத்தும் சலாம் சொல்வதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான், வமா அரசல்னாக்க இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உம்மை அருட்கொடையாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். ஆக ஒரு சாதாரண மனிதர் இல்லாம ஒரு நபியை இந்த அளவுக்கு அல்லாஹ் ரஹமத்துல் லில் ஆலமீன் என்று புகழக்கூடிய நபியை அல்லாஹ் புகழும் போது நாம புகழ்வதில் தவறில்லை. ஆனாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து என்ன அதிகமாக புகழ்ந்து விடாதீர்கள், அளவுக்கு மீறி புகழ்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், நான் அப்துல்லாவின் மகன், அதாவது அல்லாவின் அடிமை, மேலும் அல்லாவுடைய தூதராகத்தான் நான் இருக்கிறேன், அதுக்கு தகுதிக்கு மேல என்னை உயர்த்துவதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி அந்த நசாராக்கள் புகழ்ந்தது போல என்னை நீங்க வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி,
0: நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி நமக்கு என்ன நிறைய நன்மையான செயல்களை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ஆக அதன் காரணமாக ஒவ்வொரு மனிதர்களும் நாம இன்னைக்கு நாம நம்முடைய தந்தையை புகழ்வோம் இல்லையா, நம்ம தந்தை கஷ்டப்பட்டு உழைச்சி பொருளீட்டு நம்ம வளர்த்தாரு அப்படின்னு தந்தையை பார்த்து நம்ம புகழ்வோம், தாயை பார்த்து புகழ்வோம், தாய் ரொம்ப சிறந்த தாய் அப்படின்னு புகழும். அது போல மாநபி அவங்க இந்த உலகத்துக்கே அகிலத்துக்கே நபியாக அனுப்பப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவங்க இந்த மார்க்கத்தை எத்தி வச்சாங்க, அவர்களை புகழ்வதன் மூலமாகவும் அது தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஆக இப்படி நாம வந்து மௌலிது ஓதுவதில் தவறில்லை, இருந்தாலும் அந்த வார்த்தைகள் இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு போய் விடாமல் பார்த்துக் கொள்வது நம்ம கட்டாய கடமையாகவும் இருக்கின்றது. ஆக அந்த வகையிலே நபியின் மீது நாம வந்து இந்த மீலாது விழா எடுப்பது எந்த தவறும் கிடையாது. நோக்கம் என்ன என்று சொன்னால் மக்களுக்கு நன்மை எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கம் தான் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதன்படி நாம செயல்பட்டோம் என்று சொன்னால் அந்த நபியினுடைய ஷஃபாத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இது மாதிரி எங்கெல்லாம் மீலாது விழாக்கள் நடக்கின்றதோ, எங்கெல்லாம் மார்க்க பயான்கள் நடக்கின்றதோ, அங்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய குடும்பத்தார்களோ நம்முடைய மனைவி மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு போய் நம்ம வீட்டுல நம்மளால உபதேசம் செய்ய முடியாது இல்லையா. ஆக இது மாதிரியான மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு நம்ம அழைத்து செல்லும் போது அவர்களும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வார்கள், அவர்களும் அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கின்றதை நாம இதன் மூலமா நம்ம உணர்கிறோம். ஆக அதன்படி நம்ம என்ன செய்யணும்னா, எங்கெல்லாம் மார்க்க நிகழ்ச்சிகள் இது மாதிரி மௌலவி ரசூல்ல வந்து பயன் பண்றாங்களா, நம்முடைய குடும்பத்தாரோடு சென்று கலந்து நன்மை அடைக்கூடிய முயற்சியிலே நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். இன்ஷா
1: அல்லாஹ். சரிங்க உஸ்தாத், மிகவும் சிறப்பான முறையில மீலாது நபி கொண்டாடுவது சரியா, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இது தொடர்பான கேள்விகளுக்கு மிகவும் சிறப்பான முறையில பதில் உரைத்தமைக்கு மிக்க நன்றி. ஜசாகல்லாஹ். இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லது நேயர்களே, கண்மணி நாயகம் சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏற்படுத்தக்கூடிய மீலாது விழாக்கள் இது ஆகுமா ஆகாதா, மற்றும் அவர்களுடைய புகழ் மாலைகள் பாடப்படுவது இது கூடுமா கூடாதா என்பதை பற்றி எல்லாம் மிகவும் சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்தவர்கள் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். இன்ஷாலா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜாக்கிம் ஒளிபரப்பு பிரிவிலிருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, மீலாது நபியை முன்னிட்டு மின்னல் எஃப்எம்மில் திங்கட்கிழமை இரவு மணி 9:15 நபி நேசம், செவ்வாய்க்கிழமை மாலை மணி 4:30 நேசம் வைக்க நேரம் இல்லை சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
1: மின்னல் எஃப்எம், இளமை புதுமை இனிமை.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாம்பாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலை வாங்குறதா, இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலைய வாங்குறதான்னு தான் இதுக்கா யோசனை. நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும். அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: மின்னலா ஃபேம்டா உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 முதல் September 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15 க்கு

ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்துங்க. இந்நேரம் 2:45 ஆயிருச்சு. இந்நேரம் இப்போ பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும். டிக்டாக்லாம் பார்த்துட்டு வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாதுங்க, அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கீழே தொலைபேசியை வச்சுட்டு ஸ்டேரிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு கைகள் இருக்கணும். இந்த பக்கமாக மினல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ரசனைக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். அடுத்து கல்லூரி நிகழ்ச்சி இடம்பெற போகுது 10 மணிக்கு பிறகு. கேட்க மறந்துடாதீங்க, இன்றைக்கும் 3 மாணவர்கள் நம்மளை சந்திக்க வந்திருக்காங்க. சிவரஞ்சனி, கோஷன், திரு திரு அனுதேவன் வந்துட்டு இன்றைக்கு நம்ம கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. என்னென்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க, அதில் உங்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு என்னென்ன பயனுள்ள விஷயங்கள் போக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாட்டு ஹரிஹரன் சாதனா சர்க்கம், மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு அழகான பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: ரகசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேசு பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஒரு நேரின் குரல்ல இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2:15.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பினாங்கு சபராங்பராய் பகுதியில் இந்து மின் சுடலை கட்டுமான பணிக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 1 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் நிதி வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது சபராங்பராய் இந்து சமூக மக்களின் தேவையை நிறைவேற்றும் என எதிர்பார்க்கப்படுவதாக பினாங்கு இந்து அறநிலை துறை வாரியத்தின் தலைவர் குமரன் கிருஷ்ணன் தெரிவித்தார். இந்நாட்டில் பல்லின மக்களின் சமூக நலனில் கூட்டரசு அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை அளிப்பதை இது புலப்படுத்துவதாக அவர் கூறினார். இதற்கு முன்பு அரசாங்கம் இத்திட்டத்திற்கு 1.5 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்திருந்தது. நாட்டில் பொட்டலங்களில் விற்கப்படும் சமையல் எண்ணெய் கையிருப்பை பதுக்கும் சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பான புகார் 66.15 விழுக்காடு குறைந்துள்ளது. சமையல் எண்ணெய் நிலைப்படுத்தல் திட்டமுறை ஈகோ செயலாக்கத்தின் பலனாக அவ்வெண்ணிக்கை குறைந்துள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபூசியா சலே தெரிவித்தார். அனைத்து மக்களின் நலனையும் அடிப்படை தேவைகளையும் உறுதி செய்வதில் பாகுபாடோ பின்னணியோ பாராமல் சமமான அணுகுமுறையில் சேவைகள் வழங்கப்படும் என மலாக்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மச்சாப் ஜயா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற மக்கள் நலன் சார்ந்த பயணத்தின் 14வது கட்டத்தின் வாயிலாக இந்த முயற்சி தொடரப்பட்டது. அதில் 15க்கும் மேற்பட்ட உதவிகளும் முன்னெடுப்புகளும் நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டன. இந்த களப்பணி அணுகுமுறையின் வழி மக்களுக்கு பயனளிக்கும் செயல்பாடுகளையும் முடிவுகளையும் மேற்கொள்வதில் மலாக்கா சயா ராக்யாத் மிஸ்ரா நிர்வாகம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ராவ் யூசோ தெரிவித்தார். அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதி சிலவற்றில் கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. கலிபோர்னியா, நெவாடா, அரிசோனா ஆகிய பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறான வெப்ப எச்சரிக்கை அமலில் உள்ள நிலையில் 38.3 பாகைக்கும் மேற்பட்ட வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்த வெப்ப எச்சரிக்கை இன்றிரவு வரை நீடிக்கும் வேளை சராசரிக்கும் கூடுதலான வெப்பநிலை அடுத்த வாரம் வரை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. இன்று மாலை பண்டாரையா அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் புரூனை DPMMFC அணி பினாங்கு FC அணியை 1-0 என வீழ்த்தியது. புரூனை DPMMFC-யின் ஒற்றை கோலை மெகுவல் ஆலிவேரா ஆட்டத்தின் 63 நிமிடத்தில் புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தொடர்வது கல்லூரி அங்கம். இன்றைக்கு கல்லூரி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் நம்மளை சந்திக்க வந்திருக்காங்க. இன்றைக்கு என்னென்ன தகவல்கள் கொண்டு வந்திருக்காங்க அது இப்போது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற மற்ற கல்லூரி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காக இன்றைக்கு நம்ம அறிவிப்பறைக்கு பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனி, கோஷன், திரு அனுதேவன் மூன்று பேர் வந்திருக்காங்க. ஒரு பாடலுக்கு பிறகு அவங்க நம்ம சந்திக்கலாம்.

0: கல்லூரி நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு மூன்று கலகலப்பான கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க. நாங்கள் நம்புகிறோம் கலகலப்பாக இருப்பீங்கல்ல?
1: இருப்போம்.
0: ஓ, அதை கூட தயங்கி தான் சொல்கிறாங்க. சரி, சிவரஞ்சினி, கோஷன், திரு அனுதேவன். கோஷன் பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, ரவிட் கோஷன்.
2: ஆமாடே,
0: ரவிட். ஏன் கேட்டீங்களா அப்பா அம்மா கிட்ட ஏன் அந்த பேர் வச்சிங்கன்னு?
2: அது அப்பாவோட பேர் ரவிச்சந்திரன், அதனால அந்த பேரை வந்து அப்படி பையனுக்கும் எடுத்துட்டு வந்துட்டாரு.
0: அது அப்படி பின்பற்றி
2: வந்தியாச்சு.
0: ஆனால் ரவிட் இருக்கதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி, திரு அனுதேவன், ரவிட் கோஷன், அப்புறம் சிவரஞ்சனி, மூணு பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது, குரலை கேட்டாலும் நேர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு நான் வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது வழக்கமா ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களுடைய கதையை தான் இந்த நிகழ்ச்சி வந்து பேசும். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்க போகுது. முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க, நம்ம நேர்களுக்கு நீங்க யாருன்னு சொல்லணும் இல்லையா? எந்த கல்லூரியில் படிக்கிறீங்க, எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க, எந்த கோர்ஸ் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க. முதல்ல பெண் தான் எப்பயும் முதல்ல இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால சிவரஞ்சனி சொல்லுங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவரஞ்சனி முரளிதரன். நான் வந்து இப்போ மலாயா பல்கலைக்கழகத்துல இந்திய அறிவியல் துறை அப்படின்னு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் தேர்ட் இயர் போறேன்.
0: எதுக்கேட்டாலும்
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிட் கோஷன் ரவிச்சந்திரன். நான் மலாயா பல்கலைக்கழகத்தின் கணிதத்துறையில முதலாம் ஆண்டு முடித்து இப்போ இரண்டாம் ஆண்டுக்கு படியெடுத்து வைக்கிறேன்.
0: கணிதம்னாலே எனக்கு பிடிக்காது, அதை கஷ்டப்பட்டு தான் படிச்சே முடிச்சேன். கணித மாணவர் இங்க உட்காந்துருக்கீங்க, அப்புறம் கணிதத்துல உங்களுக்கு எல்லாமே அத்துப்படி
2: அப்படின்னு சொல்ல முடியாது.
0: சிவரஞ்சனி வந்து ஒரு மாதிரி இருமுனீங்க.
2: கணிதம் என்பது ஒரு பெருங்கடல் தான், ஆக அதில் நம்ம
0: போக வேண்டியது,
2: கற்றுக்கிட்டே போக வேண்டியது. அது போக போக இன்னும் வளர்ந்து கொண்டு தான் போகுது. ஸோ
0: கணிதம் படித்து முடிச்சுட்டு என்ன என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள்?
2: இன்னும் சரியான ஒரு பாதையை நிர்ணயம் பண்ணலை, ஆனால் முடிந்தளவுக்கு இறைவனர்களால் மேபி குவாண்ட் ஆகலாம், இல்லாட்டி ஹெச்ரோ அந்த மாதிரி சைட்ஸில் போகலாம்ன்ற ஒரு அவா இருக்குது.
0: அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே வாழ்ந்து தெரிவி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம திரு கிட்ட வருவோம். திரு தான் முதலேருந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கார், ஒரு குழப்பத்திலே இருக்கார். நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், அவர் மட்டும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. இல்லையா திரு? ஆமாவா?
3: அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு சிந்தனையிலும் ஸ்பெசிஃபிக்கல்
0: இல்லை. இப்போ தெளிவாக இருக்கீங்கல்ல?
3: தெளிவாக
0: இருக்கீங்க. சரி திரு சொல்லுங்கள், எதுக்கு படிக்கிறீங்க நீங்கள்?
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திரு அனுதேவன். இப்போது நான் யூனிவர்சிட்டி மலாயாவில் அறிவியல் புலத்தில் பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: பயோ கெமிஸ்ட்ரி, நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அதை தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு ஏன் யோசிச்சிங்க?
3: எனக்கு பயாலஜி பாடத்தில் ரொம்ப நாளாகவே அது பிடித்த பாடம் அப்படின்றதுனால பயாலஜி சார்ந்த ஏதாவது ஒரு துறையில் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போது எனக்கு அக்வாட்டிக் மேலே ஆர்வம் இருந்தப்போ இந்த பயோ கெமிஸ்ட்ரி படித்தா அந்த துறையை சார்ந்த வேலை செய்யலாம், அதை இன்னும் மேன்மேலும் படிக்கலாம் அப்படின்னு நினச்சனால அக்வாட்டிக் பயாலஜிக்காக நான் பயோ கெமிஸ்ட்ரி எடுத்தேன்.
0: எதை சார்ந்து அது இருக்கும் ஆக்சுவலி அக்வாட்டிக் அப்படின்னா? எதை பற்றி படிப்பீங்க அங்கே?
3: அக்வாட்டிக் பயாலஜி இப்போது நான் இன்னும் படிக்கலை, அது இதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கலாம் நினச்சனால பயோ கெமிஸ்ட்ரியில் நாங்கள் படிக்கிறது பொதுவாக மனிதனாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி அது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் படிக்கிறோம்.
0: இதை இதை படித்து முடிச்சுட்டு என்னவா வேலை செய்யலாம்? ஏன்னா இப்போது இப்போ உங்களை மாதிரி இப்போ படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வெளியே கேட்டுட்ருக்கலாம்ல, நம்மளும் வந்து திரு மாதிரியே படிக்கணும்ப்பா, நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏன் இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணுன்றத சொல்லுங்கள்.
3: ஓகே, பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் வைடான ஸ்கோப். ஸோ எந்த துறை சார்ந்து போகணும்னு பயோ கெமிஸ்ட்ரிலாம் எடுக்கலான்னா இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி அக்வாட்டிக், நான் பயாலஜியில் மிருகத்துக்கூட வேலை செய்யணும்னு நினச்சிருந்தேன். இதுக்கு கன்சர்வேஷன்லேயும் போகலாம், இது பயோகெமிஸ்ட்ரி படித்தா ஃபுட் அந்த மாதிரி ரிலேட்டடான ஸ்கோப்லேயும் போகலாம். ஸோ இதோட ஸ்கோப் வைடாக தான் இருக்கும், எந்த ஒரு துறை பயாலஜி மற்றும் கெமிஸ்ட்ரியை கலந்து இருக்கோ அந்த எல்லா துறைக்குமே பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்க போகலாம்.
0: அப்போது எங்கே போனாலும் திருக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி?
3: அது இதுக்கப்புறம் இறைவனர்களால் தான் பார்க்கணும்.
0: சரி, அதுவும் நல்லபடியாக நடக்கட்டும். சரி, கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நீங்களாம் வந்து பேசும்போது என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்குறேன், இப்படிலாம் இருந்தோமே அப்படின்ற மாதிரி. இந்த நாஸ்தி பூஜாங் தானே அது? இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கல்லூரி மாணவர்களோட ஒன்னா உட்காந்து மாமா கடையில வந்து பேசிட்டு இருக்கிறது, அதுவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறது, தேவையில்லாத நேரத்துல எல்லாம் வந்து எழுந்து உட்காந்து இருக்கிறது, அதுவும் விடிகால 4-3 மணி வரைக்கும்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய நடக்கும் அந்த மாதிரி அரட்டைகள்லாம். இப்போ உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு நிறைய புதிய அனுபவங்களை கொடுத்துருக்கோம், ஏன்னா நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் முடிக்கல இல்லையா. இதுவரைக்கும் உங்களுக்கு மறக்கவே முடியாத சில அனுபவங்களை பகிர்ந்துக்க போறீங்க, அது நகைச்சுவையாகவும் இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒண்ணு, இது என்னால மறக்கவே முடியாது இப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல விஷயமா சொல்லுங்களேன்.
1: நான் அதை ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து யூனிவர்சிட்டி மலாயா வரும்போது நான் ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம், என்ன சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் வந்தேன். அப்போ இங்க வந்து எல்லாருக்கூடையும் பேசி பழகும் போது எல்லாருமே நல்லா பேசுவாங்க, எங்களோட யூனிவர்சிட்டியில எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் படிக்கிறவங்க கூட அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்காது, சீனியர் ஜூனியர் எந்த ஒரு இதுவும் பார்க்க மாட்டாங்க அவங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுன்னு பார்த்தா வந்து நான் யூனிவர்சிட்டி வரும்போது டிடிசி என்ன டிடிசி தான் மெயின் யூனிவர்சிட்டி மலாயாவோட, அந்த இடத்துல வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க எப்போதும் வருஷம் வருஷம். ஸோ ஒரு வருஷம் வந்து என் ஃபேமிலியை விட்டு வந்து முதைய வந்து நான் என்னோட ஃபேமிலியோட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலை, எனக்கு அது வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய க்ரௌடு இருந்தாங்க, அங்கே போய் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணி அங்கே ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணது, அந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் நான் பாண்டிங் கிரியேட் பண்ண இடம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத நினைவு. அந்த இடத்துல ரொம்ப ஒரு செலிப்ரேஷனாக அவ்வளோ சந்தோஷமாக மாணவர்கள் அங்கே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: வழக்கமாக வந்து இந்த புது புதிய வருடம் நீங்கள் சொல்லும் போது ஆண்டின் தொடக்கமாகட்டும், பிறந்த நாளுக்கு கூட குடும்பத்தோடு இருக்க முடியாது, திருமணங்கள் நம்ம போயிருக்க மாட்டோம், சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றிணைய தருணத்தில் நம்ம அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம், அந்த மாதிரி பல சூழல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த தியாகத்துக்கெல்லாம் என்ன தெரியுமா மருந்து, நீங்கள் பட்டப்படிப்பை எடுத்து ஒரு கிராஜுவேட் ஆகி நிற்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் அதற்கான மருந்து. யோசிச்சு பார்ப்பீங்க, ஏய் ஆமாம் இதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம் இது கிடச்சிருக்கு அப்படின்னு உங்கள் சொந்த பந்தமும் சரி கூட வந்திருக்கிறவங்க அம்மாவும் சரி ரொம்ப பெருமைப்படுவாங்க. சரி இப்போ அடுத்து இவர்கிட்ட வந்துடலாம், கொஸ்டின் சொல்லுங்க.
2: என்னுடைய அனுபவம்னு பார்க்குறப்ப இது என்னுடைய முதலாண்டு, இப்போதான் என் முதலாண்டு முடித்த பட்சத்தில், இந்த முதலாண்டில் எனக்கு தனிப்பட்ட வகையில் நான் பார்க்கறது என்னென்னா என்னுடைய நட்பியல் வட்டத்தை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா இதற்கு முன்பு எனக்கு நட்பியல் வட்டங்கள் இருந்தது தான், ஆனால் அது ஒரு பெரிய அளவில் இல்லை. ஆனால் இங்கே யூனிவர்சிட்டி மலாயாவுக்கு வந்த பிறகு என்னுடைய காலேஜ் கட்டியாமன் அதாவது நம்மளோட தங்கும் விடுதியில் வந்துட்டு எனக்கு அமைந்த என்னுடைய நட்பியல் வட்டம் வந்து ஒரு அருமையான நட்பியல் வட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு ஒரு பாய்ஸ் கேங் அப்படின்னு நாங்கள் இருந்ததில்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னதான் பாய்ஸ் ஸ்கூலில் படித்து வந்திருந்தாலும் பாய்ஸ் கேங் அப்படின்னு ஒன்று இல்லாத பட்சத்தில் இங்கே வந்தாலும் ஒரு நல்ல ஒரு பாய்ஸ் கேங், ஒரு 7-8 பேர் உள்ள ஒரு பாய்ஸ் கேங், ஒரு சீனியர் ஜூனியர்ஸ்னு இருக்கிற பட்சத்தில் எங்களுடைய அரட்டைகளாக இருக்கட்டும், அதாவது லேட் நைட்ஸ் கான்வர்சேஷன்ஸ் இல்லாட்டி நம்ம செய்கிற சேட்டைகள், சில நேரத்தில் காலேஜ்க்கு நாயெல்லாம் பூந்தப்ப நாயெல்லாம் துரத்திட்டுலாம் போயிருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்தது. இந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே அந்த ஒரு நட்பியல் வட்டம் எங்களுக்கு ஏற்படுத்திய அந்த ஒரு அனுபவங்களும் எங்களுடைய நினைவுகளும் கண்டிப்பாக வாழ்நாளுக்கு எடுத்து வரக்கூடிய ஒரு நினைவாக தான் நான் கருதுறேன்.
0: கல்லூரியில் நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறீங்க?
1: ஆமாம்
0: தங்கியிருக்கீங்க. சரி இப்போ நம்ம தீருக்கிட்ட வந்துடலாம். தீரு நீங்கள் சொல்லுங்கள், மறக்க முடியாத அனுபவம்.
3: கல்லூரியில் மறக்க முடியாத அனுபவம்னு சொன்னால் நானும் கோஷன் மாதிரி இப்போ தான் 2nd ஆண்டு போக போகிறேன். ஸோ யூனிவர்சிட்டி மலாயாவுக்கு வரப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்து நம்ம இப்படி இருப்போம் அப்படி இருப்போன்னு. எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்த விஷயம் அங்கே இருந்த டைம் டேபிள். டெய்லி எழுந்திரிச்சோன்னே காலையில் எழுந்திரிச்சு கிளாஸ்க்கு போயிட்டு வந்து வேலைலாம் செஞ்சுட்டு இருப்போம்னு நினச்சேன். இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ற காரணத்தால் கிளாஸ் ரொம்ப குறவாகவே இருக்கும், ஒரு வாரத்தில் 3-4 முறை தான் இருக்கும். இப்போ எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் ஓய்வு இருந்தனால யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ எனக்கு மறக்க முடியாத ஒரு இப்போ வரைக்கும் ஒரு இடம் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் லடாங் மினி ஐஎஸ்பின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட் கமிட்டியில் ஒரு இடத்த ஒரு செயல்குழு உறுப்பினராக இருக்கேன்.
0: அது என்னது, எதுவாக செயல்படுது? அது
3: யூனிவர்சிட்டி மலையாக்குள்ள ஒரு சின்ன ஃபார்ம் இருக்கு, அதில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் பார்த்துக்கிறதுக்கும் அப்புறம் மற்றவங்களுக்கு
0: அங்கேயே நீங்கள் விடுறதா இல்லை விலங்கு. சரி
3: நான் சொன்ன மாதிரி எனக்கு அக்வாட்டிக் பிடிச்சதுனால எனக்கு விலங்குகள் சார்ந்த ஒரு அப்போ
0: நானும் நிறைய முறை வந்திருக்கேன், ஆனால் அதை பார்த்தது கிடையாது. எங்கே இருக்காது?
3: இது ஒரு ஓரமா,
2: இது நம்மளுடைய யுஎம் சிவன் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு.
0: ஓ, என்னென்ன மிருகங்கள் விலங்குகள் இருக்காங்க
3: அங்க? இருக்கிற
0: மிருகங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை, விலங்குகள் இருக்கும் இல்லையா? சொல்லுங்க என்னென்ன
3: இருக்கு. நிறைய ஆடுகள் இருக்கு, செம்மறி ஆடு, நார்மல் ஆடு, பின் அப்புறம் எனக்கு பிடிச்ச மீன், பல விதமான மீனையும் நாங்கள் அங்கே பாதுகாக்கணும். அதையும் தாண்டி வாத்து கோழி ஒரு ஃபார்மில் என்னெல்லாம் அனிமல் பார்க்கலாமோ அது எல்லாம் அங்கே இருக்கும்.
0: அதெல்லாம் நீங்கள் மாணவர்களாக சேர்ந்து செய்கிறது, இப்போ உணவு கொடுக்குறவங்களும் அந்த உணவு கொடுக்கலாம் அந்த மாதிரி.
3: அதற்கு எந்தெந்த நேரத்தில் வந்து ஃபார்மை ஓப்பன் பண்ணி வெளியேந்து விசிட்டர் வரலான்னு இருக்கும், அதை தவிர்த்து மற்ற நேரத்தில் அங்கே வேலை செய்கிறவங்க தான் கொடுப்பாங்க.
0: சரி, நல்ல ஒரு விஷயத்த அவர் பகிர்ந்திருக்கிறாரு. சொன்ன நினைவுகள்ல இவருடைய நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. சரி, இப்போ ஒரு பாட்டு கேட்டுருந்தா நம்ம உள்ளூர் பாட்டு வந்துட்டு இருக்கு, பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: வேற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி மூன்று மாணவர்கள் இன்றைக்கு நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் சிவரஞ்சனி, கோஷன், திரு அனுதேவன். சரி, இப்போ உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க போறோம். என்ன அப்படின்னா, உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை ஒரு தமிழ் திரைப்படத்தோடு நீங்க ஒப்பிடணும் அப்படின்னா எந்த திரைப்படத்தை உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, ஏன்றதை சொல்லணும். அதே சமயம் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற இரண்டு நண்பர்களுடைய திரைப்படங்களையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. அதாவது அவங்களை பார்த்தா எனக்கு இந்த படம் தான் ஞாபகத்துக்கு வரும், ஏனே தெரியல அப்படின்னு. முதல் கூட சிவரஞ்சனி சொல்லியிருந்தாங்க, பரீட்சையோட கஷ்டமான கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு. இப்போ உங்க பதிலுக்காக தான் எல்லோரும் காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க சிவரஞ்சனி.
1: மீண்டும் வணக்கம். என்னோட கல்லூரி வாழ்க்கைய நான் ரிலேட் பண்ற ஒரு படமா வந்து பாக்குறது வந்து ஓ மை கடவுளே படம். அதுல வந்து ஹீரோயினுக்கு வந்து இரண்டு நண்பர்கள் இருப்பாங்க. என்னோட லைஃப்லயும் அந்த மாதிரி இரண்டு நண்பர்கள் இருக்காங்க எனக்கு. சோ நான் ரிலேட் பண்ணோம்னா, நான் அந்த படத்தை தான் முதல் என் மைண்ட்க்கு வந்துச்சு, எடுத்தோடனே இந்த படத்தை தான் நாங்க இது பண்ணணும்னு. சோ அந்த இரண்டு பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். ஸோ அது வந்து மொதல் ஆள் வந்து கிஷாந்த்னு ஒரு ஆள், இரண்டாவது வந்து ஜெய்சர்மான்னு ஒருத்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னோட லைஃப்பில் வந்து யூனி லைஃப்பில் இந்த இவங்க கிட்ட நம்ம எந்தாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா நம்ம உடனே போவோன்னு இருப்போம்ல, அவங்க ரெண்டு பேரும். இன்னொருத்தவர் இருக்கார் விமலேஷ்னு ஒருத்தவர், அவரும். இவங்க மூணு பேரும் என் லைஃப்பில் இருந்தால் என்னோட யூனி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஸோ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை விட இவங்க மூணு பேரும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ நான் ரிலேட் பண்ணுற படம் வந்து ஓ மை கடவுளே.
0: ஒருவேளை இப்போ உங்கள் நண்பர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக ஸ்டோரி எடுத்து பதிவு செஞ்சு உங்களுக்கு நன்றியை சொல்லி ஆகணும். அது எங்களுடைய ஒரு நண்பு கட்டளை. சரி, இப்போ இவங்க ரெண்டு பத்திக்கு என்ன படம் வச்சிருக்கீங்க?
1: நான் முதல் கோஷன் இருந்து வரேன். எனக்கு ஒரு கோஷன் வந்து நான் நிறைய இடத்துல கோஷன் கிட்ட பேசியிருக்கேன். இன்னொன்று வந்து கோஷன் வந்து என்னோட தம்பியோட சீனியர்னு தெரியும் எனக்கு. ஸோ இவரை பார்க்கும் போதே வந்து சிவகார்த்திகேயனோட படம் டாக்டர் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு நெட் கேரக்டர்லேயே ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருக்கானே, யார் இவன், அப்பப்போ போய் பேசுனா நம்மளே அடிக்கிறானே அப்படின்னு தோணும் அடிக்கடி. அப்போ அந்த படம் எனக்கு கோஷனை பார்த்தா ரிலேட் பண்ண முடியும்.
0: சரி,
1: திரு வந்து பார்த்தா வந்து எனக்கு
0: அவர் மனசு எப்படி படப்போ என்ன வச்சிருக்குன்னு தெரியலையே.
1: ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. ப்ராஜெக்ட்ல வேலை செய்யும் போது என்னை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதும் சரி, எனக்கு வருத்தமா இருந்தாலும் சரி, நம்ம பாத்துக்கலாம், இது செய்யலாம் அது செய்யலாம்னு. ஸோ ஒரு நல்ல நண்பர்னு பார்த்தா எனக்கு நானும் ரவுடி தான் இல்ல, ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் இருக்கோம்ல, அவரோட ரிலேட் பண்ண முடியும். ஃபன் பண்ணிட்டு சந்தோஷமா எங்கேயுமே எந்த இடத்துலயுமே டென்ஷனா நான் எங்கேயுமே திருவ அந்த மாதிரி பார்த்தது இல்ல. சோ ஒரு நல்ல கேரக்டரா நான் ரிலேட் பண்றேன். ஆனா
0: இங்க தான் அப்படி பாக்குறோம் நினைக்கிறேன். கொஞ்சம்
1: இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு, ஆனா
0: போக போக பழகிரும்.
1: ஆமா.
0: சரி, இப்போ நம்ம திருக்கிட்டதே வருவோம். திரு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படம் உங்க வாழ்க்கைக்கு?
2: என் வாழ்க்கைய பத்தின ஒரு படம்னா,
0: அதை ஏன் கேக்குறீங்க?
2: நான் வாரணம் ஆயிரும்னு சொல்லுவேன். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னா எப்படி அந்த படத்துல ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு சுத்தி வளைச்சு கதை போவோமோ? வாழ்க்கையும் அப்படித்தான், நம்ம நினைச்ச இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு போய் கொட்டு போகாது. அதனால அந்த படத்தை சொன்னேன்.
0: இது டிக்டாக்லயே போடலாம் போல இருக்கு. எடுத்துட்டு வாங்கப்பா கிட்டார், அவர் வாசிக்க போறாரு அப்படின்ற மாதிரி. சரி, இப்ப இவங்க ரெண்டு பேத்திக்கும்.
2: இவங்க ரெண்டு பேரும் நான் கோஷனுக்கு கோபரா படம் சொல்லுவேன். ஏன்னா இவர் ஒரு கணித மேதை, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அவருக்கு கோபரா படம். சிவரஞ்சனுக்கு நான் கட்டுறது தமிழ்னு ஜியோட ஒரு படம் இருக்கும்.
0: ஆமா,
2: அந்த படத்துல வர மாதிரி இவங்க தமிழ் மேல பட்டு இருந்துச்சு. அதனால நான் படிச்சோன்னே யூனிவர்சிட்டி மேல தமிழ்ல தான் படிப்பேன் அப்படின்னு வந்தனால அவங்க பார்த்தோன்னே எனக்கு அந்த படம் இப்ப சொல்லலாம்.
0: யாரும் சொல்லாத படத்தை சொல்லிருக்கீங்க, நன்றி. சரி, இப்ப அடுத்து நம்ம தம்பி கிட்ட வந்துருவோம்.
3: என்னுடைய என்னுடைய கல்லூரி வாழ்க்கைன்னு பார்த்தேன்னா, இது எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்காக சொல்ல, மேபி நான் மீசையை முறுக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தில் உள்ள மாதிரியே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்டப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி சீனியர் ஜூனியர் கான்வர்சேஷன், லைக் எப்படி வந்து எங்களுடைய எப்படி சொல்கிறது, ஹீரோ படத்தோட ஹீரோக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் ஒரு கேரக்டர் இருப்பாரோ அந்த மாதிரி எங்கள் காலேஜில் எங்களுக்கும் ஒரு அண்ணன் ஒரு கேரக்டர் இருந்தார். ஸோ அவர் பேர் வந்து நான் இப்போ அவர் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். நாங்கள் கிவி அண்ணன் கூப்பிடுவோம். ஸோ ஹீஸ் கிவேஷன். ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இந்த ஃபர்ஸ்ட் இயர் முழுக்கமே வந்துட்டு எங்களை அந்த பாய்ஸ்க்கு எங்களோட ஹெட் அவர் தான். ஸோ அப்படி எங்களோட எங்களை வழி நடத்திட்டு போனதாக இருக்கட்டும். இப்போ வந்துட்டு இப்போ தான் அவர் இன்டர்ன் போயிட்டார். ஸோ இதுக்கு பிறகு அவர் இல்லாமல் தான் இந்த காலேஜ் வாழ்க்கை இருக்க போகுது அடுத்த வருடமெல்லாம். ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லபடியாக போட்டோன்னு பார்ப்போம். ஸோ அது என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை பற்றியது.
0: எனக்கு மீசெல்லாம் இருக்குல்ல,
3: அது கண்டிப்பாக இருக்கு
0: கேட்டுக்கிட்டேன். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன படம் வச்சிருக்கேன்?
3: சரி, திருவுக்கு நான் யோசித்தது என்னென்னா, நண்பன் படத்தில் வெங்கட்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, கேரக்டர் இருப்பார்ல,
0: வந்து ஜீவா கேரக்டரா?
3: இல்லை,
0: யாரு?
3: ஸ்ரீகாந்த். சோ வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். சோ அவரோட அந்த உயிரியல் மேலான அவருடைய அந்த பற்றுக்கு, அவருடைய அந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரோட ட்ரீட் ஒத்து போற மாதிரி எனக்கு தோணுது. சோ அதனால நண்பன் படத்துல அந்த கரெக்டா இருக்கு.
0: புகைப்படம் எடுக்கிற ஆர்வம்லாம் இருக்கு உங்களுக்கு திரு?
2: ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து போட்டோகிராஃபர் தான்
0: இருக்கு. அப்ப கேமரா வாங்க வேண்டியதுதான் பாக்கி.
2: அதுவும் இருக்கு.
0: ஓ அதுவும் இருக்கா? சரி, நீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களை பார்க்கும் போது இந்த 96 படத்துல வரும்ல விஜய் சேதுபதி, அவரும் அப்படிதானே இருப்பாரு. ஏதோ ஒரு குழப்பத்திலே அவரும் தான் இருப்பாரு. இப்போ 10 வினாடிக்கு உங்களுக்கு,
3: இப்போ சிவா அக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா,
0: மறந்துட்டேன்
3: விஷயங்கள் வந்தாலுமே அவங்க அவங்களோட யூனிவர்சிட்டியில அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க எப்பொழுதுமே அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு எடுத்து நிக்கிறாங்களே. சோ அந்த ஒரு திராணிக்கும் தைரியத்துக்காக அவங்களுக்கு அந்த ஒரு
0: பாட்டை சொல்லிட்டாரு, படத்தை
1: சொல்லிருந்தாரு.
0: சரி, இப்போ 10 வினாடிக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சவால் கொடுக்க போகிறோம், சரியா? ரொம்ப சுலபமான சவால் தான். யார் யார் என்னென்ன எடுத்துக்கிறீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. அது நீங்களே வந்து சண்டை போட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வந்துக்குங்க. சரி, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 2 சொல் இருக்கிற 5 திரைப்படங்களை சொல்லணும். இதை யார் எடுத்துக்க போகிறீங்கன்னு பார்க்கணும். இருங்க, அடுத்த கேள்வி. நம்ம மாதங்கள் இருக்கிற பாடல்கள் 5 பாட்டை சொல்லணும். மாதங்கள் இருக்கிற 5 பாட்டை சொல்லணும். காதல் அப்படின்ற சொல் இருக்கிற 5 பாடல்களை சொல்லணும். யார் யார் என்னென்ன எடுத்துக்கிறீங்க?
1: நான் அந்த 2 சொல் இருக்கிற திரைப்படம் எடுத்துக்கிறேன்.
0: சரி, அடுத்து யாரு? திரு, அவர் தேடுறதுக்குள்ள நீங்க சொல்லிருங்க ஏதாச்சும் ஒண்ணு. மாதங்கள் வேணுமா காதல் வேணுமா?
2: மாதங்கள் எடுத்துக்கிறீங்க.
0: மாதங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்ப நீங்க வேற வழியே இல்ல, காதல் தான் எடுத்தாகணும்.
2: சரி,
0: சரியா? சரி, யார் முதல்ல போகலாம்?
1: கொஞ்ச நேரம்
0: இருங்க. யோசிக்க நேரம் வேணுமா? இல்ல, நான் 10 வினாடி இப்போ நான் வந்து ஒளிபரப்பு செய்ய போறேன். நீங்க 10 வினாடிக்குள்ளுக்குள்ள அதுக்கு பதில் சொல்ல போறீங்க, சரியா?
2: தென்றல்
0: பழைய கோஷன், காதல் அப்படின்னு இருக்கிற 5 பாட்டு. ரொம்ப சுலபமான கேள்வி கோஷன், நீங்க தான் பதில் கொடுக்க போறீங்க.
3: ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிக்கலாம்.
3: சரி, காதல் ரோசாவே, காதல் கனவு தீண்டவே, காதல் கடிதம், காதல் கடிதம், அப்புறம் காதலி காதலி காதலி,
0: ஒன்னு
3: காதலி கண்ணீரமில்லை.
0: சரியா முடிச்சிட்டீங்க. சரி, இப்போ கோஷனை யார் வந்து வெல்ல போறா அப்படின்றது வந்து நம்ம சிவரஞ்சனி கையில தான் இருக்கு. சிவரஞ்சனி போலாமா? 2 சொல் கொண்ட திரைப்படங்கள், சரியா? ஆரம்பிக்கலாம்.
1: ஒன்றாவது சாமி, அப்புறம்
0: சாமியா? 10 வினாடி முயற்சி பண்றீங்களா? சரி,
1: ஓகே. ஒன்னாவது வந்து
0: யோசிக்கிறதுக்காட்டி 5 முடிஞ்சிருச்சு.
1: சூரரை போற்று, அப்புறம் காற்றின் மொழி
0: முடிஞ்சு, நேரமே முடிஞ்சு, பரவாயில்ல சொல்லுங்க.
1: சூதுக்கவும், அப்புறம்
0: காதல் கொண்டேன், இரும்பு திரை,
1: முரட்டுக்காரன் வர மாட்டேங்குது. 10 வினாடியில,
0: 10 வினாடிகளுக்குள்ள யோசிக்க வந்து நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த போட்டியை உங்களுக்காக நாங்க கொண்டு வந்தோம். ஆனா வந்து யாரு இப்ப வெற்றியாளர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: பாட்டுக்கு
0: பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: சங்கர் மகாதேவன், ஆஷா போஸ்லே குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு கல்லூரி மாணவர்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்காகவே சில நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு பண்ணுவீங்க இல்லையா? வழக்கமா கல்லூரியில படிக்கும் போது நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்பாடு செய்வோம். அந்த வரிசையில நீங்க வந்து உங்களுடைய கல்லூரியில எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, செய்துட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க.
1: வணக்கம். யூனிவர்சிட்டி மலாயால வந்து நிறைய ப்ராஜெக்ட் செய்யறோம். அது வந்து முதல்ல வந்து தமிழ் பேரவையில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் வந்து இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட் வந்து உறவோன் வழி 2.0 எஸ்டிபிஎம் கருத்தரங்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு அவங்களோட அகாடமி வாழ்க்கையும் சரி, அவங்களோட சொந்த வாழ்க்கைகள்லையும் அவங்க எப்படி அவங்கள வந்து மென்மேலும் வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்து செய்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸில் நடந்துச்சு இந்த உறவோன் வழின்ற ஒரு இது. ஸோ இப்போ வந்து செமினார் மாதிரி 2 days ஈவென்ட் மாதிரி செய்கிறோம். ஸோ அதுதான்.
2: இந்த கருத்தரங்கு 26 மற்றும் 27 செப்டம்பர் நடக்க போகுது யூனிவர்சிட்டி மலாயால. இந்த கருத்தரங்கில் எஸ்டிபிஎம் படிக்கிற செமஸ்டர் 1 இந்திய மாணவர்களும், செமஸ்டர் 3 பயில்ற இந்திய மாணவர்கள், ஆனால் செமஸ்டர் 1 பேப்பர் ரீடேக் எடுக்கிறவங்களும் இந்த கருத்தரங்கில் வந்து பங்கெடுக்கலாம்.
3: சரி, இந்த கருத்தரங்களை நம்ம தமிழ்மொழி மலாய் தமிழ்மொழி பிங்காஜன் ஆம் பிங்காஜன் பிரணியாக அண்ட் அதை தாண்டி எக்கனாமி தென் சிஜரா, இந்த 5 பாடங்களுக்கான அகடமிக் ஸ்லாட்ஸ் நம்ம நடத்துகிறோம். ஸோ வி ஆர் பிரிங்கிங் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரம் அவுட்சைட் அஸ் வெல். ஸோ அதே வேளையில் இதை தாண்டி நான் அகடமிக் ஸ்லாட்ஸும் நம்ம நிறைய நடத்துகிறோம். அதாவது யூபியூ வழிகாட்டல், அதாவது எஸ்டிபிஎம் மாணவர்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக எப்படிப்பட்ட யூபியூ வழிகாட்டல் இருக்குது. ஸோ அந்த யூபியூ வழிகாட்டலுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இது இந்த மெரிட் மார்க்காக இப்படி மாறும், இந்த மெரிட் மார்க்லேருந்து நீங்கள் எப்படி உங்களோட யூபியூ அப்ளிகேஷன் செய்யலான்ட்டு எஸ்டிபிஎம்க்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு செய்கிறோம். அதை தாண்டி இன்னும் நிறைய ஸ்லாட்ஸும் நம்ம மாணவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்களுடைய.
0: சரி, இப்போ இந்த உறவோன் வழி, உறவோன் வழி, அதற்கு எப்படி வந்து பங்கெடுக்கலாம், அதுல அதை சொல்லுங்க.
1: இதுல பங்கெடுக்கிறதுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டின்ற படவரி பக்கம் இருக்கும், எங்களோட தமிழ் பேரவையோட படவரி பக்கம். அந்த பக்கத்துல போனீங்கன்னா அங்க வந்து உறவோன் வழியோட இ போஸ்டர் இருக்கும், ஈவென்ட் போஸ்டர் இருக்கும், அதுக்கான விதிமுறைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து QR இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட QR. அது நீங்க ஸ்கேன் செஞ்சு பதிவு பாரத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம்.
0: அங்கே இந்த மாதிரி நிறைய பயனுள்ள விஷயங்களை மாணவர்களுக்காக மாணவர்களே செய்கிறீங்க, அது மகிழ்ச்சியாக இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் கல்லூரி மாணவர்கள் சொல்லும் போது வேறு என்னென்ன விஷயங்களை செய்துட்டு இருக்கீங்க? இப்போ வெளியில் எதை சொல்லணும், இது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா என்ன சொல்லலாம்?
1: நிறைய ப்ராஜெக்ட் செய்கிறோம். ஆக்சுவலி ரொம்ப பெனிஃபிஷியலான ப்ராஜெக்ட்ஸ். இப்போது என்ன கேட்டால் வந்து பேரவை கதைகள் இருக்குது, அது வந்து ஒரு லெகசி ப்ராஜெக்ட். அது வந்து சிறுகதை எழுதும் போட்டி, இதுக்கு முன்னாடி முனைவர் ரா தண்டாயுதம் சுழக்கின சுற்போர் போட்டி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மாணவர் சமூக நல அணி, அது வந்து ஸ்கூலில் போய் செஞ்சோம் இந்த தடவை. அதுதான் இப்போ ரீசனாக முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட். காப்பாரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களுக்கு போய் ஆக்டிவிட்டீஸ் நடத்திட்டு வந்தோம். அது வந்து 52வது மாணவர் சமூக நல அணி ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் செப்சின்னு ஒரு ப்ராஜெக்ட், ஸ்கூல் சைட் ஏன்னா சைட் விசிட் மாதிரி போகிறது. ஸோ இந்த மாதிரி மினல் எஃப்எம், செல்காம் அந்த மாதிரி ஏரியா என்ன ஏரியாஸ்க்கு வந்து சைட் விசிட் போகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்க்கு வந்து கேஎல்கேன்னு ஒரு ப்ராஜெக்ட் செய்வோம், கேம் லத்தையான் கப்பியும் பேனான் அந்த ப்ராஜெக்டும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழ் பேரவையிலேருந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
0: மண்டைக்குள்ளே இவ்வளோ வச்சிருக்கிறது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? நாம சொல்கிறீங்க. ஆனால் முதல் சொன்னீங்க மாணவர்களுக்கு வந்து நீங்கள் செமினார் கூட நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் செய்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது இது
1: அது வந்து மாணவர் சமூக நலனின்னு ஒரு ப்ராஜெக்ட், ஸ்டூடெண்ட் சர்வீஸ் காப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி அது வந்து எஸ்டேட்லலாம் போய் செஞ்சுருந்தாங்க, 1 மாதம் அந்த மாதிரி போய் தங்கி செஞ்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் செஞ்சது வந்து 1 வாரம் நாங்கள் போய் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் செஞ்சு அவங்க எப்படி அவங்கள இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி மேலே ஆர்வம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம். அதை தாண்டி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணி அவங்க இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு டச்சிலே இருந்துக்கிட்டு அவங்க லைஃப் எங்கே போகுதுன்றதை பார்க்கறதுக்கான அது ஒரு ப்ராஜெக்ட். இப்போ இந்த எஸ்டிபிஎம் செமினாரும் அப்படி தான். செமினார்னு கிடையாது, எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்டிபிஎம் கஷ்டம் இல்லை அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா செமஸ்டர் 1 ஸ்டூடெண்ட் எப்போதுமே ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க எஸ்டிபிஎம் எடுத்துட்டு. நானுமே ஒரு எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட், எப்போதுமே ஒரு வருத்தம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான்.
0: சரி, மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கும், ஏன்னா அசைன்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், குயிஸ் இருக்கும், நிறைய நிறைய இருக்கும் அவங்களுக்கு படிச்சுட்டே போகிறதுக்கு. ஆனால் அதையும் தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் செய்துட்ருக்கீங்கள, அதற்கு முதல்ல நாங்கள் வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம், நல்ல ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, இப்போது அடுத்து ஒரு பாட்டை கேட்டுடலாம், பாட்டுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: அசல் கோளாறு குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு திரைப்பட காட்சி காத்துட்டு இருக்கு. அந்த காட்சியை கேட்ட பிறகு அது என்ன படமா இருக்கும்ன்றதை நீங்க சொல்ல போறீங்க. சுலபமா தான் இருக்கும், கஷ்டமா இருக்காது அப்படி படம் பார்த்துருந்தீங்கன்னா. சரியா, முதல் திரைப்படம் என்ன அப்படின்னா இதுதான்.
1: பொண்ணு கிடைக்கும், ஆனா ஒன்ன மாதிரி கிடைக்குமா?
2: என்ன விட பெட்டராவே கிடைக்கும்.
1: சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு.
2: என்ன மாதிரி? உனக்கு ஒரு பொண்ண பார்த்து குடுக்கணும்.
1: இன்னும் இன்னும் சத்தமா சொல்லு.
2: என்ன மாதிரி? உனக்கு ஒரு பொண்ண பார்த்து குடுக்கணும். மது, இன்னும் ஒன் திங்
3: டெல் மீ.
2: காதியோ நான் ஜிம் ஸ்டார்ட் பண்றதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மோட பேரு என்ன வைக்க போறா தெரியுமா? அவனோட வருங்கால வைஃபோட பேரு தான் வைக்க போறான். யோசிச்சு பாருங்க. மது
4: என்ன படம் ரோமியோ ஜூலியட் சரியா பொங்கலுக்கான கேள்வி முடிஞ்சிருச்சு அதனால நீங்க வந்து அவங்களை காப்பாத்தாமல போயிடக்கூடாது அவங்க கேள்வி சொல்லி கொடுக்கணும் சரியா அடுத்த படம் என்னன்னா இதுதான் ஹாய் அஞ்சலி ஹாய் என்ன நேத்து வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரோம் போயிட்டா இல்ல நேத்து அடிபட்டுச்சுல அதான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஏன் இந்த அடிக்கு பெட்ல படுத்துட்டு இருப்பேன் நினைச்சியா ஆ அதான் பார்த்தனே சார் பயங்கர ரொமான்டிக் மூட்ல இ
3: நான் மாதிரி பேசிருக்க கூடாதுல்ல.
2: சச்சா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பேன். ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
3: எதுக்கு? நான் ரொமான்டிக்கா இருந்ததுக்கா?
2: இல்ல, என்னை காப்பாத்தினதுக்கு.
3: இதை நீ வீட்டுக்கு வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
2: அந்த நேரத்துல வர்றது சரியில்லைல்ல.
3: நீ எந்த நேரம் வந்திருந்தாலும் என் குடும்பம் அப்படிதான். என் குடும்பமே ஒரு தனி ராஜ்யம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா. என் கூட எந்த பொண்ணு பேசினாலும் அவதான் அவங்களுக்கு பட்டத்து ராணி.
0: சரி சொல்லுங்க, விஜய் குரல் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து
2: மூன்று
0: பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துருங்க பாப்போம்.
4: உத்தம புத்திரன்
0: சரியா சொல்லிட்டீங்க. ஆனா நான் பயந்துட்டே இருந்த மூணு பேர் கண்டுபிடிக்க மாட்டேங்குது. ஒற்றுமையா நீங்க செயல்படுறீங்கன்றது இதை காட்டிட்டீங்க. சரி, இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரொம்ப நன்றி இன்றைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில பேசினதுக்கு. காணொலி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மின்னல் நம்முடைய சமூக வலைத்தளங்களை பதிவு செய்ய போறோம். உங்களுடைய நிகழ்ச்சிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்து. கூடிய சீக்கிரம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். சரியா? நன்றி.
5: மிக்க நன்றி.
4: ரொம்ப நன்றி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாடு முழுவதும் உள்ள முதியோர் உட்பட உடற்பேறு குறைந்தோர் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளின் நலனை வலுப்படுத்துவதற்காக சமூக நலத்துறை 728.5 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. குறிப்பாக சரவாக்கில் கூடுதல் ஒதுக்கீட்டின் கீழ் முதியோர் மற்றும் உடற்பேறு குறைந்தோருக்கான BWE திட்டத்தின் மூலம் 23,034 மூத்த குடிமக்கள் நன்மையடைந்துள்ளனர் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரே தெரிவித்தார். தேசிய மாதத்தின் மாண்பை உய்த்துணர்வது ஜலோர்கமீலாங்கை பறக்க விடுதலில் மட்டுமல்ல, மாறாக சமூகத்தினரிடையே கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு ஆகிய கூறுகளை வரவேற்பதன் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. நல்ல வணிக நடைமுறைகளை கடைபிடிப்பதை உறுதி செய்யும் நோக்கில் திரங்கானுவில் 5 சந்தைகளை மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN தேர்ந்தெடுத்துள்ளது. அமைச்சின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பொதுமக்களும் சுற்றுப்பயணிகளும் அவ்வப்போது வந்து செல்லும் வணிக மையங்களாக உள்ளதன் அடிப்படையில் அச்சந்தைகள் தேர்வானதாக மாநில KPDN இயக்குநர் முகமது முஃப்சிலா தெரிவித்தார். தென் தாய்லாந்தில் பதற்றம் மேலோங்கியுள்ள நிலையில் தற்போதைக்கு அந்த அண்டை நாட்டிற்கான அவசியமற்ற பயணங்களை ஒத்திவைக்குமாறு மலேசியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நேற்றிரவு தென் தாய்லாந்தின் 3 மாவட்டங்களில் 51 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி மலேசிய மக்களுக்கு இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் காட்டுத்தீயினால் ஏற்பட்டுள்ள எல்லை தாண்டிய புகை மூட்டத்தின் சாத்தியமான தாக்கம் குறித்து இந்தோனேசிய அரசாங்கம் அண்டை நாடுகளுடன் தொடர்பில் இருந்து வருகிறது. இவ்வாறு அரசாங்க தலைமைச் செயலாளர் பிரசெட்யோ ஹட்டி தெரிவித்துள்ளார். இந்த காட்டுத்தீ சிக்கலை விரைவாக கையாள அந்நாடு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் வெளியுறவு அமைச்சர் சுகியானோ மூலம் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதையும் ஹட்டி சுட்டிக்காட்டினார். விளையாட்டு 2026 உலக பூப்பந்து போட்டி புதுடில்லியில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தேசிய ஆடவர் இரட்டையர் அருண்ஜியா சோஹூக் ஈக் சீனாவின் லியாங் வெய்காங் வாங் சாங்கிடம் தோல்வியடைந்ததை அடுத்து தங்களின் 2ம் உலக பட்டத்தை வெல்லும் கனவை தொலைத்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கம் உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்கங்க. தொடர்ந்து 60களில் வெளிவந்த பாட்டை நீங்க விரும்பி கேட்கலாம். நேற்று யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டீங்களோ இன்றைக்கு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: இன்றைய மலரும் நினைவுகளுக்கு நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? பழம் பாடல்ல உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் கிஷன், நான் தேவகி ராஜேந்திரன் பேசுறேன்.
0: தேவிகமா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: இது வந்து பாடல் வந்து நிலவு மலரும் பாடுது. அந்த பாடலுக்கு ஏன் நான் விரும்பி கேட்கிறேன்னா, இன்றைக்கு காலையில எங்க குழந்தனர் மகனுக்கு சரவணன், கொண்டு பேரு நிவாஷினி அவர்களின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. இன்னைக்கு நம்ம குடும்ப சார்பாக நான் வந்து பெரியமா, என் கணவர் பெரியப்பா, இதெல்லாம் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி இந்த பாடலை ஒளிபரப்புறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா.
0: நிச்சயமாக அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து. இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: மிக்க நன்றி கிஷன்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம், நான் தேன்மொழி துளசி பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: எனக்கு வந்து மகாகவி காளிதாஸ் படத்துல இருந்து ஒரு டூயட் சாங் இருக்கு, அதோட பேரு எனக்கு இப்ப வர மாட்டேது, மறந்துட்டேன் அந்த பேரை.
0: மலரும் வான்நிலவும்.
1: மலரும் வான்நிலவும் நினைக்கிறேன். கொஞ்ச காலமா இந்த பாட்டு யாரும் கேட்கவே இல்ல போல இருக்கு,
0: அதனாலதான் இன்னைக்கு நீங்க கேட்கலாம் நினைச்சிட்டீங்க.
1: அப்படிதான்,
0: சரி, உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: ஓகே, கேட்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றி.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் வள்ளியம்மா பேசுறேன்.
0: வள்ளியம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக வேணும்?
1: யாருக்காகனா, என் பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாளே, அவங்களுக்காக வேணும். தனிமையில இனிமை காண முடியுமா?
0: தனிமையில இனிமை காண முடியுமா? பேத்தியோட பிறந்த நாளுக்கா? இதனமோ உங்களுக்காக கேக்குற மாதிரி இருக்க.
1: இல்லையா, அவங்களுக்காக.
0: சரி, அவங்களுக்காக வந்தான். அவங்க பேர் என்னது?
1: அவங்க பேர் வந்து கிருஷா, அவங்க அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி, எங்க அக்கா பேர் வந்து தேவி, இன்னொரு தங்கச்சி பேர் வந்து ஜமுனா.
0: சரி, கீர்த்திஷா குட்டிக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேப்போ.
1: ஓகே, நன்றி.

0: வணக்கம், ஸ்ரீ வெங்கடேஷ் ஆராம்லேருந்து நினைக்கிறேன்.
1: ஸ்ரீ வெங்கடேஷ் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: இந்த பாட்டு வந்து ஒய்ஃப்காக வேணும், அவங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னாங்க. அதனால இருக்கோடுகளிலிருந்து புன்னகை மன்னன் ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாடல் வேணும்.
1: சரி, உங்க புன்னகை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு, அதனால நினைக்கிறேன்.
0: ஆமா, அவங்க பேர் புகனேஸ்வரி. நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டே கேட்டு லைன் ட்ரை பண்ணிட்டே இருக்கு, டக்குன்னு எடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றிக்கு சார்.
1: புகனேஷ் வந்து இப்போ கண்டிப்பா ஆண் வைக்கப்பட்டு நீங்க பார்த்தது இல்லையே, ஸ்ரீ வெங்கடேஷ் வைக்கப்படுறாரு பாருங்க, பாட்டு வந்துட்டு இருக்கு. நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் போட்டேஷன்ல இருந்து பாரதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: எனக்காக தான்
0: உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, கேட்கலாம். நன்றி.

மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்தது தான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
1: தெரிஞ்சு. மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: இத கூட புரிஞ்சுக்க முடியல.
3: புரிஞ்சுக்க முடியல. இப்ப கீழே நின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.

0: புஷ்பாவதி அம்மா சொல்லுங்க, சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஓணம் வந்துருச்சு, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கும். பாயசத்துக்கு தேங்காய் எல்லாம் வெட்டிட்டு, இஞ்சி புளிக்கு இஞ்சி எல்லாம் வெட்டிக்கிட்டு. 26ஆம் தேதி ஓணம். அப்ப எங்க கணவருக்கு 26ஆம் தேதி தான் 70 வயசு பர்த்டே.
0: ஓ சரியா, அன்றைக்கு வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி வீட்டுல.
1: ஆமா, அப்ப சரின்னு சொல்லிட்டு அதனால அவருக்கு சரி, எல்லாம் அவரு கூட பிறந்தவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருந்திருந்தாங்க. இவர் வர சொல்லணும்ட்டு அப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் அழைச்சிட்டு கொஞ்சம் அவங்களோட இருந்து உபசரிக்கலான்ட்டு.
0: மகிழ்ச்சி குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுங்க. இப்போ என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பேர் வந்து சேகர், அப்பா பேர் வந்து அப்பாவோ. எங்கே போய்விடும் காலம் அது இல்லை வாழ்க்கை வந்த பாட்டு.
0: தாழம்பூ.
1: தாழம்பூயா,
0: தாழம்பூ துறைக்காக அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க, வந்துகிட்டே இருக்குங்க. கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அந்த பாட்டை.
1: கருத்துக்கள் ரொம்ப இருக்குது
0: அந்த பாட்டு. இப்போ பாயாசம் மாதிரி உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேக்கலாம்.
1: கண்டிப்பா.
0: நன்றி.

0: மலரும் நினைவுகளில் அடுத்த வாய்ப்பு யாருக்குன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் தாமான் மல்லூரியில இருந்து சுக்ரீவன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சுக்ரீவன் சார், என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: இது வந்து இந்த உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி என்று அருணோதயம் படத்துல அந்த பாட்டு வேணுங்க.
0: யாருக்காக கேட்டுலாம்?
1: பழம்பாடல் விரும்பும் அனைவருக்கும் கேட்கலாம்.
2: உலகம் ஆயிரம் சொல்லட்டு

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் அந்த பக்கம்?
0: இந்த பக்கம் உமா பேசுறேங்க.
1: உமா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
0: நாளைக்கு என் கணவருக்கு பிறந்த நாள், அவர் பேர் கிருஷ்ணன்.
1: இன்னும் சரியா 10 நிமிடங்கள்ல உங்க கணவருக்கு பிறந்த நாள் வரப்போகுது.
0: ஆமா சார்.
1: அப்புறம் கணவர் என்ன சொல்றாரு?
0: தூங்கிட்டு இருக்காரு. நான் டிராய் பண்ண இன்னைக்கு திடீர்னு சர்ப்ரைஸ், என்ன சொல்ற திடீர்னு, அதனால பக்கத்துலதான் படிச்சிருக்காரு, கேக்குறாரு. உங்க மின்னல் பேச எனக்கு ஒரே சந்தோஷம்,
1: மகிழ்ச்சி. எங்களுக்கும் அதே மகிழ்ச்சி. கணவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டீங்க நீங்க. அப்ப பரிசு கேட்க மாட்டாரு உங்ககிட்ட, இதுவே பரிசு ஆக்கிருங்க.
0: 12 மணிக்கு வெயிட் பண்ணலான்னு சரி, மின்னல் எஃப்எம்ல அவர் சொல்லி சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன்.
1: சரி, கிருஷ்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. மின்னல் எஃப்எம் சார்பா ஒரு இன்பதிர்ச்சி அவருக்கு போயிருச்சு. என்ன பாட்டு வேணும் அவருக்காக?
0: என்ன பாட்டு வேணும்
1: கேட்ட உடனே அவர் வெக்க பண்ணும்.
0: மாசிலா அது கேட்கலாமான்னு தெரியல.
1: கண்டிப்பா கேட்கலாங்க, ஏன் கேட்க முடியாது?
0: ஏன்னா 50, 60 அந்த மாதிரி பாப்பீங்க. எனக்கு அந்த பாட்டு தான் வேணும்.
1: சரி, அந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, இந்த காதல் ஜோடிக்காக. கேட்கலாமா?
0: நன்றி.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நீங்கள் உலகத்திலே ஒரு பிரயாணியை போல் பற்றற்ற வாழ்க்கை வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஈராக் நாட்டிலே பல்ஹ் பிரதேசத்தின் பேரரசராக இருந்தவர் இப்ராஹிம் இப்னு அதஹம் என்கிற அரசர். ஒரு தடவை அந்த அரசர் படை வீரர்களோடு காட்டுக்கு வேட்டையாடச் செல்கிறார். அரண்மனைக்குள்ளே வேலை செய்கின்ற ஒரு ஏழை பெண் அரசரின் அரண்மனையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அரசர் படுக்கையறை சென்று அவர் படுத்துறங்கும் கட்டிலையும் மென்மையான பட்டு மெத்தையையும் தொட்டு பார்க்கிறார். ஒரு தடவையாவது அந்த கட்டிலில் உட்கார வேண்டும் என்று உட்கார்ந்து பார்க்கிறார். கொஞ்சம் ஆயாசமாக படுத்துத்தான் பார்ப்போமே, சுகமாக இருக்கிறதே என்று அந்த பஞ்சு மெத்தையில் படுக்கிறார். அசதியினால் அவர் அந்த பஞ்சு மெத்தையிலே படுத்து உறங்கி விடுகிறார். வேட்டைக்கு போன அரசர் திரும்ப வந்து பார்த்தால் தன் பஞ்சு மெத்தையிலே ஒரு வேலைக்கார பெண் படுத்து உறங்குவதை பார்த்ததும் கண்கள் சிவக்க கோபத்தோடு அந்த பெண்ணை எழுப்பி 50 கசையடி கொடுக்க உத்தரவிடுகிறார். அந்த பெண்ணுக்கு கசையடி கொடுக்கப்படுகிற போது, நீ செய்த தவறுக்கு வருத்தப்படுகிறாயா என்று கேட்டார். சிரித்து கொண்டே சவுக்கடிகளை வாங்கிக் கொண்டு அந்த பெண் சொன்னால், நான் என்னை நினைத்து வருத்தப்படவில்லை அரசரே, உங்களை நினைத்துத்தான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார். எனக்காக நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என்று அரசர் கேட்கிறார். அரசரே, சிறிது நேரம் உங்கள் மெத்தையில் படுத்ததற்கு எனக்கு 50 கசையடி என்று சொன்னால், தினம் தினம் அந்த மெத்தையிலே படுத்துறங்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா எத்தனை கசையடி கொடுக்க காத்திருக்கிறானோ என்று நான் நினைத்து பார்த்தேன் என்று அந்த ஏழை பெண்மணி சொன்னார். அந்த பெண்மணியின் பேச்சை கேட்ட மாத்திரத்திலே அரசருக்கு மனதுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு ஞாபகத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த ஞாபகத்தை அனுபவித்து இந்த உலகத்தை அடைவதை விட அல்லாஹுவை அடைந்தால் நமக்கு எந்த கேள்வியும் இல்லை என்கிற மாற்றம் அவருக்குள்ளே ஏற்படுகிறது. அரச பதவியை துறந்துவிட்டு ஆன்மீக குருவை தேடி காட்டிற்கு பயணம் செல்கிறார் அந்த இப்ராஹிம் இப்னு அதஹம். அவர் அரச வாழ்க்கையை தொடர்ந்து சென்றதும் அரண்மனையில் இருக்கிற மந்திரிகள் எல்லாம் ஒரு தடவை காட்டிலே இருக்கிற அரசரை பார்ப்பதற்கு வருகிறார்கள். மன்னா, நீங்கள் இல்லாமல் நாட்டு மக்கள் எல்லாம் கவலைப்படுகிறார்கள். அரண்மனை வேலைகளெல்லாம் முடங்கி போயிருக்கின்றன. நீங்கள் திரும்ப அரண்மனைக்கு வந்து நல்லாட்சி தர வேண்டும் என்று அரண்மனை கஜானா சாவிகளை வந்து தருகிறார்கள். அந்த அரசர் அந்த சாவிகளை பெற்றுக்கொண்டு அருகில் இருந்த ஆற்றிலே வீசி விடுகிறார். அப்போது அந்த பணியாளர்களை நோக்கி சொன்னார், யாராவது நான் ஆற்றில் வீசிய சாவிகளை கொஞ்சம் எடுத்து தாருங்களேன் என்று கேட்டார். பணியாளர்கள் ஆற்றிலே குதிப்பதற்கு பயப்படுகிறார்கள். காரணம், ஆழம் நிறைந்த ஆறு அது. எனவே எப்படி எடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போது அந்த மன்னர் இப்ராஹிம் ஆற்றிலே ஓடிக்கொண்டிருக்கிற மீன்களை பார்த்து அவர் உத்தரவிடுகிறார். உடனே நூற்றுக்கணக்கான மீன்கள் அந்த சாவிகளை எடுத்து கொண்டு வந்து மன்னரிடத்திலே கொண்டு வந்து நீட்டுகின்றன. அப்போது அந்த மன்னர் இப்ராஹிம் சொன்னார், மந்திரிகளே, பணியாளர்களே, பார்த்தீர்களா, நான் உத்தரவிட்டால் ஒரு வேலை கூட உங்களால் முழுமையாக செய்ய முடியவில்லை. ஆனால் மனிதர்களைத் தவிர எல்லா படைப்பினங்களும் நான் உத்தரவிட்டால் எனக்காக வேலை செய்ய காத்திருக்கின்றன. நாங்கள் எப்படிப்பட்ட இன்பமான வாழ்க்கையில் இருக்கிறோம் தெரியுமா? நாங்கள் இருக்கின்ற இந்த ஆன்மீக வாழ்க்கையின் இன்பத்தை தெரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் வாழுகின்ற அரசர்களும் சிற்றரசர்களும் பேரரசர்களும் எங்களோடு வாளெடுத்து போர் புரிய வந்து விடுவார்கள் என்று அந்த இப்ராஹிம் இப்னு அதஹம் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவேதான் இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் நாம் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இருக்கின்ற பொருட்களை வைத்துக் கொண்டு இன்பமாக வாழ்வதுதான் நமக்கான ஆன்மீக உணர்வை மேம்படுத்தும். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி வாழ்கின்ற வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்ந்து ஈருலகத்திலும் சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெஞ்ஞாரன் ஜாக்கி.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க உள்ளூர் பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி.
1: நல்ல இளமை புதுமை இனிமை.

நிலவே இன்னைக்கு.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: மற்றவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள், நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம்,
1: பெருமை கொள்வோம்.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: சிலருக்கு மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மினலாம் கேக்குறீங்க.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

0: இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.
1: Thank you.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்தது தான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான்

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது

வயசு அதிகமானதினாலே மனசும் பிழமாய் மாறிடுமா, காத்திருந்தா காத்திருந்தா அதை அனுபவித்திடணும். செய்யட செய்யட செய்யட நீ ஜெல்தா, செய்யட செய்யட செய்யடா. பைசாவை கண்டா நைசாக பேச, பைசாவை கண்டா நைசாக பேச, பலரக பெண்கள் வர

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

0: சரியான
1: நீங்க எடுத்த செல்ஃபில கொடி தலைகீழா இருக்கிறத பாக்கலையா?
2: அது எடுக்கும் போது அப்படி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன்.
1: அதான் சொல்றேன், ஜாலருக்கு மிலாங் அடையாளம் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுடைய பெருமையும். சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
2: இந்த தேசிய மாதத்தில் ஜாலருக்கு மிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பொறியியல் தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஒரு நினைவுறுதல். நிர்மாணிப்பு திட்டங்களின் செலவை கட்டுப்படுத்தவோ லாபத்திற்காகவோ பாதுகாப்பு அம்சத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என பொதுப்பணி அமைச்சர் இடதுஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி வலியுறுத்தியுள்ளார். நேற்று நடைபெற்ற மலேசிய பொறியியலாளர் வாரியம் எல்ஜிஎம்மின் பொறியியலாளர் விருதளிப்பு அங்கீகார நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். 2026 சுக்மாவில் ஸ்லாங்கூர் ஒட்டுமொத்த வெற்றியாளரானால் சிறப்பு விடுமுறை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை உள்ளடக்கி வெளியாகியுள்ள தகவலை மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமிருடின் ஷாரி மறுத்துள்ளார். இன்று நடைபெறும் சுக்மா நிறைவு நிகழ்ச்சியில் அது குறித்த எந்தவோர் அதிகாரப்படி அறிவிப்பும் வெளியிடப்படும் என அவர் த்ரேட்ஸ் சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தேசிய ஆடவர் ஹாக்கி அணி முன்னாள் தலைவரும் பயிற்றுநருமான சர்ஜித் சிங் காலமானார். அவருக்கு வயது 63. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்றிரவு 10 மணியளவில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM வேந்தர் துவான் குமுஹ்ரிஸ் மருத்துவமனையில் காலமானார். மலேசிய ஹாக்கி சம்மேளனத்தின் அதிகாரப்படி முகநூல் பதிவு வாயிலாக இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் இன்று ஈரானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். வட்டாரத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டும் முயற்சிகளை தொடரும் வகையில் அவரது பயணம் அமைந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் இஸ்மாயில் பஹே கூறினார். கினி தலைநகர் கொனேக்ரியில் பெய்த கனமழையை தொடர்ந்து குப்பை கிடங்கு இடிந்து அருகிலுள்ள வீடுகளின் மீது விழுந்ததில் 30 பேர் உயிரிழந்தனர். 6 கடும் காயங்களுக்கு இலக்கானதாக அரசாங்கம் தெரிவித்தது. விளையாட்டு. 2026 உலக பூப்பந்து போட்டி. இந்தியா இந்திரா காந்தி உள்ளரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் 2வது முறையாக உலக பட்டத்தை வெல்லும் தேசிய ஆடவர் இரட்டையர் எரன்சியா சோவுக்கின் எண்ணம் ஈடேறவில்லை. அவர்கள் சீனாவின் லியாங் வேகிங் வாங் சங் இணையிடம் 21-17, 21-16 என்ற செட்களில் தோல்வி கண்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தின சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே தானும் தன் மாணவர்களும் நபியின் மீது சலவாத்து சொல்வதாகவும், அதே போன்று இறை நம்பிக்கையாளர்களாகிய முஸ்லிம்களும் நபி மீது சலவாத்து கூறுமாறும் சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹுவும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத்து சொல்கின்றார்கள். ஆகவே விசுவாசிகளே, நீங்களும் அவர் மீது சலவாத்து சொல்லி சலாமும் கூறிக்கொண்டு இருங்கள் என்று அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 56 கூறப்பட்டுள்ளது. இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் வல்ல நாயன் அல்லாஹ் அன்னல் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு அவர்களின் பெயரை கூறாது நபி என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளதாக அல்லாமா சகாவி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறுகிறார்கள். இப்புவியில் இரவு பகலாக சுற்றி கொண்டிருக்கும் மலக்குகள் சிலர் இருக்கின்றனர். இவர்கள் என்னிடம் என்னுடைய சமூகத்தினர் கூறும் சலவாத்தை எத்தி வைக்கின்றனர் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினர். அறிவிப்பாளர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆதார நூல் நஸாஈ.

நேர்களே, சலவாத்து சொல்வதனால் 43 வகையான நன்மைகள் ஏற்படுகின்றன என்றும், அதன் பலன் அதனை ஓதி வருபவரின் 3 தலைமுறைகளுக்கும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. எல்லா செயல்களும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படவோ மறுக்கப்படவோ செய்யலாம். ஆனால் சலவாத்து மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர மறுக்கப்படுவதில்லை என்று அபு சுலைமான் தாரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு சலவாத்து கூறுபவர் மீது இறைவன் 10 சலவாத்து கூறுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எவர் என் மீது ஒரு முறை சலவாத்து கூறுகிறாரோ அவரை அல்லாஹ் 10 முறை வாழ்த்தி விட்டு அவரை விட்டும் 10 பாவங்களை அழித்து அவருக்கு 10 பதவிகளையும் உயர்த்துகின்றான் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆதாரம் நஸஈ. இன்னொரு ஹதீஸையும் பாருங்களேன். தம் மீது அதிக அதிகம் சலவாத்து கூறுபவர்கள் தாம் மறுமையில் எமக்கு மிக அருகில் இருப்போர் என நபிகளார் நவின்றுள்ளார்கள். மறுமையின் போது எனக்கு மிகவும் அருகில் இருப்போர் எவரெனில் என் மீது அதிகமான செலவாத்து கூறியவர்கள்தாம் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் ஆதாரம் திரு

நேர்களே, ஒரு நாள் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் வந்தார்கள். அப்பொழுது அவர்களின் முகம் மலர்ந்திருந்தது. நாங்கள் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, நாயகமே, நிச்சயமாக நாங்கள் தங்களின் முகத்தில் மகிழ்ச்சியின் அறிகுறியை காண்கிறோம், அதற்கான காரணம் யாது என வினவினோம். அதற்கு அன்னலார், நிச்சயமாக இப்பொழுது என்னிடம் ஒரு வானவர் வந்து, முஹம்மதே, எவர் தங்கள் மீது ஒரு முறை சலவாத்து கூறுகிறாரோ அவர் மீது தாம் 10 முறை வாழ்த்துவதாகவும், தவிர எவர் தங்கள் மீது ஒரு முறை சலாம் கூறுகிறாரோ அவர் மீது தாம் 10 முறை சலாம் கூறுவதாகவும், நிச்சயமாக தங்களின் இறைவன் அல்லாஹ் கூறுவது தங்களை மகிழ்விக்கவில்லையா என்று கூறி சென்றார் என்றனர். அறிவிப்பவர் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதார நூல் நஸாஈ. ஆகவே நேர்களே, நாமும் தினமும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் சலவாத்தை கூறுவோமாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, மீலாது நபியை முன்னிட்டு மின்னல் எஃப்எம்மில் இன்று இரவு மணி 9:15 நபி நேசம், செவ்வாய்க்கிழமை மாலை மணி 4:30 நேசம் வைக்க நேரம் இல்லை சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: எல்லோருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. தெய்வீகன் மோகனோடு திங்கட்கிழமையை இனிதே நீங்க தொடங்க போறீங்க.
1: அதே உற்சாகத்தோடு இன்றைய நாளையும் ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம்.
0: இந்த குட்டி குட்டி நண்டுகள் பாத்திருக்கீங்களா? கடல் ஓரமா இருக்கும்.
1: ஆமா,
0: அப்படி நம்ம அந்த இடத்துல இருக்கும்னு தெரிஞ்சோனே ஓடி ஒளிஞ்சிரும்.
1: அப்படி
0: சின்ன சின்ன இந்த துவாரங்கள்லாம் வந்து இட்டு இருக்கோம் இல்லையா, அது கிட்ட நீங்க போய் இன்னும் உட்காந்து இல்ல கிட்ட போய் பாத்தீங்கன்னா முகம் சின்ன சின்ன உருண்டை பிடித்த மாதிரி அந்த மணலை வந்து அதை சுட்டி சுட்டி சுட்டி வச்சிருக்கோம். நிறையா இருக்கும். நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகாவும் இருக்கும் பாக்குறதுக்கு. அப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப நுணுக்கமா அதை வந்து ஜூம் பண்ணி காணொளி எடுத்திருக்காங்க.
1: சரி,
0: என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அந்த துவாரம் இட்டு அங்கிருந்த அந்த மண்ணை வந்து தன்னுடைய அந்த கால்கள் இருக்கு இல்லையா, அதுல சுருட்டி சின்னது முகன ஒரு புள்ளி மாதிரி தான், அவ்வளோ அழகாதவே அதோடைய வேலைகளை துல்லியமா செய்து கொள்கின்றது. அப்படின்ற போது நாவுமே ரொம்ப துல்லியமா ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப நேர்த்தியா முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
1: அதாவது என்ன சொல்றீங்க, அப்ப நண்டே பண்ணது ஏன் இப்ப நம்ம பண்ண மாட்டோம்
0: இல்ல, எப்போதும் நண்டு கதை அப்படின்னு சொல்லி நம்ம தவறான ஒரு பார்வை,
1: நண்ட தப்பா பேசிருக்காங்க.
0: இந்த நண்டு கதையை நம்ம எடுத்துக்கோ, நம்ம வாழ்க்கையில இந்த நண்ட உதாரணமா எடுத்து எதை அடையணுமோ சின்ன சின்னதா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் பெரிய வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து கிடைச்சிடும்.
1: திங்கட்கிழமை பொழுது நண்டு கதையோட நம்ம தொடங்கியிருக்கோம். சரி, 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் பேச போறோம். இன்றைய நாள் இனிய நாளாகவே வளர்ந்திருக்கு திங்கட்கிழமை அப்படின்றதுனால அதே பரபரப்பும் உற்சாகமும் இன்னும் கூடுதலாவே எல்லாருக்கும் இருக்கட்டும்.
0: திருவள்ளுவர் ஆண்டு இது 2057 பரபவ ஆண்டு ஆவணி திங்கள் 7 2026 ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை இன்று சிவன் பாடலோடு வாங்க தொடங்கலாம்.

0: வணக்க மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம் பார்ப்போம். இது வந்து பாடி வெயிட் குட் மார்னிங் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளோட ஹேம்ஸ்ட்ரிங், லோவர் பேக் மற்றும் நம்மளோட கோ மசல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிற ஒரு நல்ல ஒர்க் அவுட் இது. கால்களை வந்து ஷோல்டர் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வைடா வச்சுக்கொள்ளணும். கைகளை வந்து நம்மளோட செஸ்ட் பகுதியில வச்சுக்கலாம். முழங்கால்களை வந்து லேசாக நம்ம மடக்கி முதுகை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு இடுப்பை வந்து பின்னால் புஷ் பண்ணி உடலை முன்பக்கம் மெதுவாக குணிய வேண்டும். ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆனதும் நம்மளோட ஹிப்பை வந்து முன்னால் கொண்டு வந்து மீண்டும் நேராக கொண்டு வர வேண்டும். இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்லோவா கண்ட்ரோலாகவும் செய்யணும். நம்மளோட முதுகை வந்துட்டு ஹஞ்ச் பண்ணக்கூடாது, அதாவது நம்மளோட கூன் வளைக்க கூடாது, சரியா? மெதுவா கீழே குடிஞ்சு திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும். இது வந்து நம்ம ஏறக்குறைய 10-12 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் செய்யலாம். அடுத்து நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: மிஸ் ரோமியோ படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் மணி 6:43 ஆயிருச்சு.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
0: வரலாற்று புகழ் பெற்ற கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் ஆலய மகா கும்பாபிஷேகம் கடல் அலை என பக்தர்கள் திரண்டனர் அப்படின்ற செய்தி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வெளிவந்திருக்கின்றது.
1: ஆமா, மலேசிய நண்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்தோம். அடுத்து மக்கள் ஓசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, அடுத்தடுத்து நிகழ்ந்த 50 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் காரணமாக தென் தாய்லாந்து மாவட்டங்களில் ஊரடங்கு விதிக்கப்பட்டிருக்குங்க. அதே வேளையில தென் தாய்லாந்தை ஒட்டிய கிளாந்தான் உட்பட வெளிப்புற மாநிலங்களில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
0: அடுத்தது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, இந்த புகை மூட்டம் இருக்கு இல்லையா, இது காரணமா அஸ்மா சுவாச நோய் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் அப்படின்ற செய்தி.
1: சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் வினல் எஃப்எம்மின் அன்சாங் ஹீரோ விருது வழங்கி டோனி பெர்னாண்டஸ் பெருமிதம் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு. இதற்கிடையில 7 மணிக்கு பிறகும் இதை பற்றிய நிறைய விவரங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம்.
0: நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. இப்போ நீங்க கூப்பிட்டு பேசணும் இல்லையா, அதுக்காக ஒரு கேள்வி ஒன்று தயார்படுத்தி இருக்கோம்.
1: சரி, என்னன்னா இந்த முதல்வன் படம் பார்த்த மாதிரி, இந்த ஒரு நாள் முதல்வர் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, ஒரு நாள்ல நான் இந்த ஒரு வேலை பண்ணணுங்க அப்படின்னா என்ன வேலையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க?
0: இப்படி கூட எடுத்துக்கலாம்ல, ஒரு நாள் இவங்க கூட என்னுடைய வேலையை நான் வந்து மாற்றிக்கொள்ளணும், இந்த 24 மணி நேரம் மட்டும் அந்த வேலை செஞ்சுட்டு நான் திரும்பிய வேலைக்கே வந்துடுறேன் அப்படின்னா நீங்க எந்த வேலையை சொல்லுவீங்க அப்படின்றது இன்றைக்கான கேள்வி.
1: அழைத்து சொல்லுங்க 3-2-2-2-5-7-3-3
0: அல்லது 4-7-6

காலையிலே கதை பேசலாம். ஒரு ஞானியிடம் ரெண்டு பேர் வந்தார்கள். முதல் நபர் வருத்தத்துடன் சொன்னார், நான் பெரிய தவறு செய்துட்டேன். அதை நினைத்து தினமும் என் மனம் வேதனைப்படுகிறது. நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? இரண்டாவது நபர் சொன்னார், நான் இவரை போல பெரிய தவறு எதுவும் செய்யவில்லை. ஆனால் சிறு சிறு பொய்கள், சிறு சிறு ஏமாற்றங்கள் என்று நிறைய செய்திருக்கிறேன். இவையெல்லாம் பெரிய தவறுகளா? ஞானி புன்னகைத்தார். முதல் நபரை பார்த்து, நீ போய் ஒரு பெரிய பாறையை எடுத்துட்டு வா. இரண்டாவது நபரை பார்த்து, நீ போய் இந்த கோயில் சுற்றிலும் இருக்கும் சிறு கற்களை பொறுக்கி எடுத்துட்டு வா. ரெண்டு பேரும் அவர் சொன்னதை போல செய்து வந்தார்கள். அப்போது ஞானி சொன்னார், இப்போது நீங்கள் எடுத்த பொருட்களை எடுத்த அதே இடத்தில் போய் திரும்பி வைத்து விடுங்கள். முதல் நபர் பெரிய பாறையை எளிதாக அதே இடத்தில் வைத்து விட்டார். இரண்டாவது நபர் திகைத்து நின்று, ஐயா, நான் எடுத்த இவ்வளவு சிறு கற்களை எடுத்த அதே இடத்தில் எப்படி கண்டுபிடித்து வைக்க முடியும் என்று கேட்டார். ஞானி சொன்னார், அதுதான் உன் தவறுக்கும் அவருடைய தவறுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் பெரிய தவறு செய்ததை உணர்ந்து அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்கிறார். பாதிக்கப்பட்டவர்களிடம் முடிந்தவரை மன்னிப்பு கேட்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார். நீ செய்த சிறு சிறு தவறுகளை தவறுகள் என்றே உணரவில்லை. யார் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையும் நினைத்து பார்க்கவில்லை. அதனால் உன் தவறுகளை கண்டுபிடித்து சரி செய்வதுதான் உனக்கு கடினம். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? சிறு தவறுகளை தவறே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாமல் போகலாம். தவறு சிறியதா பெரியதா என்பதை விட அதை நாம் உணர்ந்து திருந்துகிறோமா என்பதுதான் முக்கியம். சிறு சிறு தவறுகளை அலட்சியமாக விடாதீர்கள். காலப்போக்கில் அவை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: சீர்காழி கோவிந்தராஜன் எல்லாம் ரீஸ்வரி பாடிய பாடல் இது. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கு, ஜேன்சி எல்லாம் இருக்காங்களே இவங்களுக்கு இந்த பாடல் வந்து அவ்வளவா தெரியாது. ஆனா நம்ம எல்லாம் படிக்கும் போது இந்த பாடல் வந்து ஒரு கட்டாயமான பாடல், பள்ளிக்கூட நிகழ்ச்சிகள்ல அவசியம் இருக்கும். அது
1: வகுப்பறையெல்லாம் சேர்ந்து பாடின அந்த ஞாபகம் எல்லாம் வருது. சரி, இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்களுக்கு இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த ஒரு வேலையை ஒரு நாள் செய்ய முடியும் அப்படின்னா அது என்ன வேலையா இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தோம்.
0: கவிதா வந்திருக்காங்க.
2: இந்த வேலை கொஞ்சம் பனியா இருக்கும், ஆனா நீங்க கேள்வி கேட்டோன்னே எனக்கு இந்த வேலை தான் சொல்லணும்னு தோணுச்சு.
1: ஓ, அப்படி என்ன வேலை அது?
2: எனக்கு யம தர்மராஜா கூட வேலை செய்யணும்னு ஆசை.
0: யம தர்மராஜா கூடயா?
1: என்னங்க, யாரும் யோசிக்காத வேலையா இருக்கு?
0: அங்கெல்லாம் வேலை கிடைக்காதுங்க, இபிஎஃப் சொக்ஸோலாம் இல்லைங்க.
1: அதுதான்
2: எனக்கு பரவாயில்ல, நீங்க ஒரு நாள் கேட்டீங்களா, ஒரு நாள் முதல் மாதிரி எனக்கு ஒரு நாள் அவர் கூட இல்ல அவரோட பொசிஷன் எனக்கு வேணும்.
0: ஏன் ஏன் ஏன்
2: அவர் எல்லாத்தையும் எடுத்துருவாரு, நான் எல்லாரையும் அந்த ஒரு நாள் யாரெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சேவ் பண்ணுவோம்.
1: ஓ, நீங்க அப்படி வரீங்களா?
0: அப்படி மருத்துவர் ஆயிடலாமே.
2: ஐயோ, அந்த வேலை எனக்கு ஒத்து வரு.
0: வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. நன்றி கவிதா.
2: நன்றி, வணக்கம்.
3: வணக்கம், சுப்ரா பேசுறாங்க. நான் இங்க தேசிய நூலகத்துல வேலை செய்யறேன். இந்த புத்தகங்களுக்கு எல்லாம் ISBN ISSN PDP கொடுக்கற நம்பர் பிரிவுல இருக்கேன். காவல் அதிகாரி ஆகணும்னு
0: ஆசைப்படுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ரெண்டு ஜாப். ஒண்ணு வந்து என்னை சுத்தி புத்தகங்கள் இருக்கணும், அப்படி இல்லன்னு சொன்னா காவல் அதிகாரியா இருக்கணும். காவல் அதிகாரின்றது ரெண்டு பிரிவுல இருக்கு, ஒன்னு அக்காரு சொல்லுவாங்க, இன்னொன்னு கமுத்திராண்டாளம் நகரி சொல்லுவாங்க.
0: நீங்க வந்து சார் முன்கூட்டியே முயற்சி பண்ணிருக்கணும். இப்ப காலதாமதம் ஆயிருச்சு.
3: காலதாமதம் ஆயிருச்சு, உண்மையிலே உண்மையிலேயே சொல்றீங்க தேவி. ஆனா என்னைய சுத்தி புத்தகம் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆசையான ஒரு விஷயம் தான்.
0: ஏதோ பிடிச்ச வேலையை செய்யறாரு, ஆனாலும் ஒரு போலீஸா இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு போல.
1: இந்த மாதிரி பலருக்கும் பல கனவுகள் இருக்கும்ல, ஏதாவது ஒரு துறையில வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: உலகளாவிய அளவுல அதிகமானோர் இந்த ஒரு வேலைக்கு போகணும் ஆசைப்பட்டது வந்து என்னன்னா விமானி ஆகணும்னு.
1: ஓ,
0: அடுத்தது வந்து ஒரு மருத்துவர், அப்புறம் நடிகர், பாடகர். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்ன்ற ஆசை கூட அதிகமானோருக்கு இருக்குதா?
1: யாருக்கும் அறிவிப்பாளர் ஆகணும் ஆசை
0: இருக்கு. அந்த பட்டியல்ல வானொலி அறிவிப்பாளர் ஆகணும் அப்படின்ற ஆசையும் இருக்கா? இப்ப புதுசா இந்த பட்டியல்ல இன்னொன்னு சேர்ந்திருக்கு போக.
1: ஓ,
0: அது என்ன அப்படின்னா ஷெஃப் இருக்காங்களே, சமையல் வல்லுநர், அதுவும் ஆகணும்னு கூட நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கா.
1: சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அதுவும் அதிகமாவே பிடிச்சிருக்கு.
0: ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல நீங்க எந்த வேலையில வேணாலும் இருக்கலாம், இன்னொரு தனி வேலையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம்ல.
1: அப்பதான் நம்ம ரெண்டு மூணு வேலையா சேருமே.

0: லாபத்திற்காக பாதுகாப்பு கூறுகளில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காதீர். பொறியியல் தொழில்துறையினருக்கு நினைவுறுத்தல். தேசிய ஹாக்கி சகாப்தம் சர்ஜித் சிங் காலமானார். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பொறியியல் தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஒரு நினைவுறுத்தல். நிர்மாணிப்பு திட்டங்களின் செலவை கட்டுப்படுத்தவோ லாபத்திற்காகவோ பாதுகாப்பு அம்சத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என பொதுப்பணி அமைச்சர் டத்து ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி வலியுறுத்தியுள்ளார். வணிகத்தில் செலவு கட்டுப்பாடும் லாபமும் அவசியமான கூறுகளாக இருந்தாலும் மக்களின் பாதுகாப்புக்கும் உயிருக்கும் விலையை நிர்ணயிக்க முடியாது என்றார் அவர். நேற்று நடைபெற்ற மலேசிய பொறியியலாளர் வாரியம் எல்ஜேஎம்இன் பொறியியலாளர் விருதளிப்பு அங்கீகார நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். உதவித்தொகை வழங்கப்படும் பொட்டலங்களில் விற்கப்படும் சமையல் எண்ணெயை மறைத்து வைக்கும் நடவடிக்கை தொடர்பாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு பெறும் புகார்கள் 66.15 விழுக்காடு குறைந்துள்ளன. சமையல் எண்ணெய் விலை நிலைப்படுத்தல் அமைப்பு இகோஸ் செயலாக்கம் அதற்கு துணை புரிந்துள்ளதாக துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சலே கூறினார். கடந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான தரவுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு அதே காலகட்டத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பொருள் விநியோகம் தொடர்பான ஒட்டுமொத்த புகார்களும் குறைந்துள்ளன. இகோஸ் செயலாக்கம் மூலம் அமைச்சு பொட்டலங்களில் விற்கப்படும் சமையல் எண்ணெய் விநியோகத்தை முழுமையாக கண்காணிக்க முடிகிறது என அவர் தெரிவித்தார். தேசிய ஆடவர் ஹாக்கி அணி முன்னாள் தலைவரும் பயிற்றுநருமான சர்ஜித் சிங் காலமானார். அவருக்கு வயது 63. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்றிரவு 10 மணியளவில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM வேந்தர் துவான்கு மொஹ்ரிஸ் மருத்துவமனையில் காலமானார். மலேசிய ஹாக்கி சம்மேளனம் KHM அதிகாரப்படி முகநூல் பதிவு வாயிலாக இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. 1983 முதல் 1993 வரை மலேசிய அணியில் விளையாடிய சர்ஜித் சிங்கின் குடும்பத்தினருக்கு அது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. மலேசிய ஹாக்கி அணி விளையாட்டாளராகவும் பயிற்றுநராகவும் அவர் ஆற்றிய சேவையும் பங்களிப்பும் என்றும் நினைவில் கொள்ளப்படும் என KHM கூறியது. 1984 லாஸ் ஏஞ்சலஸ், 1992 பார்சிலோனா என இருமுறை ஒலிம்பிக் போட்டிகளில் அவர் மலேசியாவை நிகழ்த்து களமிறங்கினார். அத்துடன் 1982 1990 ஆசிய போட்டியின் வெண்கலப் பதக்க வெற்றியாளரும் ஆவார். 2026 சுக்மாவில் சிலாங்கூர் ஒட்டுமொத்த வெற்றியாளரானால் சிறப்பு விடுமுறை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை உள்ளடக்கி வெளியாகியுள்ள தகவலை மாநில மந்திரி விசார் டத்துஸ்ரீ அமிருதீன் ஷாரி மறுத்துள்ளார். இன்று நடைபெறும் சுக்மா நிறைவு நிகழ்ச்சியில் அது குறித்த எந்தவொரு அதிகாரப்படி அறிவிப்பும் வெளியிடப்படும் என அவர் த்ரெட்ஸ் சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக நேற்று சிலாங்கூர் இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் மொஹமட் நஜ்வான் ஹலிமி உபசரணை மாநிலம் ஒட்டுமொத்த வெற்றியாளர் பட்டத்தை வென்றால் விடுமுறை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறியிருந்தார். இதனிடையே 2026 சுக்மாவில் சிலாங்கூர் அணி நிர்ணயித்திருந்த 80 தங்கப்பதக்க இலக்கை கடந்து ஒட்டுமொத்த வெற்றியாளராகும் நிலையை வலுப்படுத்தியுள்ளது. நேற்று அம்பாங்ஜயா மாநகர் மன்ற மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற மொபைல் லேஜண்ட்ஸ் பெங் பெங் மகளிர் இறுதிச் சுற்றில் சிலாங்கூர் 3-1 என பினாங்கை வெற்றி கொண்டது. இதனைத் தொடர்ந்து சிலாங்கூரின் மொத்த தங்கப்பதக்க எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. அத்துடன் 71 வெள்ளி 69 வெண்கலப் பதக்கங்களையும் அது வென்றுள்ளது. இரண்டாம் நிலையில் உள்ள கூட்டரசு பிரதேசத்துடன் ஒப்பிடுகையில் பெரிய இடைவெளியில் சிலாங்கூர் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. 50 தங்கம் 49 வெள்ளி 52 வெண்கலப் பதக்கங்களுடன் இரண்டாம் நிலையில் கூட்டரசு பிரதேசம் உள்ளது. மூன்றாம் இடத்தில் உள்ள திருங்கானு 41 தங்கம் 44 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களை பெற்றுள்ளது. கிளந்தான் தனமிரா குடிநுழைவு தடுப்பு முகாமிலிருந்து தப்பியோடிய சட்டவிரோத குடியேறிகள் பதின்மறை தேடும் செயலாக தரப்பு. அவர்கள் அனைவரும் பச்சை நிற ஆடையில் வழுக்கையாக இருப்பர் என்ற அடையாளங்களை பகிர்ந்துள்ளது. அத்துடன் ஒவ்வொருவரின் சட்டையிலும் 181-1, 188-2 என அடையாள எண்கள் அச்சிடப்பட்டிருக்கும் என்ற தகவலை கிளந்தான் காவல்துறை தலைமையகம் அதிகாரப்படி முகநூலில் பதிவிட்டுள்ளது. அவர்களை பார்த்தால் அல்லது இருப்பிடத்தை அறிந்திருந்தால் உடனடியாக தெரிவிக்க பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: கினி தலைநகர் கொனாக்ரியில் பெய்த கனமழையை தொடர்ந்து குப்பை கிடங்கு இடிந்து அருகிலுள்ள வீடுகளின் மீது விழுந்ததில் 30 பேர் உயிரிழந்தனர். 60 கடும் காயங்களுக்கு இலக்கானதாக அரசாங்கம் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்நிகழ்விடத்தை பிரதமர் அமடு ஒரிபா பார்வையிட்டார். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவதை உறுதி செய்யவும் இத்துயரச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இவ்வேளை பலியானவர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக அப்பகுதியின் தலைவர் லான்சின் சிலா கூறினார். பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனிர் இன்று ஈரானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். வட்டாரத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டும் முயற்சிகளை தொடரும் வகையில் அவரது பயணம் அமைந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் இஸ்மாயில் பகை கூறினார். கடந்த பிப்ரவரி தொடங்கி பல வாரங்களாக நீடிக்கும் மேற்காசிய போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க இஸ்லாமாபாத் முக்கிய பங்காற்றுகிறது. ஈரான் மீது கடுமையான தடைகளை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தல் உட்பட இம்மோதலில் ஏற்பட்டுள்ள அண்மைய முன்னேற்றங்கள் குறித்தும் இப்பயணத்தின் போது விவாதிக்கப்படும் என்று பகை தெரிவித்தார். 2027 நிதியாண்டிலும் யுக்ரைனுக்கு மேலும் $9.2 பில்லியன் நிதியுதவியை வழங்க நோர்வே திட்டமிட்டுள்ளது. யுக்ரைன் ரஷ்ய போரில் கியேவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நோர்வே பிரதமர் யோனாஸ் கார் ஸ்டோரும் வட்டார தலைவர்களும் யுக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இந்நிதியுதவி இர் இராணுவத்திற்கும் மனிதநேய செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்தது. யுக்ரைனுக்கு ஆதரவளிப்பதும் அதை மறுகட்டமைப்பு செய்வதும் வெறும் உதவி மட்டுமல்ல, மாறாக இது ஐரோப்பாவின் சொந்த பாதுகாப்பில் செய்யப்படும் ஒரு முதலீடு என்று ஸ்ட்ரோ கூறியுள்ளார். 2026 உலக பூப்பந்து போட்டி. இந்தியா இந்திரா காந்தி உள்ளரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் 2வது முறையாக உலக பட்டத்தை வெல்லும் தேசிய ஆடவர் இரட்டையர் எரென்சியா சோ வுயிக்கின் எண்ணம் ஈடேறவில்லை. அவர்கள் சீனாவின் லியாங் வெய் கிங், வாங் சாங் இணையிடம் 17-21, 16-21 என்ற செட்களில் தோல்வி கண்டனர். இவ்வேளை இந்த வெற்றியின் மூலம் கடந்த 8 ஆண்டுகளில் உலக பட்டத்தை வென்ற முதல் சீன ஆடவர் இணையாக வெய் கிங் வாங் விளங்குகின்றனர். நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக். இவ்வாரத்தின் முதல் ஆட்டம் பல திருப்பு முனைகளுடன் தொடங்கியது. மான்செஸ்டர் சிட்டி அதன் சொந்த அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் கடுமையாக போராடிய பின்னரே 2-1 என்ற கோல் கணக்கில் பர்ன்மவுத்தை வெற்றி கொண்டது. இவ்வேளை காயத்தின் காரணமாகவும் விளையாட்டாளர் மாற்றலாகியுள்ளதாலும் பல நட்சத்திரங்களை இழந்துள்ள எஸ்தன் விலாவை பிரைட்டன் 4-0 என்ற கோல்களில் வீழ்த்தியது. லாபத்திற்காக பாதுகாப்பு கூறுகளில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காதீர். பொறியியல் தொழில் துறையினருக்கு நினைவுறுத்தல். தேசிய ஹாக்கி சகாப்தம் சர்ஜித் சிங் காலமானார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1965 இன்றைய நாளில் கோலாலம்பூரில் தேசிய திரைப்படத்துறை பிலிம் நகர மலேசியாவின் ஒளிப்பதிவு அரங்கை பேரரசர் துவான்கு ஷேக் புத்ரா ஷேக் ஹசன் ஜமாலுல்லாயில் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். மலேசிய ஒளிப்பதிவு துறையின் தரத்தை மற்ற நாடுகளுக்கு இணையாக மேம்படுத்தும் நோக்கில் 4.1 மில்லியன் வெள்ளி செலவில் இந்த ஒளிப்பதிவு அரங்கம் அமைக்கப்பட்டது. இந்த அரங்கம் படப்பிடிப்பு தளம், ஆய்வகம், படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு பிரிவு போன்ற நவீன வசதிகளை கொண்டிருந்தது. இந்த அரங்கின் படப்பிடிப்பு தளத்தில் 35mm ஸ்டுடியோ மிச்சல் பியான்சி கேமரா, 2 35mm அரிஃபிளாக்ஸ் கேமராக்கள் என 3 நகரும் படப்பிடிப்பு கருவிகள் இருந்தன. மேலும் இங்குள்ள ஆய்வகம் 35mm 16mm திரைப்பட சுருள்களை கழுவும் முழுமையான சாதனங்களை கொண்டிருந்தது. இங்கு பயன்படுத்தப்பட்ட அரிஃபிளாக்ஸ் இயந்திரம் 35mm திரைப்பட சுருள்களை நிமிடத்துக்கு 120 அடி வேகத்தில் கழுவும் ஆற்றலை கொண்டிருந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: திப்பு ஸ்வேதா பாடி இருந்தாங்க. காவலன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் வினை காப்பான் ஒருவன். நம்ம எல்லாருமே சிறப்பா நம்மை காத்து நன்னா நிறைய வெற்றிகளை அடையணும். மணி இப்ப 7:17 நிமிடங்கள் ஆயிருச்சு.
1: வணக்கம் மின்னலில் இந்த பக்கம் மோக தெய்வீகன் பேசிட்டு இருக்கோம். உங்கள் திங்கட்கிழமை பொழுதையும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
0: சனிக்கிழமை வந்து நம்முடைய இந்த மதிப்புயர்வு நாள், அன்சங் ஹீரோ அவங்களெல்லாம் வந்து நம்ம கொண்டாடி இருந்தோம். வியாழக்கிழமைகள்ல இவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. வாழ்க்கையில அவங்க எல்லாம் சாதிச்ச பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு செய்யறாங்க. அவங்களெல்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில தான் அவங்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாளை நம்ம ஏற்பாடு செய்திருந்தோம்.
1: ஆமா, இந்த நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரமுகர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுல முக்கியமா ரொம்ப அழகா அவருடைய வருகை இருந்தது நம்முடைய தான்ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் அவருடைய வருகை. அவர் பேசினதும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துகிட்டாரு,
0: நிறைய கதையெல்லாம் சொன்னாரு. அவருடைய அப்பா வந்து ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய அம்மா இருக்காங்களே, அவர் சொன்னாரு, இந்த உலகத்திலேயே நான் பார்த்த சிறந்த வியாபாரி எங்க அம்மா தான், நான் கூட இல்லைங்க, இதெல்லாம் எங்க அம்மா கிட்டேருந்து வந்து பழக்கம். என்ன பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலாக்கல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ மலாக்கல இருக்கிற சூழல்ல அப்பா மருத்துவரா இருந்தார் இல்லையா, இவங்க அம்மா என்னன்னா இந்த டப்பவேர் இருக்கு இல்லையா, அதை விக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளவு அழகா அதை வித்து முடிப்பாங்களாம். அதுக்கப்புறம் இந்த டப்பவேர் வியாபாரத்துல வந்து பெரிய ஆளா போது உருவெடுத்திருக்காங்க அவங்களுடைய அம்மா.
1: இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறதா இருந்தா அந்த பேரம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பார்கெயின் பண்றது அந்த மாதிரி. அதுலயுமே எங்க அம்மா வந்து செம்ம கில்லாடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு.
0: அடிக்க முடியாது, இன்னைக்கு இருந்தாங்கன்னா எங்க அம்மா எனக்கு வியாபாரத்துக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து சிறந்த பேரம் பேசக்கூடிய நபரா நம்ம அம்மா தான் இருப்பாங்க.
1: ஆமா,
0: அந்த கதையை தான் இன்னைக்கு நீங்க பேச போறீங்க.
1: நமக்கே தோணும் இவ்வளவு குறைப்பீங்க அப்படின்னு சில பயம் எடுத்துக்கும். அந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கண்டிப்பா அம்மா நல்லா பேரம் பேசுவாங்க, அப்ப அப்படின்னு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி கதைகள் இருந்தா தாராளமா அழைத்து பகிர்ந்துக்கலாம்.
0: 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8
0: பேரம் பேசுறதுல எங்க அம்மாவை அடிச்சுக்க முடியாதுங்க. வியாபாரம் வந்துட்டான் அம்மா தாங்க அப்படின்றீங்களா, வாங்க பேசலாம்.

0: வணக்கம் இன்னலில் தகவல் துறை அதிகாரி சத்யகுமாரி பூங்காவனம்.
1: எட்டாவது முறையாக இந்த முறையும் ரத்தன புத்ராஜயில தான் நடக்குது. அதனால பொதுமக்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளலாம். இதற்கு முன்பு நம்ம பார்த்தா 2003 ஆம் ஆண்டு, 2005 ஆம் ஆண்டு, 2018 ஆம் ஆண்டு, 2019 ஆம் ஆண்டு, 2023 ஆம் ஆண்டு, 2024 ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு வரைக்கும் புத்ராஜயில தான் நடந்துச்சு. அதே போல இந்த ஆண்டும் அந்த குதூகலத்தோட நிச்சயமாக புத்ராஜயில கோலாகலமாக ரொம்ப விமரிசையான முறையில் நடக்க போகுது. 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து காத்திருக்க வேண்டாம். ஜலூர்கு மீளாங்க வந்து நீங்க வீட்லயும் சரி, அல்லது கடைகளும் சரி, அலுவலகத்திலும் இருந்தாலும் சரி, கார்களையும் சரி, இந்த மேக்னெட் முறையில வந்து இந்த ஒட்டுறது. ஏன்னா இப்ப கொடி சில நேரங்களில் பறக்க விடும் போது அது கீழே விழுந்துரும் இல்லையா. இப்ப மேக்னெட் இருக்கும் போது அது எந்த நேரத்தில் வந்தாலும் ஒட்டிக்கலாம், அதை எடுத்துக்கலாம், அது எந்த ஒரு பாதிப்பு கொண்டு வந்துடாது. இப்ப இந்த சத்து ரூமா சத்து ஜாலோ கமிலாங் என்று சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் என்னன்னா, நாட்டுக்கு ரொம்ப ஒரு இலகுவான முறையில அல்லது ஒரு சுலபமான முறையில நாட்டுப்பற்ற நம்ம எப்படி காமிக்கலாம், எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஜலூர் கமிலாங்க வந்து நம்ம பறக்க விடுற மூலமாக தான் இல்லையா. அதாவது தேசிய கொடியை வந்து பறக்க விடுறது அது ஒண்ணு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா பறக்க விடும்போது அந்த தேசிய கொடி சரியான முறையில நம்ம பறக்க விடுறோமா, அல்லது அது வந்து கிழிந்து போயிருக்குதா, தலைகீழியா இருக்கா, அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சிறு பிள்ளையில இருந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஜலூர் கமிலாங்க எப்படி இருக்கும், என்ன வர்ணத்துல இருக்கும். கொடியை பறக்க விடணும்னு சொல்லும் போது அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது. ஏன்னா ஒரு ஒரு மலேசியராக இருந்து நம்மளுடைய நாட்டு கொடி நமக்கு தெரியணும், அது எப்படி இருக்கணும், எப்படி அதை பறக்க விடணும். அதனால என்ன ஒரு வேண்டுகோள் தகவல் துறை சொல்லுது அப்படின்னா, நீங்க கொடியை வந்து பறக்க விடும்போது சரியான முறையான முறையில வந்து பறக்க விடுங்க. நிச்சயமாக ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து நம்ம இந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துலதான் நம்ம அதை பறக்க விடுறோம் இல்லையா பெரிய அளவுல. சோ அந்த அந்த வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்திக்கணும். அதே நேரத்தில் தகவல் துறையும் சில இடங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மிரட்டை கத்திரி அண்டர் 60 போட்டு வள வர மறந்துடாதீங்க. கொண்டாட்டங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த தேசப்பற்று அப்படின்னு சொல்லும் போது அது அது ஒவ்வொரு மலேசியருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் இல்லையா. நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு என்றைக்குமே நம்ம விசுவாசமா இருக்கணும். இது நம்மளுடைய கடமை உணர்வும் கூட. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டோம் மலேசியர்கள் என்று சொல்லும்பொழுது, அதனால கண்டிப்பாக தேசிய கொடியை வந்து நீங்க பறக்க விடுங்க. இந்த சுதந்திர தினத்தோடைய பொருளை உணர்ந்து கொண்டாடுவோம் தேசிய தினத்தை.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

0: ஏன் உங்களுக்கு தெரியுமா இதுதான் இதோடைய அந்த மார்க்கெட் வேல்யூன்னு அப்படின்னு?
1: ஓரளவுக்கு தெரியும், குறைச்சிக்கோ கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சமயத்துல பாருங்க, கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. வேணாம்னா நான் என்ன செய்வேன், நடைய கட்டிடுவேன்.
2: அதுதான் எங்க அம்மாவும் அதைதான் பண்ணுவாங்க, வாங்காத அளவுக்கு பண்ணுவாங்க. அப்புறம் என்ன தெரியாம போயிருவீங்க?
1: போயிடுவேன், அவங்களே கூப்பிட்டு சமயத்துல கொடுப்பாங்க, ஓகே இந்த விலைக்கு கொடுக்கறவா.
0: சரி கூப்பிடலன்னா என்ன
1: பண்ணுவீங்க? கூப்பிடல நான் பேசாம போயிடுவேன்.
0: ஓ பரவாயில்ல, சரி ஏன் குறைக்கிறீங்க?
1: அப்ப அவங்க குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு போது நம்மளும் வியாபாரி தானே, குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது தெரியும்ல என்ன ஓரளவுக்கு நமக்கும் அவங்களுக்கு ஆதாயம் வேணும், நமக்கு வந்து அந்த அதிகமா போகாம.
0: உண்மையிலே சொல்லுங்க, அவங்களோட ஆதாயத்தை பத்தி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆதாயமான பரவாயில்ல நினைக்கிறீங்க தானே?
1: ஆமா, அதுல எங்களுக்கு கொஞ்சம் சேமிப்பு கிடைக்குது இல்ல, மிச்சம் கிடைக்குது இல்ல, அதுல வேற ஒரு பொருள் வாங்கலாம்ல, பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாட்டு பொருள் கூட வாங்கி கொடுக்கலாம்.
2: சரி முடிஞ்ச வரைக்கும் பாப்போம், அப்படி ஒத்து வரலன்னா கடை விட்டு வெளியாவதுதான்.
1: வெளியாயிருவேன்.
0: ஆனா தெரியும் கூப்பிடுவாங்கன்னு,
1: கூப்பிடுவாங்கன்னு.
0: இது வந்து அனைத்துலக வியாபார யுக்தி போக, வாங்குற யுக்தி அடே போறது எல்லாம் கேட்டுட்டு நம்ம கேட்கிற வேலைக்கு பத்து காசு அவங்க கூட சொன்னாலும்
2: நடக்கிறது.

0: பழி பலிக்காதே.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 முதல் September 6 வரை காலை மணி 10 முதல் 20:10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
5: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: ஒய்யாலை பாட்டு கேட்டுட்டு வந்தோம். மணி போ 7:42.
1: வீட்டுல இந்த பேரம் பேசுறது எங்க அம்மா அடிச்சுக்க ஆளே இல்லப்பா அப்படின்றவங்க தாராளமா இன்றைக்கு அழைத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதவு இருக்கும். நம்ம தான்சி டானி சொன்ன கதையை ஒட்டிதான் நம்ம பேசி
1: சொல்லுங்க கிருபா, எப்படி உங்க வீட்டுல என்ன நிலவரம்?
2: என் வீட்டுல வந்து எங்க அம்மா தான், எங்க அம்மா வந்து நல்லா தரம் பேசுவாங்க. அவங்க இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப குறைச்சவங்க கேட்பாங்க. அவங்க லக்கா என்னன்னு தெரியல, கடைச்சிரும் எங்களுக்கு. ஆக்சுவலி ஒரு 5-10 டிஃபரன்ஸ் கடைச்சிரும். அவங்க வாரிசுனால என்னாலும் பேர பேச முடியும்.
1: எவ்வளவு பெருமை.
0: கண்டிப்பா
2: என்னைக்காவது
0: அசந்து போயிருக்கீங்களா அம்மாவோட அந்த திறமைய பார்த்து?
2: நடந்திருக்கேன். இந்த ஜவுளி கடையில நிறைய வாட்டி நடந்திருக்கேன். நான் பேரம் பேசுற ஆள் தான் இல்லன்னு இல்ல. ஆனா எங்க அம்மா விட எப்படி சொல்றது, எனக்கு ஒரு மாதிரி பாவமா இருக்கும்.
0: வேறுபாடு பெரிய அளவுல இருக்கு.
2: கண்டிப்பா. ஏன்னா எங்க அப்பா அதெல்லாம் குறைக்கவே மாட்டாரு. கொடுத்த காசு கொடுத்த வேலையை கேட்டுட்டு வந்துகிட்டே இருப்போம்.
1: அதுல வேற பாட்டு வேற விடுவாங்க தானே அப்பாவை.
2: முக்காவாசி எங்க அப்பா தான் பாட்டு விடுவாரு. எவ்வளவு இதுக்கு குறைச்சுக்கிட்டு விடு விடு.
1: அப்பாலே தாங்க முடியல போல.
0: உங்களுக்கு தெரியுதானே, பொதுவா அந்த மாதிரி நடக்கும்போது ஆண்கள் அங்கே இருந்து எட்ரா ஓட்டத்தை நவுந்துருவோம்.
2: ஐயோ ஆமா, எங்க அப்பா வேடிக்கை பாப்பாருல்ல, அப்படியே கொஞ்சம் பின்னால பேக்ல நிப்பாரு. அதனால எனக்கு இன்னொரு சம்பவம் இருக்கு. நான் வந்து யூனிவர்சிட்டில படிக்கிறப்ப என் கூட்டாளி வெளியே போயிருந்தேன். சோ மொதல் டீட்ல வந்து இந்த ஒன் ஆஃப் த பேட்ச்மேட் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. நான் பேரம் பேசினோட ஓகே, இந்த பிள்ளைகளால பேரம் பேச முடியும். ஒரு 5 ரிங்கிட் வந்து சேவ் பண்ணிருக்குது. அடுத்த வாட்டி இன்னொரு கூட்டாளி கூட நான் போறப்ப அவங்க வந்து இன்னும் இப்படி பேசுது, இப்படி குறைக்குது, ஒரு மாதிரி டவுன்கிரேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஐயோ, யாரையும் கூட்டிட்டு போக கூடாது, பேரமும் பேசக்கூடாது. ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு இருந்தேன்.
0: பேரம் பேசுறது தனியா தான் போவீங்க?
2: ஆமா. சோ ஆனா ஃபியூ இயர்ஸ் கழிச்சு வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து என்னோட சீனியர் கூட நான் சைலன்ட் போயிருந்தேன். அப்ப அவங்களையும் வந்து அட்மிட் பண்ணிருந்தாங்க. எனக்கு அந்த பேரம் பேச வராது, ஒரு நாள் முடிஞ்சா நீ பேரம் பேசி குறைப்பானுங்க இந்த ஹன்னா இல்ல அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, விடுவோமா நாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபியூ க்ளோத்ஸ் எல்லாம் வாங்குற ஷாப்பிங் பண்றப்ப பேரம் கண்டிப்பா
1: பேசுறேன். போய் பேசிருக்கீங்க பாருங்க.
2: ஆமா, அங்கேயோ போய் திறமையை கட்டிருக்கேன்.
0: பேரம் பேசுறதுக்கு விருது உங்களுக்கு கொடுக்கணுமா அம்மாவுக்கு கொடுக்கணுமா?
2: இல்ல இல்ல, அம்மா அம்மா தான்.
0: புலிக்கு பிறந்தது பூனையாகுமா?
2: ஆமா, அவங்க 8 அடினா நான் 16 அடி. லெவல்ல வந்து நான் இன்டிமேட் லெவல். எங்க அம்மா வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல்.
0: வாங்க தீபாவளி வருது, உங்களதான் கூட்டிட்டு போவோம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் கிடைச்சது. எங்கெல்லாம் கிடைக்கவா போகுதுன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். பட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பப்ப கூப்பிடுங்க சரியா?
2: கண்டிப்பா. எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும்.
0: நன்றி.

0: சமூகத்திற்காக சேவை செய்யக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு வாரமும் தீராய் செய்து வியாழக்கிழமையில அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் கடந்த வாரம் சனிக்கிழமை வந்து நடந்ததுங்க.
1: ஆமா, ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இதுல வந்துட்டு நிறைய பேர் வந்து கலந்துருந்தாங்க. குறிப்பாக அந்த 23 பேரில் 20 பேர் நம்மோடு வந்து கலந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டது. 3 பேர்னால வர முடியல. இந்த நிகழ்ச்சியை காணொளி வாயிலாக நீங்க வந்து பார்த்திருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்து பாராட்டுகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. அங்க கவனத்தை ஈர்த்தது வந்து இருவருக்கு வந்து தான்சி டானி பெர்னாண்டஸ் வந்து இலவசமா டிக்கெட்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அதுல இவரு ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. அவர் கேட்டாரு, உள்ளூர் பயணம் வேணுமான்னு? இல்ல இல்ல, எனக்கு வெளிநாட்டு பயணம் வேணும்னு சொல்லி டிக்கெட்டை தட்டிட்டு போயிருந்தாரு.
0: ஆமா, அவர் பேசும்போது பொதுவா தான் கேட்டிருந்தாரு, யாருக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு. தூரத்துல இருந்து கை தூக்கி அப்படி எப்படி பேசி டிக்கெட் வாங்கிட்டாரு.
1: வாங்க தேன் முகிலன் கிட்ட பேசுவோம்.
2: ரொம்ப டச்சிங்கானது. 23 எபிசோட்ஸ் வந்து நாங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி கேட்டோம். இன்னைக்கு வந்து அந்த எல்லா ஹீரோஸையும் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுல ஏன்னா எங்களோட டைரக்டருக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து என்னோட பர்சனல் எக்ஸைட்மெண்ட் வாஸ் டு சி டானி பெர்னாண்டஸ். நான் வந்து ரொம்ப வருஷம் அவரோட ஃபேன். அவரோட புக்கு எல்லாமே நான் வந்து அப்போ வாங்கியிருந்தேன். இன்றைக்கி எடுத்து வந்திருந்தேன் ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு. பட் திடீர்னு அவர் ஸ்டேஜில் வந்து யார் ஃப்ளை பண்ண போகிறா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்டில் வந்து நான் கை தூக்குனேன். அந்த வாய்ப்பு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க, கேட்டாங்க. நான் எதிர்பார்க்கல. பட் வந்து கஜாக்ஸ்தானுக்கு வந்து எனக்கும் ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாரு, மனைவிக்கும் ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் மின்னல் எஃப்எம் ஏஏஜாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கஜாக்ஸ்தான்லேருந்து போயிட்டு அங்கேருந்து ஏதாவது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வரேன் எல்லாத்துக்கும்.
1: இது பாத்தீங்களா, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு கஜாக்ஸ்தான்ல இருந்து.
0: ஆறு வருடத்திற்கு முன்னாடி அவர் வாங்கின அந்த புத்தகமும் வந்து வைத்திருந்தாரு. அதுல வந்து
1: கையொப்பம்,
0: டானி பெர்னாண்டஸ் அவர்கள் வந்து கையொப்பமும் வைத்தாரு. அது ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமாவும் இருந்தது.
1: சரி, அதே நேரத்துல இன்னொருத்தர் அவர் வந்து தான்சி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும் போது அவருடைய மைக்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணினாரு.
0: ஆமா,
1: அந்த பையனும் வந்து கவனத்தை ஈர்த்தாரு.
0: ஏன்னா அவர் பேசும்போது மைக் அந்த ஒலி வாங்கி வந்து ரொம்ப கீழே இருந்தது இல்லையா. அதை சரி செய்யும் போது திடீர்னு பார்த்தா தான்சி அவர்கள் வந்து அந்த பையனை கூப்பிட, டிக்கெட் வேணுமா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு வேணான்னு தான்சி சொல்றாரு. 25 வருடமா நான் பேசிட்டு இருக்கேன், நான் கேட்டு யாரும் வேணான்னு சொன்னது இல்லை அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா.
1: காணொலி பரவலா பகிரப்பட்டு இருக்கு. தான்சி டானி பெர்னாண்டஸ் அவருடைய அந்த உரையாற்றும் போது என்ன சொன்னார் அப்படின்றத ஆங்கில மொழியில கேட்டுலாம்.
3: I used to be in the music business. I was the first guy to sell original cassettes. And my first CD that I promoted was Thiruda Thiruda and Roja, all those years ago. I brought Thiruda Thiruda to Malaysia, which is original. We sold 40,000 copies. I have lived a fantastic life, really a fantastic life. I've had some successes, I've had many failures, but I don't regret anything I've done. Fantastic what you do. It's radio stations really can make a difference to the community. And I was quite inspired by all the things that you do for the community. Please give me now a round of applause, actually.
1: இந்த நேரம் உண்மையிலே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. மின்னலுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லியிருந்தாரு. பல வருடங்களாக இப்படி ஒரு வானொலி செயல்பட்டு இருக்கின்றது தனக்கு தெரியும் அப்படின்றதையும் அவங்க சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.
0: வானொலி அப்படின்றது பேசுறது மட்டும் இல்லங்க, இவ்வளவு விஷயம் இருக்கா, வானொலிய பங்கு அப்படின்றதும் வானொலியே பெருமையா பேசு.
1: வானொலி நாடகத்தை பாராட்டி இருந்தாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சியுடைய காணொலி ஒட்டுமொத்தமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது, அதையுமே வந்து பாராட்டி பேசியிருந்தாரு. தான்சி டானி பெர்னாண்டஸ் அவருக்கு நன்றி. ஆர்டிஎம் உடைய தலைமை இயக்குனர் திரு அஸ்வாட் அவர்களும் மின்னலுக்கு பாராட்டுகள் சொல்லி
0: இன்னும்
1: தொடரும் மக்களுக்கான

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இவ்வாண்டு ஜூன் மாதம் வரையிலான நிலவரப்படி நாடு முழுவதும் உள்ள முதியோர், உடற்பேறு குறைந்தோர் உட்பட கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை மேம்படுத்துவதற்காக சமூக நலத்துறை JKM சுமார் 728.5 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. தென் தாய்லாந்தின் யாலா பட்டானி நரதிவார் எல்லை பகுதிகளில் நிகழ்ந்த வன்முறைகளில் மலேசியர் எவரும் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியிடப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அங்குள்ள நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள மலேசியர்கள் தங்களது விவரங்களை இற்றைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இவ்வாண்டு அக்டோபரில் மக்களவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டம், வேளாண், கால்நடை வளர்ப்பு